நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 26 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 32 நாள். 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17 தேதி திங்கட்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் இப்போது காலை 5 மணி 50 நிமிடம் 45 நொடி.

0: மறைவாக கல் குடித்தாலும் வெளியில் கண்கிறங்க நடப்பவர்களை ஊர் மக்கள் தங்களுக்குள் மறைவாக இகழ்ந்து பேசுவர். குறள் எண் 927 அதிகாரம் கல்லுண்ணாமை.
1: உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கல்வொற்றி கண் சாய்பவர்.
0: மறைவாக கல் குடித்தாலும் வெளியில் கண்கிறங்க நடப்பவர்களை ஊர் மக்கள் தங்களுக்குள் மறைவாக இகழ்ந்து பேசுவர். குறள் எண் 927 அதிகாரம் கல்லுண்ணாமை.
2: குறளமுதம் பருகினோம். இன்று சென்னை வானொலி தனது பல்வேறு அலைவரிசைகளில் உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் காலை 11 மணிக்கு மாண்புமிகு குடியரசுத் துணைத்தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு இன்று காலை 11 மணிக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில். இதர நிகழ்ச்சிகள் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம். தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம்பது காலை. இதில் 4 அறிவோம். பேசாத தாள் பேசும் வரலாறு. எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு பகுதியில் பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி. சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல். நகர்வலத்தில் குழந்தைகளை குறிவைக்கும் ஆரோக்கியமில்லா உணவு. ஓஜி செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய செய்தி. கோவை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகாணம் ஆகியவை இடம்பெறும். காலை 9 மணிக்கு அரங்கசெய் நிகழ்ச்சியில் எஸ். ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ்.பி. அனந்த பத்மநாப

பாபா அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் காலை 10 மணிக்கு முத்து சிதறல், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் டாக்டர் எஸ் சுசித்ரா அவர்களின் பாட்டு இடம்பெறும். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், எஸ் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பழங்குடியினர் கிராம முன்னேற்ற இயக்கம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தோழி, மங்கள குரு கிருபா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்கும் பல்ஸ்வே நிகழ்ச்சி முதற்பகுதி, அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைகாணம், 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் ஆர் கமலஜா அவர்கள், மாணவர் நைட்டிக் ஸ்ரீவத்சவா. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் அனுராதா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி 7 பகுதி. அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி ஏ விஜயசாந்தி அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை. 8:05 திரைகாணம், 8:30 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. 9:15 செய்திச்சுடர், 9:30 குசேல சத்திர சரித்திரம் இசைப்பேருரை. நிகழ்த்தியிருப்பவர் நீடாமங்கலம் வி அலமேல் அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின் ஜே கணேசன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நூற்று 1.4 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலை நின்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 ரெயின்போ ரேப், 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பழங்குடியினர் கிராம முன்னேற்ற இயக்கம் குறித்த தகவல்கள் தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர், தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவத்துறையின் முன்னாள் இயக்குநர் டாக்டர் TS செல்வவிநாயகம் அவருடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா, மாலை 5:02 ரெயின்போ மேடை துணிந்து நில். பிரதம மந்திரி ஸ்டார்ட் அப் இயக்கம் குறித்து IIT சென்னையின் மேலாண்மை கல்வித்துறையின் பேராசிரியர் டாக்டர் ஏ தில்லைராஜன் அவருடன் நேர்முகம் முதல் பகுதி. 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ். நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் முற்பகல் 11:30 மல்லே போத்துண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் சாமவேதம் சண்முக சர்மா அவர்கள் வழங்கும் முறை இடம்பெறும். 1:10 இசையமலர் CVP சாஸ்திரி அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், உழவூர் PK பாபு அவர்கள் மிருதங்கம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். மாலை 5:00 அரங்கு செய் நிகழ்ச்சியில் விவேக் மூழிக்குளம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். திருச்சேரி பி கார்த்திக் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 6:10 விஸ்லேஷன், 6:10 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். இதில் தேசபக்தி மற்றும் பக்தி பாடல்கள் பாடுபவர் கிரகலட்சுமி, ஃப்ரீடம் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி உரையாடுபவர்கள் டி பிரதீக்ஷா, டி பிரார்த்தனா. வேர் டைம் ஸ்டாண்ட் ஸ்டில் உரை வழங்குவோர் பி அபர்ணா. 7:45 திரு இசை, 7:50 செய்தி கதமம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம்.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்றும் இனியவை நண்பகல், 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பழங்குடியினர் கிராம முன்னேற்ற இயக்கம் குறித்த தகவல்கள் இடம்பெறும், 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம்

0: While the women's doubles duo of Teresa Jolly and Gayatri Gopichand will face Paula Lopez and Lucia Rodriguez of Spain in the first round. In the evening, Indian debutante Ayush Shetty will face world number one and defending champion Shi Yuqi of China in the men's singles category. In the men's doubles discipline, the ace Indian duo and fifth seeds Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty have already proceeded to the second round after receiving a bye. Meanwhile, the Indian duo of M.R. Arjun and Hariharan Amsakarunan will take on the Irish duo of Scott Gilley and Paul Reynolds. In the mixed doubles category, 15th seed pair of Dhruv Kapila and Tanisha Krasto have also proceeded to the round of 32 after a bye. In men's cricket, India will resume their first innings at the overnight score of 460 for 9 on day 3 of the first test match of the series, the Gal International Stadium in Sri Lanka today. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்போது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் சூழலியல் பாதுகாப்பு கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
3: இக்காலத்தில் சூழலியல் ஈகாலஜி எனும் சொல் பழக்கத்துக்கு வருவதற்கு வெகு காலத்துக்கு முன்பே பழந்தமிழர் இயற்கையை இறையாக கொண்டு தம் வாழ்வின் அடிப்படையாக உணர்ந்து சூழல் சார்ந்து வாழ்ந்துள்ளனர். சங்க நூல்கள் ஐந்திணை என பகுக்கப்பட்டமை வெறும் புவியமைப்பு பாகுபாடு மட்டுமல்ல, அறிஞர்கள் அதனை நுண்ணிய சூழலியல் சார்ந்த பாகுபாடு என்பர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பவை அவ்நிலத்தோடு இயைந்து வாழ்ந்த மக்கள் இயற்கைக்கு எந்தவித கேடும் விளைவிக்காமல் அவ்வச்சூழலை விழிப்புடன் பாதுகாத்தனர். பழங்காலத்தில் தாவரங்களை மனிதர்கள் தமது உறவினர் போல் கருதினர். விலங்குகளில் தம் வளர்ப்பில் உள்ளவற்றை பெயரிட்டு அழைக்கும் இயல்பும் இருந்தது. செடிகளை நட்டு வளர்ப்பதை குடும்ப உறுப்பினர் போல் கருதியுள்ளனர். விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி என தொடங்கும் நற்றிணை பாடலில் சிறு பெண் ஒருத்தியிடம் அவள் தாய், உன்னை விட சிறந்தது உனக்கு பின் வளர்ந்த உன் தங்கை என ஒரு செடியை சுட்டியதை நும்மினும் சிறந்தென்று நுவ்வையாகும் என அன்னை கூறினள் புன்னையது சிறப்பே எனும் அடிகள் புலப்படுத்தும். தங்கள் வீட்டு செடியையும் மரத்தையும் வெறும் தாவரமாக பார்க்காமல் அவற்றை தம் சொந்த உடன்பிறப்பு போல் எண்ணி நெய்யும் பாலும் ஊட்டி போற்றி வளர்த்து அற்றை தமிழரின் இந்த இயற்கை பொருளிடம் கொண்டிருந்த அன்பு உயர்வானது. ஆடு மாடுகளை வளர்ப்போர் அவற்றுக்கு மனிதர்கள் போல் பெயரிட்டு அன்புடன் பழகுவதை இன்றளவும் காண முடிகிறது. ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய மரங்களையும் உயிரினங்களையும் அவ்வப்பகுதிகளில் வாழ்ந்தோர் பேணி வளர்த்துள்ளனர். விலங்குகள் தாவரங்களைப் போல் சங்க தமிழர்கள் சிறந்து விளங்கினர். ஊருணி நீர் நிறைந்தற்று எனும் திருக்குறள் தொடர் ஊருக்கு அல்லது ஊரில் உள்ளோர் பயன்கொள்வதற்கு என்று ஊர் நடுவிலோ அல்லது அண்மையிலோ குளம் போன்ற நீர்நிலையை அமைத்து பாதுகாத்துள்ளனர். ஊருணி என்பது அதனையே சுட்டும். பழந்தமிழரின் நீர் மேலாண்மைக்கு அது எடுத்துக்காட்டாக இன்றளவும் விளங்குகிறது. கரிகாலன் கட்டிய கல்லணை ஈண்டு நாம் நினைவு கூறியது, நீரின்று அமையாத உலகெனின் என்பதன் அடிப்படையாக நீர் உயர்வாக பாதுகாக்கப்பட்டது. அக்காலத்தில் மனிதர்களின் வாழ்விடங்களும் விலங்குகளின் வாழ்விடங்களும் தனித்தனியே அமைந்திருந்தன. அக்கால புலவர்கள் வெவ்வேறு இடங்களில் வாழும் பறவைகளையும் அவை தேவையின் பொருட்டு ஓரிடம் விட்டு தொலைவிடம் நோக்கி இடம்பெயர்வதையும் உற்று நோக்கியுள்ளனர். புலம்பெயர் பறவைகளில் செங்கால் நாரையை அடையாளம் கண்டுள்ளனர் அக்கால புலவர்கள். குளம் தொட்டு வளம்பெருக்குதல் என்னும் நீதி நூல் அடியின் மூலம் அக்கால தமிழர்கள் நீர்நிலைகள் உருவாக்குவதையும் பாதுகாப்பதையும் மிக உயர்ந்த சமூக அறமாக கருதியுள்ளனர் என அறிகிறோம். புலால் உண்ணாமை மற்றும் உயிர்கொலை செய்யாமையை நீதி நூலார் வலியுறுத்துவதன் வழி தன்னுயிர் போல் மண்ணுயிர் காக்கும் அவர்தம் உணர்வு வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இன்று புலால் உண்ணும் பழக்கம் மக்களிடம் பெருகுவது பல்லுயிர் பெருக்கத்துக்கு மாறான ஒன்றாகவே அமைந்துவிடக்கூடும். எந்த நோக்கிலாக இருந்தாலும் இயற்கையை சிதைப்பது மனிதகுலம் தம்மைத்தாமே அழிவுக்கு உள்ளாக்கிக் கொள்வதாகவே பொருள்படும். எனவே சூழலியல் காக்க இயன்றவரை இயற்கையோடு இயைந்து வாழ நாமும் முற்படுவோம்.
2: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் சூழலியல் பாதுகாப்பு கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: அடக்கம் என்ற வேரிலிருந்துதான் தெய்வீக குணம் தழைத்து வளர்கிறது. அடக்கம் வேண்டி பிரார்த்திப்போம் என்றென்றும். நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் இப்போது 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 32 திங்கட்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாக்கும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்தி வைக்க வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து ரக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். இதனை நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டும். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்ரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைந்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஆவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிரிடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவீடரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம்.

0: ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கீழ்த்தண்டுகள்லேருந்து இருக்கிற அந்த கூட்டுப்புழு அதுலேருந்து வர்ற அந்து பூச்சிகள் களை செடிகளில் போய் உட்காந்துக்கும். அடுத்து போகும் நம்ம வந்து பயிரிடும் பொழுது திருப்பி இதை வந்து தாக்கும். வைர முதுகு பூச்சின்னு சொல்லுவோம், அது ரொம்ப தாக்குதல் அதிகமாக இருக்கும் எதுலனா இந்த முட்டைக்கோசில் இதுலலாம். அதனால இந்த முள்ளங்கியை நம்ம போடலாம், இல்லை கடுகு செடியை நம்ம போடலாம், இந்த செவ்வந்தி இதெல்லாம் வந்து போடும் பொழுது புழுக்களுடைய தாக்குதலை கட்டுப்படுத்தலாம்.
0: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் V.A. விஜயசாந்தி அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். வேளாண் ஆலோசனைகள், எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு பணியை மேற்கொள்ளலாம், மேலும் நாற்றங்கால் வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும், தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அவற்றை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது கார்ட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு 1 ஏக்கருக்கு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டாசம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும் அல்லது 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விருடி அல்லது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். வரும் நாட்களில் வேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாத கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். குருத்து மாவுப்பூச்சி மற்றும் போக்குப்போயிங் நோய் தாக்குதல் கரும்பு பயிரில் அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: பயிர் வளர்ச்சி குன்றி, குருத்து காய்ந்து, இலைகள் மஞ்சள் நிறமாகவும் மற்றும் கரும்பு வலு குன்றியும் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும். கரணைகளை கார்பன்டசிம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்த கலவையில் 30 நிமிடங்கள் நனைத்த பின், இமிடாக்ளோபிரிட் லிட்டருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் கலந்த கலவையில் 5 நிமிடம் வரை நனைக்க வேண்டும். வயல்களின் ஓரங்களில் எறும்பின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். வருமுன் காக்கும் முறையாக வயல் ஓரங்களில் 3 வரிசை வரை இமிடாக்ளோபிரிட் 10 லிட்டருக்கு 3 மில்லி அல்லது குளோரான்ட்ரானிலிப்ரோல் 10 லிட்டர் நீருக்கு 4 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். குருத்து மாவுப்பூச்சி தாக்குதல் 10% பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது 20 நாட்களுக்கு 1 முறை இப்போது குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லிகளை சுழற்சி முறையில் ஒட்டும் திரவம் லிட்டருக்கு 1 மில்லி என்ற அளவில் சேர்த்து தெளிக்க வேண்டும். போக்குப்போயிங் நோய்க்கு கார்பன்டசிம் லிட்டருக்கு 2 கிராம் அல்லது புரொபிகோனசோல் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் ஒட்டும் திரவம் 1 மில்லி சேர்த்து 20 நாளைக்கு 1 முறை என்ற வீதம் 3 முறை தெளிக்க வேண்டும். பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதற்கு முன்பு சோகைகளை நீக்கி இருக்க வேண்டும். 2 முறைக்கு மேல் மறுதாம்பு விடுவதை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டும். தொடர் மழை காரணமாக நிலக்கடலையில் தண்டழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வயலில் முழுமையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். நிலக்கடலை பயிரை முன்பருவ இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோயினை மேலாண்மை செய்ய 1 ஏக்கருக்கு குளோரோதலோனில் 400 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் 5 மாதமுள்ள வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டுக் கொடுக்க வேண்டும். கத்தரி பயிரை காய்ப்புழுக்கள் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 6 இனக்கவர்ச்சி பொறியை அமைக்கலாம். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார்.
2: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.

சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால்

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இதற்கென இன்று காலை திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் 10:30 மணி அளவில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு செல்ல உள்ளார். அங்கு அவருக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குவதுடன் சிறப்பிடம் பெற்ற 50 பேருக்கு தங்கப்பதக்கங்களையும் வழங்க உள்ளார். பின்னர் தஞ்சாவூரில் தனியார் பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற மறைந்த முன்னாள் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் 1வது நினைவு நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்றார். தேசத்திற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இல கணேசன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். அரசியலை தாண்டி தமிழ் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் இல கணேசன் தீவிர பற்று கொண்டிருந்ததாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
2: இலா கணேசன்ஜி அவர்கள் மறைந்து விட்டார் என்றும் இன்னும் ஓராண்டு கடந்து விட்டது என்றாலும் ஏதோ நம்மோடு அவர் இணைந்து செயல்படுவதைப் போலவே ஒரு உணர்வு இருக்கிறது. அவரது செயல்பாடுகளும் நகைச்சுவை பங்கு அவர் பேசுவதும் அவர் எளிமையான தோற்றமும் என்றைக்கும் நம்முடைய நெஞ்சத்தை விட்டு அகலாது. சோர்வில்லாமல் இடைவிடாத முயற்சிகளை செய்கின்றவர்கள் விதியை புறங்காட்டி ஓடச் செய்வார்கள் என்கின்ற குரலுக்கு ஏற்ப தன் வாழ்நாளை அமைக்கொண்டவர் எல்ஜி அவர்கள். அரசியலை தாண்டி தமிழ் மண்ணின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அவருக்கு இருந்த பேரார்வம் மகத்தானது. தீராத இலக்கிய ஆர்வத்தால் புற்றாமரை என்ற இலக்கிய அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். எத்தனையோ வேலைப்பழுவுக்கு இடையிலும் மாதந்தோறும் இலக்கிய கூட்டங்களை நடத்துவதற்கு அவர் ஒருபோதும் தவறியதில்லை. இதில் அவர் காட்டிய ஆர்வம் தமிழ் ஆர்வர்களை கூட ஆச்சரியப்படுத்தும். கம்பராமாயணம் பக்தி இலக்கியங்களில் அவரது புலமை அவரது மேடை பேச்சுகளிலே எப்பொழுதும் எதிரொலிக்கும்.
1: அதைத் தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இந்து முன்னணி நிறுவனர் ராமகோபாலன் தொடர்பான நூல் ஒன்றை வெளியிட்டார். இந்நூலை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இப்படுகொலையை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக வனத்துறை கொடுத்துள்ள விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இனி இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்கார வடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் பிரசாதத்தை இந்து சமய அறநிலையத்துறை மூலமாகவே தயாரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாநிலத்தில் உள்ள முக்கியமான திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக அரசின் 100 நாள் ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்க உள்ளது. இதில் 10,000-க்கும் மேற்பட்ட கால்வாய்கள், சுமார் 800 ஏரிகள் மற்றும் குளங்கள் சீரமைக்கப்பட உள்ளன. சென்னையைத் தவிர பிற 37 மாவட்டங்களில் சுமார் 508 கோடி ரூபாய்

0: மதிப்பில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் மழை நீரை முழுமையாக சேகரித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும் என நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் கடந்த 30ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை கர்நாடக அரசு பின்பற்றவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தமிழகத்தில் காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை பாதித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே கர்நாடகாவின் அணைகளில் நீர்வரத்து மற்றும் வெளியேற்றத்தை கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசின் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. எண்ணூர் முகத்வார பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் உயிரிழந்து மிதந்த சம்பவம் குறித்து தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழிற்சாலை கழிவுகளால் நீர் மாசுபட்டு மீன்கள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீரில் கலந்துள்ள ரசாயன கழிவுகளை உடனடியாக அகற்றி நீர்நிலைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் மற்றும் மீன்களின் மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் வெளியேற்றத்தை அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தேமுதிக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள கடும் காட்டுத்தீ காரணமாக 27 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. கிரேட்டர் நொய்டாவில் இன்று நடைபெறவுள்ள தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலின் 32வது நிறுவன நாள் விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி பங்கேற்கிறார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாதா சுவாமி திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் நகருக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் 7 வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் PV சிந்து, காயத்ரி கோபிசந்த், ஆயுஷ் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி, ரங்கிரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கிருஷ்ணகிரியில் மாநில அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டி நேற்று தொடங்கியது. 2 நடைபெறும் இப்போட்டியில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 600 மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்

0: மட்ட விசாரணை குழு அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55.

0: சூழல் அறிவோம்.
1: கடந்த 50 ஆண்டுகளில் மனிதகுலம் பயன்படுத்தி வரும் வாகனங்களில் படிம எரிபொருள் பயன்படுத்தப்படுவதால் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பசுமை வாயுக்கள் வளிமண்டலத்தை மாசுபடுத்தி வந்துள்ளன. கடந்த 130 ஆண்டுகளில் புவியின் வெப்பத்தில் 0.85 டிகிரி சென்டிகிரேட் கூடுதலாகியுள்ளது. ஒவ்வொரு 10 ஆண்டையும் எடுத்துக்கொண்டால் பார்த்தால் இப்போது வெப்பம் கூடிக்கொண்டே போகிறது. இதனால் தட்ப வெப்பத்தை சீராக வைத்திருக்கும் பனிப்பாறைகள் உருகுகின்றன, கடல் மட்டம் உயர்கிறது. உலகின் மொத்த ஜனத்தொகையில் பாதிக்கு மேல் கடலுக்கு 60 கிலோமீட்டர் அருகிலேயே வசித்து வருவதால் கடல் மட்டம் உயர்வதால் அவர்கள் இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய துயரத்துக்கு ஆளாவர். அதிக வெப்பமான நிலையில் நாம் காற்றை சுவாசிக்கும் போது சுவாசக் கோளாறுகளும் இதய கோளாறுகளும் ஏற்படுகின்றன. கோடை காலத்தில் மட்டும் எப்போதும் இல்லாதபடி 1000 கூடுதல் மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. தட்ப வெப்பமாற்றத்தால் ஏற்படும் சீர்கேடுகளை குறித்து உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்த வண்ணம் உள்ளது. சுத்தமான ஆற்றல் அமைப்புகளை உருவாக்குமாறும் பயன்படுத்துமாறும் அது இடைவராது வலியுறுத்தி கொண்டே வருகிறது. குறைந்த தூரமுள்ள இடங்களுக்கு சைக்கிளில் செல்வது, நடந்து செல்வது உள்ளிட்ட பல நல்ல பழக்கங்கள் படிம எரிபொருளை பயன்படுத்தும் வாகன பயன்பாட்டை பெரிதும் மட்டுப்படுத்தும். சமீப காலமாக உலக சுகாதார நிறுவனம் ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து செயல்படும் அமைப்புகளை ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தும் வண்ணம் செயல்பட ஒரு செயல்திட்டத்தை தந்துள்ளது. அத்துடன் உலகெங்கும் தட்ப வெப்ப மாற்றத்தால் ஏற்படும் சீர்கேடுகளை குறித்து மனிதகுலம் விழிப்புணர்ச்சி பெற அனைத்து இடங்களிலும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் தகவல்களை பரப்ப வலியுறுத்துகின்றது. 5 வயதுக்கும் கீழாக உள்ள குழந்தைகளும் முதியோரும் தட்ப வெப்ப மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படுவதால் இந்த அபாயத்தை மிகவும் தீவிரமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும். பல அறிவியல் ஆய்வுகள் தட்ப வெப்ப மாற்றத்தால் பஞ்சங்கள், சூறாவளிகள், வெள்ளப்பெருக்கங்கள் ஏற்படும் என்றும், தொற்று வியாதிகள் பரவும் என்றும், பல தீவுகளில் வசிப்போரும் கடலோரம் வசிப்போரும் அபாயத்திற்கு உள்ளாவர் என்றும் தெரிவிக்கின்றன. ஆகவே இதை நிறுத்த ஒவ்வொருவரும் இந்த சீர்கேட்டை தடுக்கும் ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக தத்தம் பகுதிகளில் ஆர்வத்துடன் செயல்பட வேண்டும். தூய சுற்றுச்சூழலை காத்திட வேண்டும்.

0: ஆம், எல்லாம் நமக்காகத்தான். பயன்படுத்த மட்டும்தான், பாழ்படுத்த அல்ல. விழித்துக் கொள்வோமா?
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.
0: தமிழ்நாடு புதுச்சேரி வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு: மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்போது 65 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடற்கரை பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு இது. வானிலை அறிக்கை: சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.1 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.3 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.1 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 88%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு 37.2 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட

0: 4 டிகிரி அதிகம். குறைந்தளவு 28 டிகிரி செல்சியஸ். இயல்பை விட 2.5 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 82%. சென்னைக்கும் அந்த சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 28 டிகிரி செல்சியஸ் ஆகும். நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி. நேரம் இப்போது 7 மணி. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது நாம் ரசிக்கலாம். புத்தம் புது காலை எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லவராக இருப்பதே மனிதத்தன்மை என்கிறார் டென்னிசன். எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லவராக இருப்பதே மனிதத்தன்மை. இந்த இணைய சிந்தனையோடு புத்தம் புது காலை உங்களை நாடி. இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில்
1: நாளும் அறிவோம் பேசாத தாள் பேசும் வரலாறு. தகவல்கள் வழங்குகிறார் சித்ரா பாலாஜி அவர்கள்.
2: நாம் தினமும் பார்க்கிறோம், பயன்படுத்துகிறோம். ஆனால் அதன் பெருமையை அதிகம் சிந்திக்காத ஒரு பொருள் அமைதியாக இருக்கும் ஒரு வெள்ளைத்தாள். அது பேசாது, ஆனால் அதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையையும் ஒரு சமூகத்தின் வரலாறையும் ஒரு நாட்டின் எதிர்காலத்தையும் மாற்றிவிடும். பேசாத தாள் பேசும் வரலாறு. காகிதம். இன்று நாம் எதையும் எழுத காகிதத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் காகிதம் தோன்றுவதற்கு முன் மனிதர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கற்களில் செதுக்கினார்கள், மரப்பட்டைகளில் எழுதினர், விலங்குகளின் தோள்களை பயன்படுத்தினர். தமிழர்கள் ஓலைச் சுவடிகளில் எழுதினர். அதனால்தான் இன்று நமக்கு சங்க இலக்கியங்களும் பழைய தமிழ் நூல்களும் கிடைத்துள்ளன. ஆனால் இவற்றை எடுத்துச் செல்லவும் பாதுகாக்கவும் மிகவும் கடினம். அப்போது மனிதன் சிந்தித்தான், எழுத எளிதான ஒரு பொருள் கிடைக்குமா என்று. அந்த சிந்தனையின் விளைவுதான் காகிதம். வரலாற்று ஆய்வுகளின்படி கிபி 105 சீனாவில் சாய் லூன் என்ற அதிகாரி மரப்பட்டை, பழைய துணி, மீன் வலை போன்றவற்றை நசுக்கி ஒரு மெல்லிய தாளை உருவாக்கினார். அதுவே நவீன காகிதத்தின் தொடக்கம். ஒரு சிறிய காகிதத்தாள் மனித நினைவுகளின் பெரிய சேமிப்பகமாக மாறியது. அறிவையும் வரலாறையும் சுமந்த காகிதம். நாம் இன்று படிக்கும் புத்தகங்கள், கவிதைகள், வரலாற்றுச் செய்திகள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், இவை அனைத்தும் காகிதத்தின் உதவியால் தலைமுறைகளைத் தாண்டி வந்துள்ளன. திருவள்ளுவர் எழுதிய குறள், பாரதியாரின் தீப்பொறி கவிதைகள், மகாத்மா காந்தியின் சிந்தனைகள், இவை அனைத்தும் காகிதத்தில் எழுதப்பட்டதால்தான் இன்று நம்மை வந்தடைந்தன. அதனால் காகிதம் என்பது வெறும் பொருள் அல்ல, அது மனித அறிவின் பாலம். இன்றைய தலைமுறைக்கு இது கொஞ்சம் புதிதாக தோன்றலாம். ஆனால் ஒரு காலத்தில் மனிதர்களின் உணர்வுகளை சுமந்தது காகித கடிதங்கள். ஒரு தாயின் கையெழுத்து, ஒரு நண்பனின் அன்பு, அவையெல்லாம் காகிதத்தின் மீது உயிர் பெற்றன. ஒரு கடிதம் வீட்டுக்கு வந்தால் அதை மீண்டும் மீண்டும் வாசிப்பார்கள். ஏனெனில் அதில் மை மட்டுமில்லை, அன்பும் இருந்தது. இன்றும் சிலர் பழைய கடிதங்களை பாதுகாத்து வைத்திருப்பார்கள். ஏன் தெரியுமா? அவை நினைவுகளை சுமக்கின்றன. காகிதம் உலகையே மாற்றியிருக்கிறது. செய்தித்தாள்கள் மக்களுக்கு உண்மைகளை கொண்டு சென்றன. சுதந்திர போராட்ட காலத்தில் துண்டு பிரசுரங்களும் பத்திரிகைகளும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தின. ஒரு சிறிய தாளில் எழுதப்பட்ட சிந்தனை ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கியது. அதனால்தான் பேனா வாளை விட வலிமையானது என்று சொல்கிறார்கள். ஒரு குழந்தை முதன்முறையாக சூரியனை வரைவது காகிதத்தில்தான். ஒரு கவிஞன் தனது கனவுகளை எழுதுவது காகிதத்தில்தான். ஒரு மாணவன் தனது எதிர்காலத்தை உருவாக்குவது தேர்வு தாளில்தான். காகிதம் இல்லையெனில் பல கற்பனைகள் உலகமே பார்க்காமல் மறைந்திருக்கும். அதனால் காகிதம் கற்பனைகளுக்கு சிறகளிக்கும் அமைதியான நண்பன். காகிதத்தின் பின்னால் ஒரு இயற்கை உண்மையும் இருக்கிறது. பெரும்பாலான காகிதங்கள் மரங்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. இன்று உலகம் முழுவதும் ரீசைக்கிள் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. பழைய காகிதத்தை மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஒரு காகிதத்தை வீணாக்காமல் பயன்படுத்துவது கூட ஒரு மரத்தை காப்பாற்றும் செயல்தான். இன்று தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது. மொபைல், கணினி, டிஜிட்டல் புத்தகம்

0: புத்தகங்கள் எல்லாம் வந்துவிட்டன. ஆனால் ஒரு புத்தகத்தை கையில் பிடித்து வாசிக்கும் அனுபவத்தை எந்த திரையும் தர முடியாது. ஒரு கையெழுத்து கடிதத்தின் உணர்வை எந்த மெசேஜும் மாற்ற முடியாது. காகிதம், அது நினைவுகளின் பாதுகாப்பகம், அறிவின் தூதுவர், மனித உணர்வுகளின் மௌன மொழி. அடுத்த முறை ஒரு வெள்ளைத்தாளை கையில் எடுக்கும் போது அதை வெறும் காகிதமாக மட்டும் பார்க்காதீர்கள். அதில் பிறக்க காத்திருக்கும் கதைகளையும் கனவுகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் பேசாத தாள் பேசும் வரலாறாக மாறுகிறது. பேசாமல் கிடந்தாலும் பல கதைகள் சொல்லுகிறாய். மைத்துளி விழும் நேரத்தில் மனித நினைவாக மாறுகிறாய். கைகளில் ஒரு தாள்தான் நீ, ஆனால் காலத்தின் வரலாற்றை அமைதியாக சுமக்கிறாய். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். பேசாத தாள் பேசும் வரலாறு. தகவல்கள் வழங்கினார் சித்ரா பாலாஜி அவர்கள்.
2: எழுதும் போது எழுத்துக்களோடு நல்ல எண்ணங்களையும் சேர்த்தால் இறைவன் அங்கே வருவான்.

கேட்ட பாடலை பாடியவர் சூலமங்கலம் ராஜலட்சுமி. பாடலின் படம் குமாஸ்தாவின் மகள். நினைவூட்டிகரும் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று காலை 11 மணிக்கு மாண்புமிகு குடியரசு துணைத்தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு இன்று காலை 11 மணிக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில்.

0: கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம்பது காலையில் அடுத்து வருவது
2: தமிழ் அமுதம். வழங்குகிறார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
3: பக்தி, பகவத் பக்தி, பாகவத பக்தி என்று இரு நிலைகளில் பெயர் பெறுகின்றது. இறைவன் மீது செலுத்தும் அன்பு பகவத் பக்தி என்றும், இறை அடியார்கள் மீது செலுத்தும் பக்தி பாகவத பக்தி என்றும் பெயர் பெறுகின்றது. அந்த வகையில் ராமன் மீது இலக்குவன் கொண்ட பக்தி ராம பக்தி என்றால், பரதன் மீது சத்ருக்கணன் கொண்ட பக்தி பாகவத பக்தி என பெயர் பெறும். சத்ருக்கணன் என்றால் பகைவரை அழிப்பவன் என்று பொருள். முத்து உருக்கொண்ட செம்முளறி அலர்ந்தால் ஒத்திருக்கும் எழிலுடைய இவ்வொளியால் எத்திக்கும் கெடும் என்பது என்? சத்ருக்கணன் என சாற்றினன் நாமம் என்று சத்ருக்கணனின் தோற்றச் சிறப்பு கூறப்பெறுகின்றது. இவன் உட்பகைகள் மட்டுமன்றி பின்னாளில் லவணாசுரன் முதலியோரை கொன்று புறப்பகைகளையும் அழிப்பான் என்று அறிந்ததால்தானோ என்னவோ, வசிட்டர் இவன் பிறந்த உடனேயே இந்த பெயரை சூட்டி மகிழ்ந்தார். இங்கு முத்து போன்ற ஒளியுடனும் மலர்ந்த செந்தாமரை போன்ற முக அழகுடனும் விளங்குபவன் சத்ருக்கணன் என்று அவன் புற அழகை கூறும் கம்பன், அவன் பெயரிலேயே அவன் அகத்துள் மறைந்திருக்கும் அக அழகாம் அறம் சார்ந்த வீரத்தை வெளிப்படுத்துகின்றார். மந்தரையால் ராமன் காட்டிற்கு செல்ல நேர்ந்த பொழுது சத்ருக்கணன் மந்தரையின் மீது கடும் சினம் கொள்கிறான். இதன் மூலம் இவன் அறத்திற்காக சினம் கொள்ளும் அண்ணல் என்பது புலனாகின்றது. மண்ணாசை இல்லாத மாண்புயர் பண்பாளன் இவன். ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து அயோத்தி நகருக்கு திரும்பாததால் பரதன் வருந்துகின்றான். தன் உயிரை மாய்த்து கொள்ள துணிந்து தம்பி சத்ருக்கணனிடம் தீமூட்டச் சொல்கிறான். இதை கேட்ட சத்ருக்கணன் நஞ்சுண்டவன் போல் ஆனான். அண்ணன் பரதனிடம் கிடைத்த அரசாட்சியை விட்டுவிட்டு ராமன் வனவாசம் சென்றான். அவனுடன் காட்டிற்கு போனான் ஒரு தம்பி. வனவாசம் சென்ற ராமன் குறித்த காலத்தில் 14 ஆண்டுகள் கழித்தும் வராததால் உயிர்விட துணிந்தான் இன்னொரு தம்பி. இவ்வாறு இருக்க நான் மட்டும் வெட்கமில்லாமல் இந்த பேரரசை ஆள்வேனாம், மிகவும் நன்றாக உள்ளது இந்த அரசாட்சி என மனம் நொந்து பேசும் இந்த இடத்தில் சத்ருக்கணன் எனும் இப்பாத்திரம் உயர்வு பெறுகின்றது. இதனை கம்பன் தனக்கே உரிய நடையில் கான் ஆள நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஓர் தம்பி. போனவன் தான் வரும் அவதி போயிற்று என்னா ஆனாத உயிர்விட என்று அமைவானும் ஓர் தம்பி. அயலே நானாது யானாம் இவ்வரசு ஆழ்வேன், என்னே இவ்வரசாட்சி இனிதே அம்மா என்று கூறி சொல் ஓவியம் புனைகின்றான். இந்த ஒரு பாடலே பணிவு, அன்பு, பக்தி உள்ளிட்ட அனைத்து உயர்ந்த பண்புகளையும் ஒருங்கே தனக்குள் கொண்டவன் சத்ருக்கணன் என்பதை புலப்படுத்துகின்றது. எப்பொழுதும் பரதன் உடனேயே இருந்து பரதனுக்கு தொண்டு புரிவதையே தன் நோக்கமாக கொண்ட இவனை தொண்டனுக்கு தொண்டன் என்று கூறுவதே மிகவும் பொருத்தமாகும்.
2: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
4: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. 500-க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் குடிநீரின் தரம் குறித்து கணக்கு தணிக்கை துறை வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அதுகுறித்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு மேற்கொண்டார். பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இதன் ஒரு பகுதியாக ரயில்வே கட்டமைப்பு முழுவதும் சுமார் 20,000 இடங்களில் புதிய நீர் சேமிப்பு தொட்டிகள் அமைக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். வழக்கமான நீர் தர பரிசோதனைகளை துல்லியமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிடப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கணக்கு தணிக்கை அலுவலகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள குறைகள் களையப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் உறுதி அளித்துள்ளது. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று நிலையான வளர்ச்சி, பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க உள்ளனர். சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான முன்னுரிமைகள் குறித்தும் சுழற்சி பொருளாதாரம், பேரிடர் மேலாண்மை, காட்டுத்தீ தடுப்பு உள்ளிட்டவை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. நாளை பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள், உயரதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். இன்று அவர் நேபாள ராணுவ தலைமை தளபதியுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து நாளை சிவபுரியில் உள்ள நேபாள ராணுவ அகாடமியில் பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்ற உள்ளார். ஜெனரல் தீரஜ் சேத்தின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். ஓய்வூதிய பலன்களை பெறுவது குறித்த கலந்தாய்வு பயிலரங்கத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். முக்கிய கனிமங்களின் 8வது கட்ட ஏலம் குறித்த பயிலரங்கமும் விளக்க நிகழ்ச்சியும் பட்னாவில் இன்று நடைபெறுகிறது. இதனை மத்திய சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே இன்று தொடங்கி வைக்கிறார். கிராஃபைட், கேலியம், டங்ஸ்டன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கனிம தொகுதிகளின் ஏலம் குறித்து இதில் விளக்கப்படும் என நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் சுரங்க அமைச்சகம், இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றின் மூத்த அதிகாரிகள், தொழில்துறையினர் மற்றும் முதலீட்டாளர்கள் பங்கேற்க உள்ளனர். பீகாரில் புதிதாக 100 நவீன பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஜமுய் பகுதியில் புதிய பேருந்து நிலையத்தை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சாலை போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தவும் மக்களுக்கு நவீன வசதிகளை வழங்கவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். 100 புதிய பேருந்து நிலையங்களை கட்டமைக்கும் மாநில அரசின் நடவடிக்கை பீகாரின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் என்று அவர் தெரிவித்தார். மின்சாரம், கல்வி, சுகாதாரம், தொழில்துறை என அனைத்து துறைகளின் மேம்பாட்டுக்காகவும் அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் நல்லாட்சிக்கான உதாரணமாக திகழ்ந்ததாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். வாஜ்பாயின் 25 அடி உயர சிலை நிறுவும் பணிகளுக்கு இந்தூரில் நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய திரு மோகன் யாதவ், சுமார்

0: 2 கோடி ரூபாய் செலவில் இந்த சிலை அமைக்கப்படும் என்றார். இச்சிலை சிறந்த நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விழுமியங்களுக்கு அடையாளமாக திகழும் என்று அவர் தெரிவித்தார். இச்சிலை ஒரு அடையாள சின்னமாக மட்டுமல்லாமல் வாஜ்பேயின் கருத்துக்களை வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்ப்பதாக அமையும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடு முழுவதும் கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தேசிய கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. ஹரியானாவின் கர்னூலில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியை மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தொடங்கி வைத்தார். பல்கர் நடைபெற்ற பேரணியில் மத்திய இணையமைச்சர் திரு கிஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். சத்தீஸ்கரில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்கள் உற்சாகமாக நடைபெற்றன. மாநிலத்தில் நக்சல் பாதித்த கிராமங்களில் பல இடங்களில் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இதனிடையே பஸ்தர் பகுதியில் நக்சலைட்டுகளாக இருந்து சரணடைந்தவர்களின் மறுவாழ்வுக்காக ஏராளமான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசும் சத்தீஸ்கர் மாநில அரசும் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சல் பாதிப்பு அறவே இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருமாறி உள்ளது. பஸ்தர் பகுதி தற்போது வளர்ச்சியை நோக்கி பீடு நடை போடுவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் கொண்டேகாவ் மாவட்ட ஆட்சியர் நுபுர் ராசிபண்ணா. நக்சல்கள் இல்லாத சத்தீஸ்கர் மாநிலத்தை உருவாக்கிய மத்திய அரசு மனம் திருந்தி வாழ நினைக்கும் நக்சலைட்டுகளின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கொண்டேகாவ் மாவட்டம் உட்பகுதியில் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற திறன் மேம்பாட்டு கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையில் நக்சலைட்டுகளாக செயல்பட்டு மனம் திருந்தி வாழும் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களுடைய மறுவாழ்வு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையின் பயிற்சியாளர் சீனிவாசன்.
3: இருக்கிறவங்க வந்து நக்சல் இருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க, இங்கே லோக்கல்ல யார பீப்புள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் எல்லாம் வேலை கொடுத்துருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது, சோ இப்போ கொஞ்சம் அந்த பயம் எல்லாம் ஒன்றும் இல்லை.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் மக்களின் வளர்ச்சி பாதையில் இருந்த தடைக்கற்களை மத்திய அரசு முழுமையாக அகற்றிவிட்ட நிலையில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் முன்னேற்ற பாதையில் நடக்க தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: மேற்குவங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, பீகார், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. பாலசூர், மயூர்பஞ்ச் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இம்மாவட்டங்களைச் சேர்ந்த 2 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 293 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு உதவி வழங்கப்படுகிறது. கேந்திரபாரா, பூரி ஆகிய மாவட்டங்களிலும் தொடர் மழை பெய்து வருகிறது. மயூர்பஞ்ச், பத்ரக், கியோன்ஷர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ரெனேட்கள் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ராணுவ அணியை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்குவங்கம் மற்றும் ஒடிசாவில் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட்

0: பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 7:25. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம்புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன.

0: வாழ்விற்கு.
1: பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: ஸ்ட்ரோக் அதாவது பேரலட்டிக் அட்டாக்னு சொல்லுவோம், தமிழில் வந்து பக்கவாதம். அதாவது திடீர்னு ஒரு கை கால் விளங்காமல் போகிறது, அதனால் இல்லை பேச்சு வராமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் திடீர்னு ஆல் ஆஃப் ஏ சடன் வர்றது வந்து பக்கவாதம்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து மூளை சம்மந்தப்பட்ட நோய்கள். அந்த மூளையில் மட்டும் கிடையாது, மூளைக்கு போகிற ரத்த குழாய்களில் ஏற்படுற பாதிப்பு. ஸோ மூளைக்கு போகிற ரத்த குழாய்களில் திடீர்னு ஏதாவது அடைப்பு ஏற்படுது, இல்லை மூளைக்குள்ள ரத்த குழாய்களில் வெடிப்பு ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்படுறது, அந்த மாதிரி இருக்கும்போது மூளையில் இருக்கிற நரம்பு செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன் பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும் போது வரக்கூடிய சிம்டம்ஸ் தான், அதுதான் பக்கவாதம். ஸோ ஏதாவது ஒரு நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் திடீர்னு ஆரம்பிக்கும் போது அது ஸ்ட்ரோக்னு நம்ம கன்சிடர் பண்ணோம். இதுக்கு டிப்பிக்கலாக ஒரு கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக். ஏன்னா ஹார்ட் அட்டாக் அதே மாதிரி ஆல் ஆஃப் ஆக்சிடென்ட் திடீர்னு ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் பிளாக் ஆகிறதுனால ஸ்டாப் ஆகிறது. ஸோ அது உடனே செஸ்ட் பெயின் சிம்டம்ஸ் வரும். ஆனால் பிரெயின் சிம்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரோக் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காமனாக இது வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி ஈக்குவலண்ட்டாக இருக்கிற அதில் எல்லா காரணிகளும் இதுக்கும் வரும். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம முன்னாடியெல்லாம் வந்து 80 வயசில் 70 வயசு வரக்கூடிய நோய்கள் தான் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக். இப்போ ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட் அட்டாக் எனி ஏஜ்லேயும் வரலாம், அதாவது பிறக்கிற குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து வயது முதிர்ந்தவர் வரைக்கும். காரணிகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஹார்ட் அட்டாக்கு இருக்கிற அதே காரணிகள் தான் ஸ்ட்ரோக்குக்கும். முக்கியமாக பார்க்க போனீங்கன்னா இதை வந்து தவிர்க்கக்கூடியது தவிர்க்க முடியாதது சொல்லுவோம். தவிர்க்க முடியாததுங்கிறது ரொம்ப ரேர் தான், ஒரு 5%. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு வருஷம் முடியும் போது ஏஜ் ஆகாது. ஸோ அட்வான்ஸாக ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு ஸ்ட்ரோக் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிடிக்ஸ், அதாவது வீட்டில் வயது முதிர்ந்தவங்களுக்கு தாத்தா பாட்டி இல்லை அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை ஸ்ட்ரோக் இருந்ததுன்னா அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறைகளுக்கும் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்காவது ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக் இருந்ததுன்னா நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. தேர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபீமேல் ஜெண்டர், அதாவது பெண்களுக்கு பெரும்பாலுமாக ஸ்ட்ரோக் வரக்கூடிய காரணிகள் அதிகம். அது அவங்களுடைய மாதவிடாய், அவங்களுடைய பகப்பேறு, அந்த மாதிரி காலங்கள் ஃபிசியலாஜிக்கலாக வரனால ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் தவிர்க்க முடியாதது. தவிர்க்கக்கூடியது தான் 90%. இப்போ அதை பார்த்தீங்கன்னா தவிர்க்கக்கூடியதில் முக்கியமான காரணிகள் வந்து பிளட் ப்ரெஷர். ஸோ பிளட் ப்ரெஷர் ஹையாக இருக்குது, 140-90 மேலே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர். ரெண்டாவது வந்து டயபெட்டிஸ், யூனோ நீரழிவு நோய். ஸோ அது வந்து அன்கண்ட்ரோல்டாக 200 மேலே கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் பிபி அண்ட் சுகர் ஸ்டார்ட் ஆச்சுனாவே உங்களுக்கு ஸ்ட்ரோக் ரிஸ்க்கு வெரி காமன். ஸ்மோக்கிங், யூனோ மது அருந்துதல், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர். அது மட்டும் கிடையாது, உடல் பருமன், ஒரே இடத்துல உட்காந்து டெஸ்க்டாப்லேயே உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே கிடையாது, 8 மணி நேரம் 10 மணி நேரம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது, சுகர் வர அதிகம், பிபி வர சான்சஸும் அதிகம், ஸ்ட்ரோக் வர சான்சஸும் அதிகம். ஸ்ட்ரெஸ், ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு வேலை பழுக்கங்களால் நம்ம தூங்காமல் இருக்கிறது, தூக்கத்தில் கூட குவாலிட்டியான ஸ்லீப் கிடையாது, அதாவது நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது, இல்லை கொஞ்சம் பேர் ரொம்ப ஒபீஸாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க, தூக்கத்தில் குரட்டை வர்றது. ஸோ குரட்டை விட்டு தூக்கம் நல்ல தூக்கம் கிடையாது. ஸோ அது மாதிரி குரட்டை விட்டு தூங்குறவங்களுக்கு வந்து மூளைக்கு போகிற ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகறதுனால ஸ்ட்ரோக் ரிஸ்க் அதிகம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணிகள் இருக்குது. அதையும் முக்கியமான காரணிகள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்துருக்குன்னா அதனால் ஹார்ட் வீக் ஆகிறதுனால ஹார்ட்லேருந்து ஒரு சின்ன ரத்த பிசுறுகள் மூளையில் போய் அடைச்சிக்கலாம், அதுவும் ஒரு ஸ்ட்ரோக்கு தான். ரெண்டாவது வந்து இர்ரெகுலர் ஹார்ட் ரேட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதே துடிப்பு சீராக இல்லாமல் ஒரு 70-100 இருக்கணும், வேகமாக அடிக்குது இல்லை ரொம்ப ஸ்லோவாக இர்ரெகுலராக துடிக்குதுன்னா, ஸோ உள்ளே இருக்கிற ஹார்ட்டில் இருக்கிற சேம்பர்ஸில் எங்கேயாவது ரத்த கட்டிகள் இருக்கும், அது அப்படியே மூளைக்கு ஷவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் கண்டிஷன்ஸ், ஸ்மோக்கிங், மது அருந்துதல், ஹைப்பர்டென்ஷன், டயபெட்டிஸ், ஸ்ட்ரெஸ், ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் வந்து முக்கியமான காரணிகள். ஸோ இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. முடிஞ்ச வரை நம்ம எல்லாம் கரெக்டான ப்ரொபோர்ஷனில் மேனேஜ் பண்ணோம்னா ஸ்ட்ரோக் ரிஸ்க்கை தவிர்க்க முடியும்.
1: இதுவரை பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய

0: ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
1: அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல்.
2: ஒரு இலக்கிய கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், நீங்கள் அவசியம் வந்து அதில் பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் ஒருத்தர். வேணாங்க, நாலு பேருக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுனா எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் அப்படின்னாரு இவர். ஏன் சார் இன்னமும் குழந்தை மாதிரி கூச்சப்படுறீங்களே அப்படின்னார் அவர். அவர் ஒரு மாதிரியாக சமாளித்து அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி இவர் யோசித்து பார்த்துருக்கார். சில நிபுணர்கள் எழுதியிருக்கிறத படித்தும் பார்த்துருக்கிறார். மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 10-20% குழந்தைகள் பிறக்கிறப்பவே கூச்ச சுபாவம் கொண்டதாக தான் இருக்குதான். ஒரு தாத்தா தன்னோட பேர பிள்ளைய ஆசையாக கூப்பிடுறார் விளையாட்டு காட்ட, அதை அழுதுகிட்டு ஓடி போகுது. ஒரு அம்மா தன்னோட பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க, அந்த பிள்ளை அம்மாவோட முந்தானையில் ஒளிஞ்சிக்கிட்டு வெளில வரமாட்டேங்குது. இவங்களையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? குழந்தைகளோட கூச்ச சுபாவத்தை போக்குறது எப்படி? இதுக்கு நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி என் பையனுக்கு கூச்சம் ரொம்ப அதிகம் சார், மற்றவங்க பார்த்தா ரொம்ப வெக்கப்படுறான் இப்படி சொல்கிற அப்பாக்கள் உண்டு. என் பையன் புது மனுஷால பார்த்தா அட்டையாக ஒட்டிக்குவான் சார் அப்படின்னு சொல்கிற அப்பாக்களும் உண்டு. இப்படிலாம் குழந்தைகளுக்கு வந்து முத்திரை குத்துறது ரொம்ப தப்பான். புதுசாக யாராவது வீட்டுக்கு வந்தால் குழந்தை தானாக தன்னோட கூச்சத்தையும் பயத்தையும் போக்கிக்கிட்டு சகஜமாக மாறி வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா? ஒரு கூட்டத்துக்கோ அல்லது சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கோ குழந்தைய அழைச்சிட்டு போகிறீங்க, அங்கே போய் கட்டாயப்படுத்தி குழந்தைய மற்றவங்கக்கிட்ட பேச சொல்லக்கூடாது. சில சமயம் குழந்தை தானாக தன்னுடைய கூச்ச சுபாவத்தை விட்டு பேசுகிறதுக்கு முன் வந்தால் அதை பாராட்டணும். குழந்தை கலகலப்பு இல்லாமல் மௌனமாக இருந்ததுன்னா அதையும் கண்டுக்கப்படாது. குழந்தை பேச ஆரம்பித்தா அதை ஆர்வத்தோடு கவனிக்க தெரியணும். கலந்து உரையாடுற பழக்கத்தை வீட்லேயே ஆரம்பிக்கலாம். கேட்டதுக்கு பதில் சொல் அப்படின்னு நீங்கள் அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து குழந்தைக்கு பேசுகிற சந்தர்ப்பத்தை குறைச்சிருமா. இப்போ நாம் அதிகாரம் பண்ணால் கேலி செய்கிற பழக்கம் குழந்தைகளை வந்து ரொம்ப பாதிச்சிருமா. பெரியவங்களானதுக்கு அப்புறமும் சில பேர் கூச்சத்தோடவும் பயத்தோடவும் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். சின்ன வயசில் அவங்கெல்லாம் ஏதாவது கேலிக்கு ஆளாகி இருப்பாங்க. ரெண்டாவது குழந்தை மூத்த குழந்தைய வந்து கேலிக்கு ஆளாகிற சந்தர்ப்பங்களை கண்டு கேலி பண்ணினா அது இளம் நெஞ்சங்களை விட்டு நீங்கிறதே இல்லையா? எப்பவும் குழந்தையோட நடை உடை பாவனைகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதான், அதுவே கூச்ச சுபாவத்தை கொண்டுகிட்டு வந்துடுமா. அப்பா எங்கேன்னு யாராவது கேட்டால் இது மாதிரி இன்ன காரியத்துக்காக வெளியில் போயிருக்கார், இத்தனை மணிக்கு திரும்பி வருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைகளை வந்து பழக்கப்படுத்தி வைக்கணும். ஃபோன்லேயே யாராவது விசாரித்தா கூட இது மாதிரி பதில் சொல் அப்படின்னு சொல்லணும். சின்ன சின்ன மீட்டிங்கில் 4 வாரத்தை பேச தயார் பண்ணலாம். ஒரு கடையிலையோ அல்லது ஹோட்டல்லையோ ஏதாவது விவரம் கேட்கணும்னா உங்கள் குழந்தைய தைரியமாக அனுப்புங்க. குழந்தைகள் பணிவாகவும் பொறுமையாகவும் விவரம் கேட்குறப்போ கூச்ச சுபாவம் தானாக போயிடும். சின்ன வயசுலேயே இப்படிலாம் பழக்கப்படுத்தினா தான் வருங்காலத்தில் தைரியமாக இந்த சமுதாயத்தில் வாழ முடியும். இல்லைன்னா 60 வயசுலேயும் அடுப்பங்கரையை விட்டு வெளில வர்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவோ பரவாயில்ல, எதுக்கும் தயங்குறதில்ல, கூச்சப்படுறதில்ல. ஒரு அம்மா அடுப்பங்கரையிலேருந்து சத்தம் போட்டாங்க, டேய் ராமு தயவு பண்ணி அந்த டிவியை நிறுத்துறா, அந்த பெண்ணோட குரல் மகா மோசம், அடுப்பங்கரையில் இருக்கிற என்னாலேயே அதை சகிச்சிக்க முடியல அப்படின்னாங்களாம். உடனே பையன் கொஞ்சம் கூட தயங்காமல் பதில் சொல்கிறான், அம்மா இந்த குரல் டிவியிலேருந்து வரலை, எதிர்த்து விட்டு மாமி தான் இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்க தான் இப்போ என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னானா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் ரசித்தோம். ஊக்கமும் அன்பும் அளித்தால் குழந்தைகள் தன்னம்பிக்கையோடு வளரும்.

0: பி சுசீலா பாடியிருந்த அந்த பாடலின் படம் கைதி கண்ணாயிரம்.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வண்ணக்கிளி படத்திற்காக பி. சுசீலா பாடியிருந்த பாடலை கேட்டோம். பிடிவாதமும் அழுகையும் குழந்தைகளின் குணம், அதை குறிவைப்பது எது? நகர்வலம் வருவோமா?
1: நகர்வலம்.
2: குழந்தைகளை குறிவைக்கும் ஆரோக்கியமில்லா உணவு.
3: உங்கள் குழந்தைகள் தொலைக்காட்சி பார்க்கிறார்களா, கேம் விளையாடுகிறார்களா, அல்லது யூடியூப் பார்க்கிறார்களா? அப்படி என்றால் அவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு குரல் கேட்கும். அதுவும் ஒரே மாதிரியான குரல். வாங்க, ருசியாய் சாப்பிடலாம், சூப்பராய் இருக்கும். இதுதான் அந்த குரல்களில் ஒளிந்துள்ள மாயாஜால வார்த்தைகள். ஆனால் அவர்கள் சாப்பிடும் அந்த உணவுப் பொருட்களின்

பின்னால் ஒரு பெரிய வியாபார திட்டமே இருக்கு. அதன் பெயர்தான் ஆரோக்கியமில்லா உணவு, அல்லது HFSS ஃபுட் எனப்படும் ஹை இன் ஃபேட், சுகர் அண்ட் சால்ட் என்பது. குழந்தைகள் முடிவு எடுப்பவர்கள் அல்ல, ஆனால் அடம் பிடிப்பவர்கள் என்பது அந்த நிறுவனங்களுக்கு தெரியும். குழந்தைகளுக்கான நொறுக்கு தீனியின் பாக்கெட்டுகளில் டெடி, கார்ட்டூன் படம், 10 ரூபாய் சாக்லேட், நூடுல்ஸ், குளிர்பானம் மற்றும் சிப்ஸ் பாக்கெட்டுகளில் அவர்களுக்கு பிடித்த பொம்மைகள் என்று அனைத்து வகை சித்து

0: அவற்றில் அதிக கொழுப்புகள் இருக்கும். கூடவே மைதாவும் இருக்கும். அவற்றால் அவர்களுக்கு சர்க்கரை நோய், சோம்பல் மற்றும் கவனக்குறைவுகள் தான் வரும். சிப்ஸ், நூடுல்ஸ்களில் சுவைக்காக அதிக உப்பும் இருக்கும். அதனால் சிறு வயதிலேயே அவர்களுக்கு இரத்த அழுத்தம் வர வாய்ப்பிருக்கு. ஒரு குளிர்பான பாட்டிலில் 10 ஸ்பூன் அளவிற்கு சர்க்கரை இருக்கும். அதன் மூலம் அவர்களின் பற்கள் தான் சொத்தையாகும், அவர்களின் உடல் தான் பருமனாகும். குழந்தைகளை குறிவைக்கும் ஆரோக்கியமில்லா உணவுகளின் இந்த வண்ண விளம்பரங்களின் பின்னால் ஆபத்து தான் ஒளிந்திருக்கு. இந்தியாவில் 5 வயதுக்கு குறைவான குழந்தைகளில் 3.4% பேர் உடல் பருமனாக உள்ளனர். இந்த சதவீதம் அடுத்த 10 வருடங்களில் இன்னும் இரட்டிப்பாகும் என்று உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது. நம் தலைமுறையில் வீட்டில் சமைக்கின்ற உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு வந்தோம். சாதம், இட்லி, தோசை மட்டுமே அன்று பிரதான உணவுகள். சோளம், உளுந்து, பயறு, கடலை என்று ஏதோ ஒன்றை வறுத்து தருவார்கள். நாமும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். இப்போது எல்லா நிலைமைகளும் தலைகீழ். எனவே உங்கள் குழந்தைகள் நொறுக்கு தீனிகளை வாங்க சொன்னால், இது வியாபாரம்டா, வேணும்னே உன்னை பணம் செலவழிக்க சொல்றாங்க என்று சொல்லி அவர்களை புரிய வையுங்கள். தொலைக்காட்சி பார்க்கும்போது உணவு என்பது பசிக்கு மட்டும்தான், பொழுதுபோக்கு அல்ல என்பதை அவர்களிடம் பக்குவமாய் சொல்லுங்கள். அப்படியே விளம்பரம் சொல்வது ருசி, அம்மா கொடுப்பது ஆரோக்கியம் என்பதையும் அவர்களிடம் இதமாக சொல்லுங்கள். வீட்டிலுள்ள வண்ண வண்ண பழங்கள், சுண்டல், இட்லி, பால் மற்றும் முட்டைகளை அவர்கள் பள்ளிக்கு போகும்போது அவர்களின் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு அனுப்புங்கள். சொல்லப்போனால் பள்ளிகளிலும் பள்ளி நுழைவாயிலில் இருந்து 50 மீட்டர் சுற்றளவுக்கு ஆயத்த உணவுப் பொருட்களின் விற்பனையையும் அது குறித்த விளம்பர பேனர்களையும் தடை செய்ய வேண்டும். அப்போதுதான் குழந்தைகளுக்கு அது பற்றிய எண்ணம் வராது. சுகாதாரமற்ற வெளி உணவுகளால் ரசாயன சுவையூட்டிகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் பயன்படுத்துவதால் உடல்நிலை பாதிப்பு என பல அபாயங்கள் இருப்பதாக உணவு நிபுணர்கள் சொல்கிறார்கள். குழந்தைகள் என்பவர்கள் நம்முடைய எதிர்காலம். ஆனால் இன்றைய கார்ப்பரேட் நிறுவனங்களோ அவர்களின் எதிர்காலத்தை சர்க்கரையிலும் மைதாவிலும் உப்பிலும் கரைக்கிறார்கள். ஆரோக்கியமில்லா உணவுகளிலிருந்து அவர்களை விழிக்க வைப்போம். அப்போதுதான் ஆரோக்கியமான தலைமுறை உருவாகும். அதன் மூலம் ஆரோக்கியமான இந்தியாவும் உருவாகும்.
1: குழந்தைகளை குறிவைக்கும் ஆரோக்கியமில்லா உணவு, எழுதியவர் ஊகோ செங்கோட்டுவன், வாசித்தவர் ரேகா ஆனந்த்.
2: இடம்பெற்றது நகர்வலம். இனி
3: காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. அனகாபுத்தூரைச் சேர்ந்த எஸ் ஸ்ரீராம் என்பவரை கடந்த ஜூலை 10 காணவில்லை என்று தெரிவித்துள்ளார். காணாமல் போன ஸ்ரீராம் பற்றிய விவரங்கள். வயது 33, உயரம் 5.5 அடி, தாய்மொழி தமிழ், அடையாளம் கழுத்தில் சிவப்பு நிற கயிறில் ருத்ராட்சம் அணிந்திருந்தார். காணாமல் போன ஸ்ரீராம் பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி: காவல் ஆய்வாளர், T4 சங்கர் நகர் காவல் நிலையம், சென்னை 675. காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் 19 காலை. இனி வருவது பிரசன்னா சுப்ரஜா ஜோஷி ஆகியோர் பாடியிருக்கும் பாடல் வேலாயுதம். இந்த படத்திலிருந்து

0: மூக்கு மொழகா மூக்குத்தி கடுகா கணிந்த காய்த்தோட்டம் நீதானா.
1: மனித உடலை வர்ணிக்க வார்த்தைகள் ஏராளம்.
2: உள்ளே அவயங்கள் செய்யும் அற்புதங்கள் மிக மிக ஏராளம்.
1: அந்த அற்புதங்களை எப்படியெல்லாம் சிதைக்கிறோம்? தகவல்களோடு மடல் மாணிக்கம். இப்போது
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: அன்புள்ள திருவேங்கடம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் ரெண்டும் முக்கியம். உடம்புக்குள்ளே இருக்கும் உறுப்புகள் வெளியே இருக்கும் உறுப்புகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும். அதற்கு தகுந்தாப்புல நமது உணவும் இருக்கணும். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும் உறுப்புகள் எதை கண்டு பயப்படுகின்றன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றபடி நமது உணவு பழக்க வழக்கத்தை அமைச்சுக்கணும். நம்மக்கிட்ட சிறுநீரகங்கள் ரெண்டு இருக்குது. கண், காது, கை, கால் போல சிறுநீரகமும் ரெண்டு இருக்குது. ரொம்ப நேரம் கண் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது, தூக்கமின்மை, ரெண்டும் சிறுநீரகங்களுக்கு பிரச்சனை. குளிரூட்டப்பட்ட உணவு வகைகளை சாப்பிட்டா வயிறு பயப்படும். தூசு புகைன்னா நுரையீரலுக்கு பயம். அதிகப்படியான கொழுப்பு சத்துள்ள உணவுகளை கண்டால் ஈரல் பயப்படும். உப்பு அதிகம் சேர்க்கக்கூடாது, சேர்த்தால் இதயத்துக்கு ஆபத்து. தேவையில்லாமல் ஏகத்துக்கு நொறுக்கு தீனியை உட்கொண்டால் கணையம் பயப்படும். அளவுக்கு அதிகமாக உணவு உட்கொள்வது குடலுக்கு ஆபத்து.

0: ரொம்ப நேரம் தொலைக்காட்சி பார்ப்பது, கைபேசியை உபயோகிப்பது, அதில் படம் பார்ப்பது, விளையாட்டுகள் விளையாடுவது கண்களுக்கு சிரமம். திருவேங்கடம் ஐயா, பெரும்பாலானவர்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றாங்க. இதில் சிலர் காலை உணவை தவிர்ப்பாங்க. நம் வீட்டு பெண்மணிகள் எப்போ சாப்பிட்றாங்க, என்ன சாப்பிட்றாங்கங்கிறத நாமளும் பார்க்கறதில்ல, அவங்களும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அப்புறம் விரதம் இருக்கிறேன்னு பல நாட்கள் காலை உணவை சாப்பிடாமல் இருப்பாங்க. தவறு. எப்பவும் யாரும் காலை உணவை தவிர்க்கக்கூடாது. ஏன்னா முதல் நாள் இரவு 8-9 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்து மறுநாள் எழுந்து காலை உணவை உட்கொள்ள 12 மணி நேரம் எடுத்துக்கிறோம். அதையும் தவிர்த்தால் பித்தப்பைக்கு பிரச்சனை. சுவரை வைத்து தான் சித்திரம். நமது உடல் மேல் நமக்கு அக்கறை வேண்டும். உடலில் உள்ள உறுப்புகள், வெளியே இருக்கும் உறுப்புகள் எல்லாம் விலை மதிப்பில்லாதவை. பழுதடைஞ்சிடுச்சுன்னா மாற்றி பொருத்துவது மிகவும் சிரமம். அப்படியே மாத்திரதா இருந்தாலும் மிக அதிகமான செலவு பிடிக்கும். உறுப்புகளும் எளிதாக கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அசல் உறுப்புகளைப் போல் செயல்படாது. அதனால் உண்ணும் உணவில் கவனம் தேவை, வாழ்க்கை முறையிலும் கவனம் தேவை. காலையில் தூங்கி எழுந்ததும் 2 டம்ளர் தண்ணீர் குடிப்பதால் உள்ளுறுப்புகள் புத்துணர்ச்சி பெறும். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் 1 டம்ளர் தண்ணி குடித்தோம்னா செரிமானம் நல்லபடியாக நடைபெறும். குளிப்பதற்கு முன்னால் 1 டம்ளர் தண்ணி குடித்தா ரத்த அழுத்தம் குறையும். தூங்கிறதுக்கு முன் 1 டம்ளர் தண்ணீர் குடிக்கிறதுனால பக்கவாதம், ஹார்ட் அட்டாக் போன்றவை வராமல் தடுக்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் குறைஞ்சபட்சம் 2.5-3 லிட்டர் தண்ணீராவது குடிக்கணும். இதனால் 90% நோய்கள் நம்மளை அண்டாமல் பார்த்துக்கலாம். திருவேங்கடம் ஐயா, நீங்கள் நல்ல உழைப்பாளி. உடல் உழைப்பு இருந்தாலே பெரும்பாலான வியாதிகள் நம்மக்கிட்ட வராது. உடம்பிலிருந்து தினமும் வியர்வை வர்ற அளவுக்கு உழைக்கணும். நீங்கள் இல்லை, எங்களை மாதிரி நகர்ப்புறவாசிகள் இதற்காகத்தான் உடற்பயிற்சி செய்கிறோம், நடைப்பயிற்சி போகிறோம். அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்கள் லிஃப்ட் பயன்படுத்துவதை தவிர்த்துட்டு மாடிப்படிகளில் ஏறி இறங்கினா அதுவே ஒரு உடற்பயிற்சி தான். இப்படி இனிமே யோசிக்கணும். எதை பயன்படுத்தணும், எதை பயன்படுத்தக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எந்த உணவு நம் உடலுக்கு ஏற்றது, எது ஏற்றதல்லன்னு பார்த்து பார்த்து பயன்படுத்தணும். கடனே இல்லாதவன் பணக்காரன், நோயே இல்லாதவன் லட்சாதிபதி, கோபமே இல்லாதவன் கோடீஸ்வரன். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கினார் பி. சரவணன் அவர்கள்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை. இதில் எஸ் ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும்.
1: எஸ் பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின்,
0: என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
1: இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும்.
0: இன்று காலை 9 மணிக்கு.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கீழ் தண்டுகள்லேருந்து இருக்கிற அந்த கூட்டுப்புழு அதுலேருந்து வர்ற அந்து பூச்சிகள் களை செடிகளில் போய் உட்காந்துக்கும். அடுத்த போகம் நம்ம வந்து பயிரிடும் பொழுது திருப்பி இதை வந்து தாக்கும். வைர முதுகு பூச்சின்னு சொல்லுவோம், அது ரொம்ப தாக்குதல் அதிகமாக இருக்கும் எதுலனா இந்த முட்டைக்கோசில் இதெல்லாம். அதனால இந்த முள்ளங்கியை நம்ம போடலாம், இல்லை கடுகு செடியை நம்ம போடலாம், இந்த செவ்வந்தி இதெல்லாம் வந்து போடும் பொழுது புழுக்களுடைய தாக்குதலை கட்டுப்படுத்தலாம்.
0: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் V.A. விஜயசாந்தி அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஆகாஷ்வாணி, நேரம் 8:00. நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி கேட்கலாம் திரைகானம். முதலில் உன்னிமேனன் குரலில் ஒலிப்பது ஷாஜஹான் திரைப்பட பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். லெலியஞ்சல்
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அபிஷேக் முகோபாத்யாய். த ஹெட்லைன்ஸ்: செல்ஃப் இனியூமரேஷன் ஃபார் சென்சஸ் 2027 டு பிகின் டுடே இன் லடாக் அண்ட் ஐடென்டிஃபைட் ஸ்னோ பவுண்ட் ஏரியாஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். NTA டு ரீகண்டக்ட் UGC நெட் எக்ஸாம்ஸ் ஃபார் 3 சப்ஜெக்ட்ஸ், இங்கிலீஷ், சோஷியாலஜி அண்ட் காமர்ஸ், ஃபாலோயிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் ஏரர்ஸ் இன் தீஸ் பேப்பர்ஸ். ப்ரொடெஸ்டிங் ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஹோல்ட்

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கீழ் தண்டுகள்லேருந்து இருக்கிற அந்த கூட்டுப்புழு அதுலேருந்து வர்ற அந்து பூச்சிகள் களை செடிகளில் போய் உட்காந்துக்கும். அடுத்த போகம் நம்ம வந்து பயிரிடும் பொழுது திருப்பி இதை வந்து தாக்கும். வைர முதுகு பூச்சின்னு சொல்லுவோம், அது ரொம்ப தாக்குதல் அதிகமாக இருக்கும் எதுலன்னா இந்த முட்டைக்கோசில் இதெல்லாம். அதனால இந்த முள்ளங்கியை நம்ம போடலாம், இல்லை கடுகு செடியை நம்ம போடலாம், இந்த செவ்வந்தி இதெல்லாம் வந்து போடும்பொழுது புழுக்களுடைய தாக்குதலை கட்டுப்படுத்தலாம்.
0: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் V.A. விஜயசாந்தி அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் இப்போது 8:45 திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து வரும் பாடல் மது பாலகிருஷ்ணன் சுஜாதா ஆகியோர் பாடியிருப்பது. பாடலின் படம் சிவப்பதிகாரம்.

கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் அபிமான மென்னடு என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, ராகம் பேகடா, ஆதிதாளம்.

கீரவாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இனி சரணம் சரணம் என தொடங்கும் அருணாச்சல கவிராயர் பாடல், ராகம் சௌராஷ்டிரம், மிஸ்ர சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல். முதலில் ஊரு விட்டு ஊரு வந்த திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

சென்னை ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல். இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மனோ சித்ரா குரல்களில் பாடல். படம் சின்ன ஜமீன்.

உலகம் பிறந்தது எனக்காக திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று காலை 10:59 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு இடம்பெறும். 10:59 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு அஞ்சலாகும். நேரம் இப்போது 10:16:35. மனோ சித்ரா பாடியுள்ள பாடலை இப்போது கேட்க உள்ளோம். படம் வைகாசி பிறந்தாச்சு.

கேஜி எஸ் தாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். மனு எஸ் ஜானகி குரல்களில் பாடல் படம் சின்ன மாப்பிள்ளை.

நேரம் 10:31 நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம். இன்று காலை 10:59 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு அஞ்சலாகும். மீண்டும் நினைவூட்டுகிறோம், 10:59 நேரடி ஒலிபரப்பு அஞ்சலாகும். முத்துச்சிதறலில் தொடர்ந்து அருண்மொழி உமாரமணன் பாடியுள்ள பாடல் படம் எங்க தம்பி.

அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. ஆகாஷ்வாணி மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு இன்னும் சில நொடிகளில் இடம்பெறும்.

மாண்புமை இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை

0: திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலைக்கு வணக்கம் கூறி உங்களை வரவேற்பது சித்ரா திருவாளன் மற்றும் விஜயலட்சுமி ராம்குமார்.
1: வணக்கம் நேயர்களே. சோழவள நாட்டின் பண்டைய தலைநகரான திருவாரூர் அன்று கலாச்சாரத்தின் ஆணி வேராக திகழ்ந்தது. இன்று உயர்கல்வியினையும் ஆய்வு படிப்பினையையும் வழங்கி வரும் கல்விக்களஞ்சியமாகவும் விளங்குகிறது. திருவாரூரில் 2009 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியன்று மேனாள் தமிழக முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் முன்னிலையில் இந்திய நடுவண் அரசின் மேனாள் அமைச்சர் கபில் சிபில் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கப்பட்டது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தன் பயணத்தை தொடங்கிய தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இன்று 55,000 சதுரடி பரப்பளவில் தன்னுடைய சொந்த வளாகமான நீலக்குடியில் 17 ஆண்டுகளாக ஆய்வுக் கல்வியிலும் ஆழிபோல் விரிந்து நல்லறிவு புகட்டி வருகின்றது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். வேதாரண்யம் விளக்கழகு, திருவாரூர் தேரழகு, திருவிடை மருதூர் திருவழகு, மன்னார்குடி மதிலழகு என்பார்கள். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகமும் அழகுதான். பொன்பரப்பிய திருவீதியாம் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா இன்று சீரும் சிறப்புமாக இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது. நகரின் வீதியெங்கும் விழா கோலம். மாண்பமை துணை குடியரசுத் தலைவர் வரவேற்கும் விதமாக, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கும் விதமாக பதாகைகள், மாவிலை தோரணங்கள், பூக்களால் அழகிய மாலைகள், வாழை மரங்கள் என மத்திய பல்கலைக்கழகம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு கல்விக்கண் திறக்கும் வளாகமாக மிளர்கிறது. முன்னதாக 12:30 அளவில் மாண்பமை துணை குடியரசு

0: அரசு தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து தனி விமானம் மூலம் திருவாரூர் புறப்பட்டு சென்றார். அவரை பல்கலைக்கழகத்தில் அற்புதமாக சிறப்பான முறையில் வரவேற்றார்கள். இந்த பட்டமளிப்பு விழாவில் மேல்நிலை குழுவினர், உயர்நிலை குழுவினர், செயற்குழுவினர், நிதிக்குழுவினர், கல்விக்குழு உறுப்பினர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்புகிறார்கள். இந்த விழாவில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பேராசிரியர் கோ பத்மநாபன் அவர்கள் தலைமை வகிக்கின்றார். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பொறுப்பு வகிக்கும் முதுநிலை பேராசிரியர் சுலோச்சனா சேகர் அவர்கள் வரவேற்புரையாற்றி அறிக்கையினை வழங்குகின்றார். தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலத்தின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், உயர்கல்வித்துறை அமைச்சர் பி விஸ்வநாதன், திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வி மோகனச்சந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். இந்த விழாவில் துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல்கலைக்கழகத்தின் சிறந்த பட்டதாரிகளுக்கு தங்க பதக்கங்களை வழங்கி பட்டம் பெறும் மாணவர்களிடையே உரையாற்றவும் இருக்கின்றார்.
1: மேனாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் வாய்மொழி, உலகை மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி. திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் எதிர்கால மாணவர்கள் எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கை சவால்களை சமாளிக்க வெற்றி நடை போட வழிவகுத்து கொண்டே இருக்கிறது. 13 புலன்கள், 28 துறைகளின் கீழ் 66 பிரிவுகளில் கல்வி வாய்ப்புகள், 24 இளங்கலை, 27 முதுகலை, 29 ஆய்வு படிப்புகள், 3 பிஜி டிப்ளமா.
0: நேர்களே, திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் கல்வி அணி வகுப்பு துவங்கி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இங்கே 11வது பட்டமளிப்பு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. அந்த பட்டமளிப்பு விழாவில் பாரத திருநாட்டின் மாண்புமை துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி விழா பேருரையும் ஆற்றவுள்ளார். திருவாரூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் படிப்புகளின் பட்டியல் ஏராளம் ஏராளம். 4 ஒருங்கிணைந்த இளங்கலை படிப்புகள், அதாவது பிஏ பிஎட் தமிழ், பிஏ பிஎட் ஆங்கிலம், பிஏ பிஎட் ஹிந்தி, பிஎஸ்சி பிஎட் கணிதம், 5 ஒருங்கிணைந்த முதுநிலை படிப்புகளாக ஒருங்கிணைந்த எம்எஸ்சி இயற்பியல், வேதியியல், கணிதம், உயிரி தொழில்நுட்பம், ஒருங்கிணைந்த எம்ஏ பொருளாதாரம், ஒருங்கிணைந்த எம்பிஏ இசை, 2 முதுகலை படிப்புகள் பிஜி ப்ரோக்ராம்ஸ், எம்ஏ செம்மொழி தமிழ் ஆய்வுகள், ஆங்கிலம், ஹிந்தி, வரலாறு, பொருளாதாரம், மக்கள் தொடர்பியல், எம்எஸ்சி வேதியியல், பயன்பாட்டு உளவியல், புவியியல், நிலவியல், நோய் பரவலியல் மற்றும் பொது சுகாதாரம், தோட்டக்கலை ஆகியவையும் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகின்றது. பதிவாளர் ஆர் திருமுருகன் தலைமையில் பட்டம் பெறும் மாணவர்கள் அரங்கினுள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நேர்களை பட்டமளிப்பு விழா நேரலைக்கு திருவாரூருக்கு அழைத்துச் செல்கின்றோம்.

0: தமிழகத்தின் ஆளுநர் அவர்களும் உடன் இருக்கிறார். மற்றும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள் அனைவரும் உடன் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை சொல்லியபடி மேடையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். விழா இன்னும் சில நொடிகளில் தொடங்க உள்ளது.
1: Followed by the national anthem and the Tamil Thai Vaazhthu.

0: தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. அதாவது பிள்ளைகள் அறிவில் சிறந்து விளங்குவது பெற்றோருக்கு மட்டுமன்றி உலகில் வாழும் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருவதாகும். டுடே ஆஸ் யுவர் சில்ட்ரன் வாக் அக்ராஸ் தி ஸ்டேஜ் வி ஆனர் யுவர் ட்ரீம்ஸ் சாக்ரிஃபைசஸ் அண்ட் ஃபெய்த் இன் தம். திஸ் மூமெண்ட் பிலாங்ஸ் டு யூ. ஆன் பிஹாப் ஆஃப் CETN, ஐ தேங்க் யூ ஃபார் இன்ட்ரெஸ்டிங் அஸ் வித் யுவர் சில்ட்ரன். வி ஷேர் யுவர் ப்ரைட் அண்ட் ஜாய் இன் தேர் அச்சீவ்மெண்ட்ஸ். மை டியர் கிராஜுவன்ஸ், டுடே யூ ரிசீவ் அ டிகிரி. ரிமெம்பர் வாட் இஸ் இட் ரெப்ரசன்ஸ்: டிசிப்ளின், பர்சிவியரன்ஸ் அண்ட் த கரேஜ் டு கண்டினியூ வென் த பாத் வாஸ் டிஃபிகல்ட். ஆஸ் யூ லீவ் திஸ் யூனிவர்சிட்டி யூ கேரி ஃபோர் வேல்யூஸ் வித் யூ. நம்பர் ஒன், இன்டெகிரிட்டி. வென் த சாய்ஸ் இஸ் பிட்வீன் வாட் இஸ் ஈஸி அண்ட் வாட் இஸ் ரைட், சூஸ் வாட் இஸ் ரைட், எஸ்பெஷலி வென் நோபடி இஸ் வாட்சிங் யூ. நம்பர் டூ, கியூரியாசிட்டி. யுவர் டிகிரி மார்க்ஸ் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒன் ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங், நாட் த எண்ட் ஆஃப் த லேர்னிங். ஸ்டே ஹம்பிள், ஸ்டே கியூரியஸ், கீப் ஆஸ்கிங் க்வெஸ்டின்ஸ் அண்ட் ரிமைன் ஓப்பன் டு சேஞ்ச். நம்பர் த்ரீ, கம்பேஷன். லெட் எஜுகேஷன் மேக் யூ நாட் ஓன்லி நாலேஜபிள் பட் ஹியூமேன். ரிமெம்பர் தோஸ் ஹூ ஹவ் ஃபியூர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யுவர் எஜுகேஷன் இஸ் எ ப்ரிவிலேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபோர்த் ஒன் இஸ் கரேஜ். ஆஸ் அவர் டாக்டர் அப்துல் கலாம் ஃபாண்ட்லி செட், ஹாவ் அ கரேஜ் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி, ஹாவ் அ கரேஜ் டு டிஸ்கவர் த இம்பாசிபிள், ஹாவ் அ கரேஜ் டு எக்ஸ்ப்ளோர் த பாத் விச் இஸ் நாட் எக்ஸ்ப்ளோர்ட். ஸோ யூ வில் ஃபேஸ் ஃபெயிலியர், ரிஜெக்ஷன் அண்ட் அன்சர்டனிட்டி. டு நாட் பி அஃப்ரைட் டு ஃபால். ஃபால், லேர்ன், ரைஸ், பிகின் அகெயின். யூ கேரி, யூ மே லீவ் CETN டுடே, பட் வாட் எவர் யூ டூ, வேர் எவர் யூ கோ, CETN வில் நெவர் லீவ் யூ. கேரி இட்ஸ் வேல்யூஸ், மெமரிஸ் அண்ட் த ஹோப்ஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலிஸ். கோ இன் டு த வேர்ல்ட் வித் நாலேஜ் இன் யுவர் மைண்ட்ஸ், கம்பேஷன் இன் யுவர் ஹார்ட்ஸ், கரேஜ் இன் யுவர் ஸ்டெப்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி இன் யுவர் லைஃப்ஸ். மேக் யுவர் ஃபேமிலிஸ் ப்ரௌட், மேக் யுவர் யூனிவர்சிட்டி ப்ரௌட், பட் அபவ் ஆல் மேக் எ டிஃபரன்ஸ். ஆன் பிஹாப் ஆஃப் த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, I offer my heartfelt congratulations to every graduate, rank holders and gold medalist. May your degrees open doors, your character earn trust and your lives become a source of light to others. I wish you all success, fulfillment and courage in the journey ahead. Jai Hind, Vande Mataram.
1: Thank you, ma'am. I now request the Honorable Vice Chancellor in charge to felicitate our chief guest of the day, the Honorable Vice President of India, Shri C.P. Radhakrishnan.

0: இட் கிரியேட்ஸ் விதின் அஸ் வாட் வி ஷுட் பி ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் நாட் ஓன்லி வி மீன்ஸ் நாட் மை செல்ஃப் வி மீன்ஸ் மை சொசைட்டி மை கண்ட்ரி மை ஸ்டேட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டியா ஹேஸ் புட் பிஃபோர் அஸ் எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஃப்ரம் நவ் வி வில் பி அ டெவலப்ட் கண்ட்ரி விகசித் பாரத் வாட் வில் பி மை கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் விகசித் பாரத் that has to be decided my dear friends I only would like to say that whatever you are going to be afterwards you have to contribute towards the development of the society and that of my country that is the Viksit Bharat because your name will be there after 20 years decide it today you cannot wait for tomorrow decide what you are going to do I do not know but I have expectations from the all the vice chancellors and the faculty members of the university that we will have to train our students to go for some entrepreneurship some development in entrepreneurs development cell has to be established so that our all students they will be developing them within themselves a sense of doing something our government of India and government of Tamil Nadu also they all are trying hard to give you the help all the assistance to have startups that is what we have to decide my dear friends all that I can say is congratulations to you all of you remember your parents who have been very tiringly doing some efforts to get this day Don't forget your parents. Don't forget your teachers. They have been here doing everything for you. That's all I have to say. Namaskaram, vanakkam, nandri.
1: Thank you, sir. Convocation address.

தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நாம் மனிதனமும் வழிபடுகின்ற சர்வ சக்தியையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்து மேடையிலே என்னோடு அமர்ந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களும் அறிஞர் பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை நான் முதலிலே உரித்தாக்குகிறேன். இன்றைக்கு மேடையிலே எனக்கு முன்னாலே நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு மிக அற்புதமாக ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழகம் மற்றும் கேரளத்தினுடைய மேதகு ஆளுநர் ஸ்ரீமான் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர்ஜி அவர்களே, நம்முடைய நாகப்பட்டினம் மக்களவையினுடைய உறுப்பினர் பாசத்திற்கினிய அருமை சகோதரர் திரு செல்வராஜ் அவர்களே, தி சான்சலர் ஆஃப் அவர் யூனிவர்சிட்டி ஸ்ரீமான் ப்ரொஃபஸர் ஜி பத்மநாபன் ஜி அவர்களே, வைஸ் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி சீனியர் ப்ரொஃபஸர் சுலோச்சனா சேகர் ஜி அவர்களே, இங்கே வருகை புரிந்து அமர்ந்திருக்கின்ற வேளாங்குறிச்சி ஆதீனம் பூஜனிய சாமிஜி அவர்களே, பெற்றோர்களே, அறிஞர் பெருமக்களே, பேராசிரியர் பெருமக்களே,

இட் இஸ் மெஷர்ட் பை தி எபிலிட்டி டு திங்க் இண்டிபெண்டன்ட்லி, கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி, ஒர்க் வித் அதர்ஸ். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் எ டீம் ஸ்பிரிட். நோபடி கேன் பி சோ சக்சஸ்ஃபுல் இன் ஐசோலேஷன். யூ ஹாவ் டு லிவ் இன் த சொசைட்டி, யூ ஹாவ் டு ஒர்க் இன் எ டீம், அண்ட் த டீம் சக்சஸ் இஸ் யுவர் சக்சஸ். எஸ் தேர் வில் பி சம் ப்ராப்ளம்ஸ், எஸ் தேர் வில் பி சம் ஹர்டல்ஸ், எஸ் தேர் வில் பி சம் பெயின்ஸ்,

ரச்சகொண்டா கணேஷ், மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், டாக்டர் சுஷிலா ரவி, என்டோமென்ட் கோல்ட் மெடல். வருண்குமார் எஸ், எம்ஏ கிளாசிக்கல் தமிழ் ஸ்டடீஸ், புலவர் ஆர் வி பழனிசாமி கனகமணி, என்டோமென்ட் கோல்ட் மெடல். ஐஸ்வர்யா கே, பிஓக் டிஜிட்டல் ஜேர்னலிசம் அண்ட் மல்டிமீடியா அப்ளிகேஷன், ஸ்ரீ உடையப்பா ட்ரஸ்ட் காரைக்குடி, என்டோமென்ட் கோல்ட் மெடல். கிருத்திகா பி, டிப்ளமா இன் எபிகிராஃபி அண்ட் ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட், த எம்பரர் பெருப்பிடகு முத்தராய சுவரன் மாறன் பிடாரி ட்ரஸ்ட், என்டோமென்ட் கோல்ட் மெடல். யூனிவர்சிட்டி கோல்ட் மெடல்ஸ், ரேஷ்மா சர்க்கார், எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி, கௌசிகா பி, மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், தியாஷ் ராய், எம்எஸ்சி ஜியோகிராஃபி.

சுபலக்ஷ்மி ஏ, இன்டெகிரேட்டட் பிஎஸ்சி பிஎட் மேத்தமேட்டிக்ஸ். கிருஷ்ணராஜ் கேபி, எல்எல்எம் கார்ப்பரேட் லா அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். ரசிகப்பிரியா பி, எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர் ஃப்ரூட் சயின்ஸ். சக்கினாரப்பு ஸ்ரீநிதி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். வைஷாக் சிபி, எம்டெக் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. தர்ஷினி எம், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் ஒகேஷனல். ராஜா எம், டிப்ளமா இன் சிலம்பாட்டம். தீபிகா எஸ், பிஜி டிப்ளமா இன் டேட்டா சயின்ஸ். அமுதவலி எஸ், பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ். திருஷ்டாந்த் சென், எம்எஸ்சி வைல்ட் லைஃப் சயின்ஸ் அண்ட் ஆர்த்தனோலஜி. முகமது சுஹேல் மீரன் எஸ், டிப்ளமா இன் ஒகேஷனல் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. அஸ்வினி தேவ் சுரேஷ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி.

அருள் ராகவன் டிவி இன்டகிரேட்டட் எம்எஸ்சி பிசிக்ஸ். ஆர்த்ரா பி, பிஜி டிப்ளமா இன் கெமிக்கல் லேப் டெக்னீஷியன். அமில்தானி டி, பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். சரண்யாஜி, மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ். அலேகா மேத்யூ, எம்பிஏ டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஃபாத்திமா மிசோனா, எம்பிஏ அப்பாரல் மேனேஜ்மெண்ட். பிரீத்தி ஏஆர், எம்பிஏ ரீட்டெயில் மேனேஜ்மெண்ட்.

மரியம் மேத்யூ, எம்பிஏ டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். சுபஸ்ரீ ஹெச்டி, எம்பிஏ டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். நவநீதன் என், எம்பிஏ டெக்ஸ்டைல் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். ராமாயப்பன் எம், பிபிஏ டெக்ஸ்டைல் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். நேஹா ஜேஎஸ், எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன். வித்யா பிஜாய், எம்எஸ்சி அப்ளைட் ஜியாலஜி.

ஸ்வாதி சங்கரி டி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி. கீதா சுரேஷ், எம்எஸ்சி எபிடமாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த். அபர்ணா பி, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி. ஹரிதா விஎஸ், எம்எஸ்சி அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ். ராஜசரண்யா எம், எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். சந்தியா தேவி எம், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நர்கவி டி, இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். நிரஞ்சனா ஹரி, எம்ஏ எக்கனாமிக்ஸ்.

தேவ்னா விஜய், எம்ஏ இங்கிலீஷ். கே மகிலா, எம்ஏ ஹிந்தி. இத்தே ஸ்ருதி, எம்ஏ ஹிஸ்ட்ரி. அஞ்சுமா எஸ், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க். அனகா எல், இன்டகிரேட்டட் எம்ஏ எக்கனாமிக்ஸ். அண்ட் நிதீஷ் எம், பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி.

0: சீரும் சிறப்புமாக நடைபெற்றது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா. இன்று 1103 மாணவர்கள் பட்டம் பெற்றுள்ளார்கள். 50 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்கள். இதில் மொத்தம் 616 மாணவிகள், 487 மாணவர்கள் இன்று பட்டம் பெற்றுள்ளார்கள். 45 பல்வேறு துறை முனைவர் பட்டங்களும் இன்று வழங்கப்பட்டன. மதிப்புமிக்க தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின்படி 2 ஆண்டுகள் தொடர்ந்து இந்தியாவின் முதல் 100 பல்கலைக்கழகங்களில் தனது இடத்தை பிடித்ததன் மூலம் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் குறிப்பிடத்தக்க சாதனையை படைத்துள்ளது. திருவாரூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் 2009 நாடாளுமன்ற சட்டத்தால் நிறுவப்பட்ட 12 மத்திய பல்கலைக்கழகங்களில் முதல் பல்கலைக்கழகமாக தரவரிசையில் உள்ளது என்ற செய்தியுடன் இந்த நேரலையை நிறைவு செய்கிறோம். நேயர்கள், இதுவரை கேட்டது மாண்புமை இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்ட திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை. நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.
1: நேரம் 12:27:25. நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்றிரவு 8:30 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பினை கேட்கலாம். இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை. வாத்தியவிருந்த கேட்கலாம். சந்திர ஜோதி ராகத்தை அடிப்படையாக கொண்டு இசையமைக்கப்பட்ட வாத்தியவிருந்த இசையமைத்து நடத்தியவர் M.Y. காமா சாஸ்திரி அவர்கள்.

வாத்தியவிருந்த கேட்டோம். சந்திரஜோதி ராகத்தை அடிப்படையாக கொண்டு இசையமைக்கப்பட்ட வாத்தியவிருந்தா இசையமைத்து நடத்தியவர் எம் ஒய் காமசாஸ்திரி அவர்கள். நிகழ்ச்சி ஒலிக்களஞ்சியத்திலிருந்து இடம்பெற்றது. நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்றிரவு 9:30 மணிக்கு

குச்சேல சரித்திரம் இசைப்பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் நீடாமங்கலம் வி அலமேலு அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஜே கணேசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி இரவு 9:30 குச்சேல சரித்திரம்.

0: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
2: அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கீழ்த்தண்டுகள்லேருந்து இருக்கிற அந்த கூட்டுப்புழு அதுலேருந்து வர்ற அந்து பூச்சிகள் களை செடிகளில் போய் உட்காந்துக்கும். அடுத்த போகம் நம்ம வந்து பயிரிடும் பொழுது திருப்பி இதை வந்து தாக்கும். வைர முதுகு பூச்சின்னு சொல்லுவோம், அது ரொம்ப தாக்குதல் அதிகமாக இருக்கும் எதுலனா இந்த முட்டைக்கோசில் இதுலலாம். அதனால இந்த முள்ளங்கியை நம்ம போடலாம், இல்லை கடுகு செடியை நம்ம போடலாம், இந்த செவ்வந்தி இதெல்லாம் வந்து போடும் பொழுது புழுக்களுடைய தாக்குதலை கட்டுப்படுத்தலாம்.
1: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் VA விஜயசாந்தி அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.

0: அப்பாடா, at last plan பண்ண மாதிரி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு. ஹே, நான் சாப்பிட போறேன், வா சாப்பிடலாம்.
1: சாப்பிடலாம், ஓகே. அதுக்கு முன்னாடி கை கழுவ வேண்டாமா?
0: கை சுத்தமா தானே இருக்கு, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிடணும்.
1: உனக்கு பயங்கரமா பசிக்குது, நான் ஒத்துக்கறேன். ஆனா கை கழுவாம சாப்பிடுறதால நம்ம உடம்புக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும் தெரியுமா? நம்ம கை கழுவாம சாப்பிடும் போது நம்ம கையில இருக்கக்கூடிய அழுக்குகள், கிருமிகள் அதெல்லாம் நம்ம வயித்துக்குள்ள போகும். இதனால வயித்துல ஃபுட் பாய்சனிங் போன்ற பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாம கை கழுவாம சாப்பிடும் போது நுரையீரல் பிரச்சனைகள், ஏன் தோல் பிரச்சனைகள் கூட வரும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிருக்காங்க.
0: இப்ப என்ன உனக்கு கை தானே கழுவணும், ஒரே நிமிஷத்துல போயிட்டு கை கழுவிட்டு வந்துடுற.
1: கை கழுவுறதுக்கும் சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கு.
0: கை கழுவுறதுக்கா?
1: கண்டிப்பா. கை கழுவும் போது முதல்ல ஓடுற நீரால இரண்டு கைகளையும் நம்ம வந்து ஈரம் செஞ்சுக்கணும், ஓகே. அதுக்கப்புறம் சோப்பை எடுத்து உள்ளங்கை, கைக்கு மேல்புறம், நகக்கண்கள், விரல் இடுக்குகள் இந்த எல்லா இடத்தையும் சோப்பை நம்ம நல்லா தேய்ச்சி கழுவணும். மறுபடியும் ஓடுற நீரால கையை கழுவணும். இதுதான் கை கழுவுற முறை.
0: ஓ, நீ சொல்றத பார்த்தா நம்ம ஒழுங்கா கை கழுவுனா நம்மள தொற்றக்கூடிய பாதி தொற்று நோய்கள் இருந்து தப்பிக்கலாம் போல இருக்கே.
1: கண்டிப்பா, சாப்பிடறதுக்கு முன்னாடி கையை ஒழுங்கா கழுவுங்க, நோய்கள் வராம பாதுகாத்துக்கோங்க.
2: இனி தமிழில் செய்திகள் தொடரும். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக் குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லக்கீசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையால் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அதிக அளவில் மத்திய பல்கலைக்கழகங்கள், நிர்வாகவியல் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 12 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனால் மருத்துவக் கல்விக்கு உத்வேகம் அளிக்கப்படுவதுடன் ஏராளமான ஏழை எளிய மக்களும் தரமான உயர்தர சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக் குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் 2 நாள் பொதுத்துறை வங்கிகள் மாநாட்டில் பேசிய அவர், வங்கித்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்களை இந்த உயர்நிலைக் குழு அரசுக்கு பரிந்துரைக்கும் என்று கூறினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் முயற்சியில் பொதுத்துறை வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொது நிதி நிறுவனங்களும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை மேற்கொள்வது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறினார். வங்கி நிறுவனங்களும் நிதி நிறுவனங்களும் இணைந்து செயல்படுவதன் அவசியத்தை திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். பீகார் மாநிலம் லக்கீசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். சாவன் மாதத்தில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு பூஜையின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டபோது இந்த விபத்து ஏற்பட்டது. படுகாயமடைந்த 10 பேர் பாட்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை மாநில அரசு செய்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். 15வது இந்தியா தாய்லாந்து கூட்டு ராணுவ பயிற்சிக்காக இந்திய ராணுவக் குழு இன்று புறப்பட்டுச் சென்றது. பாதுகாப்பு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மைத்ரி எனப்படும் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடர்ந்த காட்டுப்பகுதிகளிலும் நகரப்பகுதிகளிலும் ஊடுருவும் தீவிரவாதிகளை கண்டறிந்து ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளது. ராணுவத்தினருக்கான களப்பயிற்சிகள், வகுப்புகள் உள்ளிட்டவையும் இதில் இடம்பெற்றுள்ளன. ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றை

0: கையாள்வதற்கான நடைமுறைகள் குறித்தும் இதில் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. ராணுவம், விமானம் மற்றும் கடற்படையினர் இணைந்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகளும் இந்த பயிற்சியில் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தொடங்கவுள்ள இப்பயிற்சி இம்மாதம் 31 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுயமாக பதிவு செய்யும் முறை இன்று தொடங்கியது. இம்மாதம் 31 தேதி வரை இதற்கான இணையதள வசதி செயல்பாட்டில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 1115 கிராமங்கள் மற்றும் 3 நகராட்சிகளில் இந்த சுயபதிவு முறை தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வசிக்கும் இடம், தொழில் உள்ளிட்ட 40 கேள்விகள் இந்த சுயபதிவு செய்யும் படிவத்தில் இடம்பெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு தலா 15,000 ரூபாய் இடைக்கால நிவாரணத்தை அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா விடுவித்துள்ளார். குவஹாத்தியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிவாகர், கோலாகட், ஜோர்ஹட், சரைதியோ ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு உடனடியாக இந்த தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு நிர்வாகம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார உறவுகளுக்கான செயலர் திரு சுதாகர் தலேலா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் முன்னோட்டமாக பிரிக்ஸ் பொது சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், மனிதாபிமான அணுகுமுறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் பிரிக்ஸ் மாநாடு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 350 மேற்பட்ட கூட்டங்கள் இந்த மாநாட்டையொட்டி பல்வேறு நகரங்களில் நடைபெற்றதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றை உறுப்பு நாடுகளுக்கு இடையே வலுப்படுத்துவதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு பிரிக்ஸ் உச்சிமாநாடு நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளின் எதிர்பார்ப்புகளை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் இம்மாநாடு வலியுறுத்தும் என்று அவர் கூறினார். பன்முக கட்டமைப்புக்கான ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்துவதற்கான தளமாக இது அமையும் என்று திரு சுதாகர் தலேலா தெரிவித்தார். நடப்பாண்டுக்கான பிரிக்ஸ் உச்சிமாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12 தேதி தொடங்குகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த கைவினைப் பொருட்கள் தயாரிப்பான டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலையை சத்தீஸ்கட் மாநில பழங்குடியின மக்கள் போற்றி பாதுகாத்து வருகின்றனர். தங்களது கலை பாரம்பரியத்தை டோக்ரா பழங்குடியின மக்கள் இந்த சிற்பங்கள் மூலம் வெளிப்படுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் பழங்குடியின மக்களின் மிகச்சிறந்த அடையாளங்களில் ஒன்றாக டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலை தயாரிப்புகள் திகழ்கின்றன. டோக்ரா கலை என்பது இந்தியாவின் பழமையான உலோக சிற்பக்கலைகளில் ஒன்றாகும். இது பெரும்பாலும் மெழுகு வார்ப்பு முறை மூலம் தயாரிக்கப்படுகிறது. இந்த கலைக்கு சுமார் 4,000 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் இருப்பதாக கருதப்படுகிறது. டோக்ரா சிற்பங்கள் பொதுவாக வெண்கலம், பித்தளை உள்ளிட்ட உலோகங்களால் உருவாக்கப்படுகின்றன. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பழங்குடியின வாழ்க்கை, தெய்வ உருவங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கை காட்சிகள் ஆகியவை சிற்பங்களின் முக்கிய கருப்பொருளாக உள்ளன. இந்த சிற்பங்களின் தனி சிறப்பு அவற்றில் காணப்படும் கையால் செய்யப்பட்ட இயற்கையான வடிவமைப்பு மற்றும் நுணுக்கமான அலங்கார வேலைப்பாடுகள் ஆகும். தங்களின் வாழ்க்கை முறையை முழுக்க முழுக்க டோக்ரா பாணி சிற்பக்கலையில் உருவாக்கி சத்தீஸ்கர் மாநில பழங்குடியினர் சாதனை படுத்தி வருகின்றனர்.
3: ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக சத்தீஸ்கர் மாநிலம் குண்டேகாவ் கிராமத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: மேற்குவங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். அந்த விடுதியில் வரவேற்பறையில் ஏற்பட்ட தீ படிப்படியாக 4 மாடி கட்டடத்தில் பரவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாலை நேரத்தில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் லாலா சூறாவளி தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். பிக் ஐலண்ட் தீவில் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டதில் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாலா சூறாவளி குறித்து தெரிவித்துள்ள ஹவாய் மாகாண ஆளுநர் திரு ஜோஷ் கிரீன், உடைமைகளுக்கு மட்டும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் உயிரிழப்பு பெரிய அளவில் இல்லை என்றும் கூறியுள்ளார். அப்பகுதிகளில்

தொடர்ந்து மிக கனமழை பெய்து வருகிறது. 200,000+ மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. கேலையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று உணவு இடைவேளையின் போது இலங்கை முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்புக்கு 99 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. தில்லியில்

0: கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 21ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இதே வேகத்தில் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகள், வடமேற்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகள், மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பின் ஓரிடங்களில் வீசக்கூடும். மேலும் காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திரப்பிரதேசம், மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பு மற்றும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பிலும் வீசக்கூடும். நாளை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் மத்திய வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை வினாடிக்கு 1 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை அலைகளின் வேகம் நள்ளிரவு 1 மணி வரை வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் நாளை இரவு 7 மணி வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.5 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நாளை இரவு 11:30 வரை 1.3 முதல் 1.5 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை நாளை இரவு 11:30 வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.1 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். உயரமும் இதே வரிசையில் இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 20 வினாடிகளுக்குள் அலைகளின் வேகம் 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை அலைகளின் உயரம் 15 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திரப்பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் நாளை பகல் 1 மணி வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா மாவட்ட கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 1.1 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் நாளை இரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.3 முதல் 1.6 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. கேரள மற்றும் மாஹே பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை இரவு 8:30 வரை வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. எர்ணாகுளம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 12 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகள் 0.9 முதல் 1 மீட்டராக உயரக்கூடும். கண்ணூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் 12 முதல் 21 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.2 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. காசர்கோடு பகுதிகளில் 12 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். கொல்லம் கடலோர பகுதிகளில் 13 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். கோழிக்கோடு கடலோர பகுதிகளில் 12 முதல் 21 வினாடிகளுக்குள் அலைகள் 1 முதல் 1.1 மீட்டராக உயரக்கூடும். மலப்புரம் பகுதிகளில் அலைகள் 12 முதல் 18 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1 மீட்டராக இருக்கக்கூடும். திருவனந்தபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 20

வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். திருச்சூர் பகுதிகளில் 0.9 முதல் 1 மீட்டராக உயரக்கூடும். மாஹே பகுதிகளில் 12 முதல் 21 வினாடிகளுக்குள் நாளை இரவு 11:30 வரை 1.1 முதல் 1.2 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்பு உண்டு. லட்சத்தீவுகளின் கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 14 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.6 மீட்டராக உயரக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல் ஒன்று கேட்போம். சீதாராமன் பாடியுள்ள பாடல், இயற்றியவர் நெல்லை அருள்மணி, இசை ஜெயஸ்ரீ ஜெகன்.

0: மெல்லிசை பாடல் கேட்டோம்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேரம் ஒரு மணி, ஆகாஷ்வாணி.
5: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் தர்தி ஆபா ஜன்ஜாதிய கிராம் உட்காஷ் அபியான் திட்டம் பற்றி கேட்கலாம்.
6: மலைவாழ் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலைமையை உயர்த்துவதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள திட்டம்தான் பழங்குடியின மக்கள் வாழும் குடியிருப்புகளை பெரும்பான்மை கிராமங்களுக்குள்ளும் வளர்ச்சி நோக்கி முன்னேறும் மாவட்டங்களின் வரிசையிலும் கொண்டுவர திட்டம் வகுத்து, அதன் அடிப்படையில் 63,000 கிராமங்களின் கீழ் 5 கோடி பழங்குடியினர் பயனடைகின்றனர். இந்த திட்டம் பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் அமல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டமானது ஏற்கனவே அமலில் உள்ள பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் PM ஜன்மன் என்ற திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு பழங்குடியின பகுதிகளில் அடிப்படை வசதிகளை கொண்டு வருவது, குறிப்பாக பாதிப்புக்கு உள்ளாகும் மலைவாழ் பழங்குடியின குடியிருப்புகளில் தேவையான வசதிகளை நிறைவேற்றுவது என பல செயல் திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதிகளவில் பழங்குடியினரை கொண்டுள்ள மாநிலங்கள் இந்த திட்டங்களினால் பயனடையும் என மத்திய அரசு நம்புகிறது. பெரும்பாலான மலைப்பகுதிகளில் பழங்குடியின மக்களுக்கு போதிய வசதிகள் கிடைக்கப்பெறாத காரணத்தினால் பகவான் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த தினத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் PM ஜன்மன் திட்டம் கொண்டுவரப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மட்டும் சுமார் 25% மக்கள் பழங்குடியினர்கள் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டங்களினால் விரைவான நிதி ஒதுக்கீடு ஏற்படுத்தப்படுகிறது. மேலும் இதனால் பயணிக்க கடினமான பகுதிகளிலும் தேவையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வாய்ப்பு கிடைக்கிறது. இதனோடு கூடவே நில சீரமைப்பு விதிகளும் இயற்றப்பட்டுள்ளன. நில நிர்வாகம், நகர திட்டமிடல் மற்றும் பயன்பாடு போன்றவை நகர்ப்புறங்களில் மட்டுமல்லாது கிராமப்புறங்களிலும் மேம்படுத்தப்படுகிறது. கிராம பகுதிகளிலும் நிலப்பதிவுகள் முறைப்படுத்தப்படும். இதற்காக நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தியுள்ளது. இது போன்ற பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஏகலவ்யா மாதிரி பள்ளிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதனால் தொலைதூர பழங்குடியின பகுதிகளிலிருந்து வரும் மாணவர்களுக்கும் இவை பெரும் பயனளிக்கக்கூடியதாக அமைகின்றன. இனி தங்களுக்கும் நல்ல கல்வி தாங்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே கிடைக்கும் என்பதால் அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனோடு மட்டுமல்லாமல் உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளும் நிதி ஒதுக்கீடும் அளிக்கப்பட்டுள்ளன. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நலத்திட்டங்களை உருவாக்குவதற்கு நிதி ஒதுக்கீடு சுமார் 3,000 கோடியிலிருந்து சுமார் 6,000 கோடி வரை உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா திட்டத்திற்கான நிதி சுமார் 300 கோடியிலிருந்து 1,000 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் துறைகள் ரீதியாக தனி கவனம் செலுத்தப்படுகிறது. கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் பழங்குடியின மக்களுக்கு போதிய ஊக்கத்தை அளித்து அவர்களுக்கு சலுகைகளை உருவாக்கித்தர மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. பல சமூக சிந்தனையாளர்களின் பார்வையில் இந்த திட்டமானது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பழங்குடியினர் வசிக்கும் கிராமங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதற்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதால் மலைவாழ் சமூகங்களுக்கும் அனைத்து விதமான வாய்ப்புகளும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. பழங்குடியின மக்களின் நலவாழ்விற்கு உதவும் தன்னார்வ அமைப்புகளுக்கும் தேவையான உதவி, தொழில் தொடங்க முதலீடுகள், பழங்குடியின மக்கள் தயாரித்துள்ள கைவினை பொருட்களை சந்தைப்படுத்துவது போன்ற பல விஷயங்களில் அரசு உதவி அளித்து வருகிறது.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்தி ஆபா ஜன்ஜாதிய கிராம் உட்காஷ் அபியான் பற்றிய சிற்றுரை.
7: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9:00 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸிலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்

0: In men's cricket, hosts Sri Lanka were 121 for 5 in their first innings against India on day 3 of the opening test of the series at the Gull International Stadium when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மங்கள குரு கிருபா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியை கேட்கலாம்.
3: சிறப்பு நிகழ்ச்சியாக தேசபக்தி பாடல்களை மங்கள குரு கிருபா இசைக்குழுவில் இருந்து பாட வருகிறார்கள். இதில் பங்கேற்பவர்கள் புவனா, சுபத்ரா, சுகந்தி, பிரசாந்தி ராம், பிரசாந்தி பிரகாசம், லக்ஷ்மி, தீபா, சாந்தி, பானுமதி, வத்சலா மற்றும் சுஷீலா. இவர்களுடன் வீணை வாசித்தவர் என் விஜயலட்சுமி, மிருதங்கம் வாசித்தவர் ரஞ்சனி. இப்பொழுது வந்தே மாத்திரம் என்னும் தேசபக்தி பாடலை கேட்டு அனுபவிக்கலாம்.

0: நமது சுதந்திர தினத்தை பற்றி அழகான ஒரு சிறப்புரை ஆற்ற வருகிறார் என் சுகந்தி அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் சுதந்திரம் என்பது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமைக்குரிய பொன்னான நாளாகும். ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து 200 ஆண்டு கால அடிமைத்தளத்திற்கு பிறகு 1947 ஆகஸ்ட் 15 அன்று நாம் விடுதலை பெற்றதை நினைவு கூறும் நாளாகும். இந்த நாளை நாம் ஒவ்வொரு ஆண்டும் மிகுந்த பெருமையோடும் தேசப்பற்றோடும் கொண்டாடுகிறோம். நமக்கு எளிதாக கிடைக்கவில்லை இந்த சுதந்திரம். தேசத்தந்தை மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பாலகங்காதர திலகர், ராணி லக்ஷ்மிபாய் போன்ற பல தலைவர்கள் மற்றும் தியாகிகளின் நீண்ட போராட்டத்தின் விளைவாக இந்த சுதந்திரம் நமக்கு சாத்தியமானது. அவர்களின் வியர்வையாலும் இரத்தத்தாலும் தான் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம்.

என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப நாம் இன்று சுதந்திரமாக வாழ்வது நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால்தான். 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை பல குறுநில மன்னர்கள் ஆண்டனர். ஆங்கிலேயர்கள் 16ஆம் நூற்றாண்டு வணிகத்திற்காக பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் மூலம் இந்தியாவிற்கு வந்தனர். வியாபாரம் செய்யும் நோக்கில் நம் நாட்டில் ஊடுருவி சிறிது சிறிதாக நம்மை ஆக்கிரமித்தனர். இவர்களை அவ்வப்போது நம் மன்னர்கள் மற்றும் பாளையக்காரர்கள் சிலர் எதிர்த்து வந்தனர். நம் தமிழ்நாட்டிலும் பல விடுதலை போராட்ட வீரர்கள் மற்றும் புரட்சித் தலைவர்கள் அந்தந்த காலகட்டங்களில் ஆங்கிலேயர்களின் ஆளுமையை எதிர்த்து வந்தனர். அதில் முதன்மையானவர் சிவகங்கை ராணியான வீரமங்கை வேலு நாச்சியார் ஆவார். திருநெல்வேலியைச் சேர்ந்த பூலித்தேவர், "வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி" என்று வீரமாக உரைத்து ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை எதிர்த்த வீரபாண்டிய கட்டபொம்மன், தென்னிந்திய புரட்சி செய்த மருது சகோதரர்கள் ஆங்கிலேயரின் கப்பல் வணிகத்தை எதிர்த்து சுதேசி நாவாய் சங்கம் என்ற சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய வ.உ. சிதம்பரம் பிள்ளை, "ஆயிரம் உண்டிங்கு ஜாதியெனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி" தனது உணர்வு பூர்வமான பாடல்கள் மற்றும் எழுத்துக்கள் மூலம் தமிழ்நாட்டில் தேசிய உணர்வு மற்றும் நாட்டுப்பற்றை மக்களுக்கு ஊட்டிய மகாகவி பாரதி, தீரன் சின்னமலை, திருநெல்வேலி ஆட்சியரான ஆஷ்துரையை சுட்டுக் கொன்று தனது உயிரை தியாகம் செய்த வாஞ்சிநாதன் ஆங்கிலேய அரசுக்கான எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டபோது ஆங்கில அரசின் காவல்துறையால் தடியடிக்கு உள்ளாகி கீழே விழுந்த நிலையிலும் தன் கையில் இருந்த தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து கொடிகாத்த குமரன் என்று போற்றப்படும் திருப்பூர் குமரன் மற்றும் சுப்பிரமணிய சிவா போன்ற பலரும் ஆவர். 1910

பீகாரில் முதல் உலகப் போருக்கு பிறகு நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் முதல் சத்தியாகிரகத்தை தொடங்கி ஆங்கிலேயரை எதிர்த்தார். 1930 தண்டி யாத்திரை என்ற உப்பு சத்தியாகிரக இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் வெள்ளையனே வெளியேறு போன்ற பல போராட்டங்களை நம் தேசத்தந்தை முன்னின்று நடத்தி நமக்கு விடுதலை பெற்றுத்தந்தார் என்றால் மிகையாகாது. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற நாமக்கல் கவிஞரின் வரிகளுக்கு ஏற்ப நம் தேசப்பிதா மகாத்மா காந்தி நடத்திய அறவழி போராட்டம் உச்சத்தை அடைந்த பிறகு ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல் மவுண்ட்பேட்டன் அவர்கள் இந்தியாவிற்காக சுதந்திர அறிக்கையை வெளியிட்டார். இவ்வாறாக பல போராட்டங்களுக்கு பிறகு நாம் 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவு ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து மீண்டு சுதந்திரம் பெற்றோம். சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது நமது உரிமை மற்றும் கடமையாகும். சுதந்திர தினம் என்பது நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை நினைவூட்டுகிறது. அவர்களின் தியாகத்தாலேயே நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். நமது தேசிய கொடியை ஏற்றி தேசிய கீதம் பாடி இந்த நாளை நாம் பெருமையோடு கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினத்தன்று நம் பாரத பிரதமர் அவர்கள் செங்கோட்டையில் நம் தேசிய கொடியை ஏற்ற முப்படை அணிவகுப்பு, பல்வேறு சாகசங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் பலவும் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சுதந்திர தினத்தன்று அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில முதல்வர்கள் தேசிய கொடியேற்றி உரையாற்றுவர். இந்நாளில் நாம் நம் சுதந்திரத்திற்காக தங்கள் நல்லுயிரை ஈந்த தியாகிகளை நினைவு கூர்வோம். பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு சுதந்திர தினத்தன்று விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுகின்றனர். செப்புமொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என பாடிய மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப சாதி, மதம், மொழி என பல வேறுபாடுகள் இருந்தாலும் அனைத்தையும் கடந்து நாம் அனைவரும் இந்தியர்கள் என இணைந்து நம் தேசப்பற்றை வெளிப்படுத்தும் நாள்தான் நம் சுதந்திர தினம். வானில் பறக்கும் மூவர்ணக் கொடி நம் நாட்டின் வீரத்தின்படி, ஆயிரக்கணக்கான தியாகிகளின் தியாகத்தால் நாம் பெற்றோம் சுதந்திரம். இத்தருணத்தில் சாதி மதங்கள் கடந்து நாம் ஒன்றாய் நிற்போம். இந்தியர் என்ற பெருமையுடன் வாழ்வோம். பாரத தேசத்தின் புகழை உலகெங்கும் பரப்புவோம். வாழ்க பாரதம், வந்தே மாதரம்.

இப்பொழுது பாரதத்தாயை பணிந்து வணங்கும் வீரமைந்தர் நாம் என்னும் அழகான தேசபக்தி பாடலை கேட்டு அனுபவிக்கலாம்.

இப்பொழுது நம் பாரதத் தாய்க்கு நன்றி செலுத்தும் விதமாக எம்மை இன்றே இன்னமுது ஊட்டிய பாரத மாதா என்ற தேசபக்தி பாடலை கேட்கலாம்.

0: இதுவரை மங்கள குரு கிருபா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டீர்கள்.
1: இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
3: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது. இன்று பிற்பகல் 3-2 நீரிழிவு நோய் உள்ளவர்கள் தங்கள் பற்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம், பல் மருத்துவர் டாக்டர் ஆர் பிரபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். இன்று பிற்பகல் 3-2 101.4 சென்னை எஃப்எம்.

ரெயின்போவில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல் மருத்துவர் டாக்டர் ஆர் பிரபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். இனி மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டம் தமிழகத்தில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி, பி வி சிந்து உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர், மாணாக்கர் தாங்கள் கற்ற கல்வியை சமுதாயத்திற்கு வழங்குவதை என்றென்றும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றார். நாட்டில் கல்விக்கான கட்டமைப்புகள் அனைத்தும் ஒவ்வொரு சாமானியரின் வரி வருவாயிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதை அனைவரும் உணர வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தினார். நாட்டில் பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்மட்ட குழு ஒன்று விரைவில் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொதுத்துறை வங்கிகள் தொடர்பான 2 நாள் மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், வங்கி சீர்திருத்தங்களின் அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து இக்குழு தீர்மானிக்கும் என்றார். வங்கிகளின் எதிர்கால பங்கு குறித்த பரிந்துரைகளை இக்குழு உருவாக்கும் என்றார். இம்மாநாட்டில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என நம்பிக்கை வெளியிட்டார். வாரா கடன் அளவு மிக குறைவான அளவிலேயே இருப்பதால் இந்திய வங்கிகள் வலுவான நிலையில் உள்ளதாகவும், இதன் மூலம் இத்துறை சார்ந்த சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யப்படுவதாகவும் எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கை அடைவதில் வங்கியாளர்களின் இன்றியமையா பணிகள் குறித்து எடுத்துரைத்த அமைச்சர், நாட்டில் வங்கிகள் மற்றும் நிதித்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு கூடுதல் தள்ளுபடி அறிவிப்பை முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று வெளியிட்டுள்ளார். பேரவையில் அவை விதி 110 கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாயும், 1,00,000 மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படும் என்றார்.
1: 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும்.
0: இதன் மூலம் அரசுக்கு 953 கோடி ரூபாய் கூடுதல் சுமை ஏற்படும் என்று கூறிய முதலமைச்சர், தற்போதுள்ள தமிழக அரசின் நிதி நெருக்கடியிலும் உழவு தொழிலையும் விவசாயிகளையும் மதித்தால்தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றார். இதன் மூலம் 13,34,000 விவசாயிகளுக்கு 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்தார். தவேக அரசின் 100வது நாள் நிறைவையொட்டி பேரவையில் முதலமைச்சருக்கு அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாழ்த்து தெரிவித்தார். 100 நாட்களில் வலிமையான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் கோப்புகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டுள்ளதாக கூறினார். கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் மற்றும் திருவொற்றியூரில் மாணவர் தனுஷ் ஆகியோர் கொலை சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி, அஇஅதிமுக உறுப்பினர் திரு காமராஜ், திரு எஸ் பி வேலுமணி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கட்பத், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் பேசினார்கள். இந்த விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதிக்கும் அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விவாதத்தில் பேசிய திரு

உதயநிதி ஸ்டாலின் 100 நாள் சாதனைகளை சொல்லும்போது அண்மை காலத்தில் நடைபெற்ற கொலை சம்பவங்களை குறிப்பிட வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்றார். கோவையில் நடைபெற்ற அமுதன் கொலை கோஷ்டி மோதல் அல்ல, போதைப் பொருள் குறித்த தகவலை அமுதன் கொடுத்ததால் காவல்துறையினர் அந்த தகவலை கசியவிட்டதாக குறை கூறினார். போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு மாரிமுத்து பேசிய போது மாணவர் சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இத்தீர்மானத்திற்கு பதில்

0: போதைப் பொருள் தொடர்பாக கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுவது உண்மைக்கு மாறானது என்றும் வழக்கை திசை திருப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். 3 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும், இதுவரை இந்த வழக்கில் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். மனைப்பிரிவில் முதல் மனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் வீடு விற்பனை ஆவணங்களுக்கு பதிவுத்துறையில் இணைய வழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு கட்டாயமாக்கல் நடைமுறை இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆவணப்பதிவில் புதிய முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பதிவுத்துறை இணையதளத்தில் தங்களது உள்நுழைவினை தாங்களே உருவாக்கி ஆவணங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்கலாம். ஆவணத்தை எழுதி கொடுப்பவர்கள், பெறுபவர்கள் மற்றும் சாட்சிகள் ஆகிய அனைவருக்கும் ஆதார் அட்டை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: செங்கல்பட்டு மாவட்டத்தில் 9.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நெடுங்குன்றம் ஊராட்சிக்குட்பட்ட புத்தூர் ஏரி கால்வாய் புனரமைக்கும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள வரத்து கால்வாய்கள், குளங்கள் மற்றும் ஊரணிகள் புனரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் உதகையில் முதன்முறையாக தானியங்கி பால் விநியோக சேவையை ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு இன்று தொடங்கி வைத்தார். இத்திட்டத்திற்கு பொதுமக்களின் வரவேற்பை பொறுத்து கூடுதல் இயந்திரங்கள் நிறுவப்படும் என்று கூறினார்.
2: மக்கள் இதுல வந்துட்டு அவங்களோட கண்டெய்னரோ, டின்னோ, கேனோ, அவங்களோட சொந்த டப்பாவை கொண்டு வந்துட்டு பால் எடுக்கலாம். கேஷ் இன்சர்ட் பண்ணா மெஷின் ஆட்டோமேட்டிக்கா அது எவ்வளவு அமௌண்ட் அண்ட் ரீட் பண்ணி அந்த அளவுக்கு கரெக்டா வந்து மில்க் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுது. கார்டு கூட இருக்கு, யூபிஐல கூட நம்ம இப்ப இன்டிகிரேட் பண்றோம். டோட்டலா நமக்கு மெஷின் 5 லேக்ஸ், வெளியே இருக்கிற கேபின் ஒரு 2 லேக்ஸ், டோட்டலா ஒரு 7 லேக்ஸ் செலவு பண்ணி இருப்பாங்க.
0: காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து மனுக்களை பெற்று அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்களை அறிவுறுத்தினார். நாகை மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் தயாரிப்பு பொருட்களை சந்தைப்படுத்தும் நடவடிக்கைகளை இத்துறை சார்ந்த அலுவலர்கள் வலுப்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். இம்மாவட்ட பேருந்து நிலையத்தில் நாகை மகளிர் சந்தையை துவக்கி வைத்து பேசிய அவர், பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் இத்தகைய சந்தைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டத்திற்குட்பட்ட கிராமங்களில் நாளை மறுநாள் நடைபெறும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஷரண்யா அரி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 8555 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 81.85 அடியாக உள்ளது. குடிநீர் தேவைக்காக 2000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று 12500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி 2வது நாளாக இன்றும் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் விடுபட்டோருக்கான குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி சீனாவின் யூகி ஷியையும், மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து அயர்லாந்தின் சோஃபியா நோபலையும் இன்று எதிர்கொள்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டம் தமிழகத்தில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி, பி வி சிந்து உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி
4: தலைவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரன்

0: வணக்கம் நேயர்களே, தன்வந்திரி பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வந்து உடற்பருமன். இந்த உடற்பருமன்னால பல பேர் பல விதங்கள்ல கஷ்டப்படுறோம். இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. அதாவது வந்து இந்த கொழுப்பு சத்து நிறைய உடைய உணவுகளை உண்பது, சுகர்னு சொல்லக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட் சத்து உடைய அரிசி மற்ற இது எல்லாத்தையும் சாப்பிடுவதனால வரக்கூடிய பிரச்சனைகள். இது வந்து ஒரு நாளைக்கு 2 முறை உண்ண வேண்டியது வந்து ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த மாதிரி இல்லாம 3 முறை 4 முறை நடுவுல வந்து இந்த நொறுக்கு தீனி, அதுக்கப்புறம் ரொம்ப இரவுல வந்து நேரம் கழிந்து உண்ணுதல், இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த டிஃபன்ங்கிறது நிறைய பேர் நம்ம நினைக்கிறது ரொம்ப லைட் அப்படின்னு. உண்மையில டிஃபன் வந்து ரொம்ப ஹெவி. அந்த ஒரு டிஃபன் வந்து நம்ம ஒரு இட்லியோ ஒரு தோசையோ ஏதோ ஒண்ணு போடுறோம்னா அதுல போடுற அதே மாவை அரிசியா நம்ம வந்து வேக வச்சோம்னா குறைஞ்சது 4 மடங்கு ஆகிறது இல்லையா. அந்த 4 மடங்கு ஆகிற அந்த அரிசியை நம்ம வந்து ஒரு தோசையில சாப்பிடுறோம். அப்ப 3 தோசை சாப்பிட்டோம்னா நம்ம நிலைமை என்ன, அது யோசிக்கணும். பல பேர் அந்த மாதிரி யோசிக்கிறது இல்ல, சாப்பிடுவதற்கு அது வந்து ரொம்ப லைட்டா இருக்குன்னு தோன்றதுனால மட்டுமே அதை எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து வேற சில வியாதிகள், ஹார்மோன் இம்பாலன்ஸா இருக்கலாம், இல்லனா வந்து டயபெட்டிஸா இருக்கலாம், இல்ல குரோத் ஹார்மோன் டிஃபெக்ட் இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்னாலலாம் இந்த உடற்பருமன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படி ஜாஸ்தி ஆகும் இந்த உடற்பருமனை நம்ம பார்க்கக்கூடியது வயிறு, இடுப்பு, தொடைகள், மார்புகள் போன்ற மாதிரியான இடங்களில் இந்த சதைகள் கூடுவதனால நம்ம அதை உடற்பருமன் என்று சொல்கிறோம். இதற்கு வீட்டிலேயே நாம என்ன செய்யலாம், முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஒரு டம்ளர் நல்ல சூடான தண்ணி குடிக்கலாம். சாப்பிடும் போதும் கூடவே உணவுடன் சேர்த்து ஒரு டம்ளர் சூடான வெந்நீர் அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குடித்துக் கொள்ளலாம். இதை தவிர ஒரு நாளைக்கு 2 முறை மட்டுமே உண்ணுவது அப்படின்னு வச்சுக்கலாம். சாப்பாடுங்கிறது ஒரு நாளைக்கு 2 முறை மட்டுமே, அது மாதிரி வைக்கணும். ஒரு 400 கேலரிக்குள்ள ஒரு நாளைக்கு வந்து அடக்கணும். 1 கிராம் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசியோ எதுவோ வந்து அது 4 கேலரியை கொடுக்கக்கூடும். இப்ப நீங்க 100 கிராமுக்கு மேல சாப்பிடக்கூடாது அப்படின்னு வைக்கணும் ஒரு நாளைக்கு நான் சொல்றேன். இது வந்து எக்ஸசைஸ் உடற்பயிற்சி இருக்கிற உடற்பயிற்சி செய்யலாம். இதெல்லாம் நம்ம வீட்டுல செய்யக்கூடியது. மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுர்வேதத்துல கலர்ச்சி சூரணம் அப்படின்னு ஒரு சூரணம் இருக்கு. அடுத்தது வரணாதி கஷாயம் அப்படின்னு ஒரு கஷாயம் இருக்கு. இந்த கலர்ச்சி சூர்ணத்திலிருந்து 1/2 டீஸ்பூன் விகிதம், வரணாதி கஷாயத்திலிருந்து 20 ml விகிதம் உணவுக்கு பின் 2 முறையோ அல்லது 3 முறையோ எடுத்துக்கொள்ளலாம். இதை தவிர கோலகுலத்தாதி சூரணம் அப்படின்னு ஒரு சூரணம் கிடைக்கும். அதை வந்து உடல்ல சோப்பு போல தேய்த்து குளிப்பதற்கும் உபயோகப்படுத்தலாம். ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
1: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள்.
2: ராதா, கொஞ்சம் தண்ணி கூட. இப்பெல்லாம் இருமல் வந்தாலே ரொம்ப பயமா இருக்குடி. எங்க பார்த்தாலும் தொற்று நோய் பத்தின பேச்சாவே இருக்கு.
3: அதுக்கு ஏன்டி பயப்படணும்? இப்ப மட்டும் இல்ல, பொதுவாவே சில சுகாதாரமான செயல்களை கடைபிடிச்சாலே எந்த நோயும் நம்மள அண்டாது.
2: அப்படியா? என்னென்ன விஷயங்களை எல்லாம் பின்பற்றலாம்னு கொஞ்சம் சொல்ல.
3: முதல் விஷயம், அடிக்கடி கைகளை சோப் போட்டு நல்லா கழுவணும். இருமலோ தும்மலோ வந்தா நம்ம கைக்குட்டையை பயன்படுத்தி வாயை மூடிக்கலாம். உணவு பழக்கத்தை பொறுத்தவரை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துற உணவுகளை சேர்த்துக்கலாம்.
2: ஓ, என்னென்ன உணவுகள் எல்லாம் சாப்பிடலாம்?
3: நிறைய கீரை வகைகள், பழங்கள், குறிப்பா நெல்லிக்காய், எலுமிச்சைப்பழம் போன்ற சிட்ரஸ் வகை பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்தும்.
2: சூப்பர் டி, வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே எப்படி எல்லாம் முன்னெச்சரிக்கையா இருக்கலாம்னு சொல்லிட்டியே.
3: அதே போல சளி காய்ச்சல் தொடர்ந்து இருக்கிற பட்சத்துல உடனே மருத்துவரை அணுகலாம். முக்கியமா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கை, கால், முகம் எல்லாத்தையும் சுத்தமா கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா மத்த வேலையை பார்க்கலாமே. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சாலே நம்ம நோயின்றி வாழலாம் டி.
2: நீ சொன்னதெல்லாம் கண்டிப்பா கடைபிடிக்கிறேன் டி.
3: சுகாதாரம் பேணுவோம், நோய் தொற்றை தடுப்போம்.
1: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the Midday News. The headlines. Government to constitute high-level committee to review banking reforms and future course of public sector.

மாமன்னன் திரைப்படத்தில் விஜய் யேசுதாசுடன் பாடலை பாடியவர் சக்தி ஸ்ரீ கோபாலன். நேரம் இப்போது 2:25. திரைக்காலத்தில் தொடர்ந்து பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்தில் ஹரிச்சரண் பாடிய பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40. ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் ஆர். கமலஜா அவர்கள். மாணவர் நைதிக் ஸ்ரீவாத்சவா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் பித்தி ந பித்தி கா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து சோட்டா காதி என்ற பாடத்தின் தொடர்ச்சியை பார்க்கப் போகிறோம். அதற்கு முன் போன வார பாடத்தின் கதை சுருக்கத்தை பார்ப்போம். ஜக்கு, உனக்காக துபாயிலிருந்து என்ன கொண்டு வந்திருக்கிறேன்?

0: பார் என்று சொல்லிக்கொண்டே சுஹேல் பள்ளியின் நண்பர்கள் எல்லோரும் கூடும் இடத்திற்கு வந்தான். அங்கு ஜக்குவை தவிர மற்றவர்கள் இருந்தார்கள். ஜக்குவை பற்றி கேட்டதற்கு அவர்கள் பதில் ஏதும் கூறாமல் நழுவி வகுப்பறைக்கு சென்று விட்டனர். அப்பா இறந்த பிறகு துபாயிலிருந்து விஜயவாடாவில் உள்ள தன் அப்பா அம்மா வீட்டிற்கு அவன் அம்மா சஹேனா தன் குழந்தைகளான சையத் சுஹேலுடன் வந்துவிட்டாள். அங்குள்ள சென்ட்ரல் ஸ்கூலில் சுஹேல் சேர்ந்தான். அப்போது சுஹேல் மிகவும் பயந்திருந்தான். ஜக்குதான் முதலில் நட்பு கரம் நீட்டி அவன் பயத்தை போக்கினான். அந்த நாளிலிருந்து இருவரும் நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள். 3-4 மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு அவன் அம்மாவுடன் வெளியே செல்ல நேரிட்டது. இன்று திரும்பி வந்து ஜக்குவை சந்திக்க ஆவலாக வந்தபோது அவனை பற்றிய தகவலை யாரும் எதுவும் சொல்லவில்லை. அவனை பற்றிய விவரம் அவர்களுடைய ஆசிரியர்களும் சொல்லவில்லை. பிறகு அவன் பிரின்சிபாலை கேட்க அவர் ரூமிற்கு சென்றபோது காவலாளி அவனை உள்ளே அனுமதிக்கவில்லை. எப்பொழுது பள்ளியில் இந்த பேச்சு போய் சேர்ந்தவுடன் பள்ளியின் பிரின்சிபல் ஜக்குவை இனிமேல் பள்ளியில் வைத்திருக்க மாட்டோம் என்று செய்தி அனுப்பிவிட்டார். சரி நேத்திக், இப்பாடத்தை படி.
1: குஷ்டரோக் கா நாம் சுன்தே ஹி ஹம் சப் நிஷ்பிரப் ஹோ கயே.
0: குஷ்டரோகம் என்று சொன்னவுடன் நாங்கள் எல்லோரும் திக்பிரமை பிடித்தாற்போல இருந்துவிட்டோம்.
1: தூசரே தின் சே ஜக்கு ஸ்கூல் பி நஹி கயா.
0: மறுநாள் ஜக்கு பள்ளிக்கு செல்லவில்லை.
1: பர் ஐசி பாத்தே சுப்தி ஹே கியா.
0: இதை மறைக்க முடியுமா என்ன?
1: ஜப் ஸ்கூல் மே பாத் பஹுஞ்சி தோ ஸ்கூல் கே பிரின்சிபல் நே பி கஹலா பேஜா கி வ ஜக்கு கோ ஸ்கூல் மே நஹி ரக்கேங்கே. ஜக்கு கி மா நே சுபக்தே ஹுவே கஹா.
0: எப்பொழுது பள்ளியில் இந்த பேச்சு போய் சேர்ந்தவுடன் பள்ளியின் பிரின்சிபல் ஜக்குவை இனிமேல் பள்ளியில் வைத்திருக்க மாட்டோம் என்று செய்தி அனுப்பிவிட்டார் என்று ஜக்குவின் அம்மா சொன்னாள்.
1: சுஹேல் ஜக்கு கோ சஹலாதே ஹுவே போலா.
0: சுஹேல் ஜக்குவை சமாதானப்படுத்தி கொண்டே சொன்னான்.
1: பாகல் ஹே சப் இத்னா நஹி ஜான்தே கி குஷ்ட ரோக் இலாஜ் சே எக்தம் டீக் ஹோ சக்தா.
0: தொழுநோயை வைத்தியத்தினால் முற்றிலும் குணப்படுத்த முடியும் என்று கூட தெரியாத பைத்தியக்காரர்கள் தான் எல்லோரும் என்று கூறினான்.
1: ஓ டாக்டர் ஷுரு மே ஜோ தவாய் தேதே ஹே உஸ்ஸே சூத் கா டர் பி நஹி ரஹதா.
0: மேலும் டாக்டர் ஆரம்பத்திலேயே எந்த மருந்து தருகிறாரோ அதை சாப்பிடும் போது நோய் பரவும் என்ற பயம் கூட இருப்பதில்லை.
1: மேனே இஸ் ரோக் கே பாரே மே படா ஹே.
0: நான் இந்த நோயை பற்றி படித்திருக்கிறேன்.
1: சலோ அப் கர் சலோ ஆண்டி ஆப் பி.
0: செல்லுங்கள், எல்லோரும் வீட்டிற்கு செல்லுங்கள். ஆன்ட்டி நீங்களும் கூட.
1: நஹி சுஹேல் ஜப் தக் ஜக்கு டீக் நா ஹோ ஜாயே ஹம் வாபஸ் கர் நஹி ஜாயேங்கே.
0: இல்லை சுஹேல், எப்பொழுது ஜக்கு இந்த நோயுடன் இருக்கிறானோ அதுவரை நாங்கள் வீட்டிற்கு திரும்ப போவதில்லை.
1: ஹம்சே பாத் கர்னா தோ தூர்.
0: எங்களுடன் பேச்சுவார்த்தை இல்லாமல் தள்ளி உள்ளனர்.
1: சப் லோக் ஹமே தேக் கர் மூ ஃபேர் லேதே ஹே ஜக்கு கி மா போலி.
0: எல்லோரும் எங்களை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொள்கின்றனர் என்று ஜக்குவின் அம்மா கூறினாள். மூக் ஃபேர்னா முகத்தை திருப்பிக் கொள்ளுதல்.
1: ஆண்டி ஜக்கு கே பிதாஜி ஓர் ரஞ்சனா கஹா ஹே சுஹேல் நே பூச்சா.
0: ஆண்டி ஜக்குவின் அப்பாவும் ரஞ்சனாவும் எங்கே என்று சுஹேல் கேட்டான்.
1: உன்னே ஹம்னே ஹைதராபாத் பேஜ் தியா ஹே அப்னே ரிஷ்தேதார் கே பாஸ்.
0: அவர்களை நான் ஹைதராபாத்தில் உள்ள என்னுடைய உறவுக்காரர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன். பேஜினா அனுப்புதல் ரிஷ்தேதார் உறவுக்காரர்.
1: ஹமே டர் தா கி உனே பி கஹி ய பிமாரி ந லக் ஜாய்.
0: எங்கே அவர்களுக்கும் இந்த நோய் தொற்றிக்கொள்ளுமோ என்று எனக்கு மிகவும் பயமாக இருந்தது என்று ஜக்குவின் அம்மா சொன்னாள்.
1: லேக்கின் ஆண்டி ஆப்.
0: ஆனால் ஆண்டி நீங்கள்.
1: பேட்டா மே தோ மா ஹூ.
0: மகனே நான் அம்மா அல்லவா.
1: அப்னே பேட்டே கோ கேசே சோட் சக்தி ஹூ.
0: என்னுடைய பையனை எப்படி விட முடியும்?
1: இஸ்லிய ஹம் மா பேட்டே யஹாம் ரஹதே ஹே பூரா தின்.
0: அதனால் நாங்கள் அம்மா பையன் இங்கேயே முழு நாளும் தங்கிவிடுகிறோம்.
1: ஓர் ராத் கே அந்தேரே மே சுப்கே சே கர் ஜாகர் சோ ஜாதே ஹே.
0: பிறகு இரவு இருட்டின பிறகு எவருக்கும் தெரியாமல் வீட்டிற்கு சென்று உறங்கிவிடுகிறோம். அந்தேரா இருட்டு, இதன் எதிர்ச்சொல் உஜாலா வெளிச்சம்.
1: லேக்கின் ஆப்கோ கல் மேரே சாத் சர்க்காரி அஸ்பத்தால் செல்லா படேகா.
0: ஆனால் நீங்கள் நாளை என்னுடன் அரசாங்க மருத்துவமனைக்கு செல்ல வேண்டி இருக்கும்.
1: முஜே பக்கா விஸ்வாஸ் ஹே கி இலாஜ் சே ஜக்கு டீக் ஹோ ஜாயேகா சுஹேல் நே கஹா.
0: சிகிச்சையினால் ஜக்கு சரியாகி விடுவான் என்று எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என சுஹேல் சொன்னான். இலாஜ் சிகிச்சை விஸ்வாஸ் நம்பிக்கை.
1: ஓர் அகலே 8 தின் ஜக்கு ஓர் உஸ்கி மா சர்க்காரி அஸ்பத்தால் கே குஷ் ரோக் விபாக் கே டாக்டர் குமார் சே இலாஜ் கரானே கே லியே ஜாதே ரஹே.
0: பிறகு அடுத்த 8

0: எட்டு நாட்களுக்கு ஜக்குவும் அவனுடைய அம்மாவும் அரசாங்க மருத்துவமனையில் உள்ள தொழுநோய் பிரிவு மருத்துவர் குமாரிடம் சிகிச்சை பெறுவதற்காக சென்று கொண்டிருந்தனர்.
1: டாக்டர் குமார் நே ஜக்கு கோ MDT கா டீகா லகாயா.
0: மருத்துவர் குமார் ஜக்குவிற்கு MDT என்ற தடுப்பு ஊசியை செலுத்தினார்.
1: ஔர் கஹா கி ஜக்கு 3-4 மஹினே மே ஹி பூரி தரஹ டீக் ஹோ ஜாயேகா.
0: ஜக்கு 3-4 மாதங்களிலேயே பூரண குணம் அடைந்து விடுவான் என்று சொன்னார்.
1: கியோகி உஸ்கா ரோக் அபி பிராத்மிக் அவஸ்தா மே ஹை.
0: ஏனென்றால் அவனுடைய நோய் இப்போது ஆரம்ப நிலையில்தான் உள்ளது. பிராத்மிக் அவஸ்தா, ஆரம்ப நிலை.
1: யா சுன்கர் ஜக்கு ஔர் உஸ்கி மா கோ தசல்லி மிலி.
0: இதை கேட்டவுடன் ஜக்குவும் அவனுடைய அம்மாவும் ஆறுதல் அடைந்தனர்.
1: டாக்டர் சாஹப், கியா அப் மே ஸ்கூல் ஜா சகுங்கா? ஜக்கு நே பூச்சா.
0: மருத்துவரே, நான் இப்போது பள்ளிக்கு செல்ல முடியுமா என்று ஜக்கு கேட்டான்.
1: கியோ நஹி, யா சூத் கா ரோக் தோ ஹை ஹி நஹி, டாக்டர் குமார் நே சம்ஜாயா.
0: ஏன் கூடாது, இது தொற்று நோய் அல்ல என்று டாக்டர் குமார் புரிய வைத்தார்.
1: பர் டாக்டர் சாஹப், ஸ்கூல் கே அத்யாபகோ கோ கான் சம்ஜாயேகா?
0: ஆனால் மருத்துவரே, பள்ளி ஆசிரியர்களுக்கு இதை யார் புரிய வைப்பார்கள்?
1: அத்யாபகோ நே ஜக்கு கோ ஸ்கூல் மே நா பேஜ்னே கே லியே கஹா ஹை.
0: ஆசிரியர்கள் ஜக்குவை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என சொல்லிவிட்டார்கள்.
1: தபி சுஹேல் நே கஹா, டாக்டர் சாஹப், அகர் ஆப் ஸ்கூல் மே ஆகர் இஸ் பாரே மே சப்கோ பதாயே தோ உன்கி பிராந்தியா தூர் ஹோ சக்தி ஹை.
0: அப்போது மருத்துவரே, ஒருவேளை நீங்கள் பள்ளிக்கு வந்து இதை பற்றி எல்லோருக்கும் விளக்கினீர்கள் என்றால் அவர்களுடைய பயம் விலக வாய்ப்பு உள்ளது என்று சுஹேல் சொன்னான்.
1: கியோன டாக்டர் சாஹப் காந்தி ஜெயந்தி கே தின் ஸ்கூல் மே ஆயே.
0: ஏன் டாக்டர், நீங்கள் காந்தி ஜெயந்தி என்று பள்ளிக்கு வரக்கூடாது?
1: காந்திஜி நே பி குஷ் ரோகியோ கி சேவா கீ தி, சுஹேல் நே பதாயா.
0: காந்திஜி கூட தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்திருக்கிறார் என்று சுஹேல் சொன்னான்.
1: ஹா, ஔர் 2 அக்டோபர் கோ ஹம் குஷ்ட ரோக் ரோதி திவஸ் பி மனாதே ஹை.
0: ஆம், 2 அக்டோபர் நாங்கள் தொழுநோய் ஒழிப்பு தினம் என்று கூட கொண்டாடுகிறோம்.
1: அக்லே தின் சே சுஹேல் ஜுட் கயா அப்னே காம் மே ஔர் ஜக்கு அப்னே இலாஜ் மே.
0: அடுத்த நாளிலிருந்து சுஹேல் தன் வேலையிலும் ஜக்கு தன் சிகிச்சையிலும் மூழ்கினர்.
1: ஔர் குச் தின் பாத் டாக்டர் குமார் ஜக்கு கோ லேக்கர் ஸ்கூல் பஹுஞ்சே.
0: பிறகு சில தினங்களுக்கு பிறகு டாக்டர் குமார் ஜக்குவை அழைத்து கொண்டு பள்ளி சென்றார்.
1: சாத் மே வஹ ஸ்லைட் ஔர் சித்ர பி லாயே தே.
0: கூடவே ஸ்லைடும் சில படங்களும் கூட கொண்டு வந்திருந்தார்.
1: பாஷன் கி ஷுருவாத் கர்தே ஹுவே உன்ஹோனே கஹா.
0: அவர்கள் பேச்சை தொடங்கி கொண்டே விளக்கினார்.
1: ஆப் சப் கோல்ஹாபுரி யா தூசரே தர சமடே கி சப்ளே பஹன்தே ஹோனா.
0: நீங்கள் எல்லோரும் கோல்ஹாபுரி மட்டோல் செருப்புகளை அணிகிறீர்கள் அல்லவா?
1: சமடே கே பஸ்தே பி இஸ்தேமால் கர்தே ஹோ.
0: தோலினாலான புத்தகப்பையும் உபயோகப்படுத்துகிறீர்கள் அல்லவா?
1: ஹா, சப் பச்சே போலே.
0: ஆம் என்று எல்லா குழந்தைகளும் சொன்னார்கள்.
1: வே கிஸ்னே பனாய் ஜான்தே ஹோ.
0: அவற்றை யார் தயாரிக்கிறார்கள் தெரியுமா?
1: பாபா ஆம்டே சிவாஜி ராவ் பட்வர்தன் ததா அன்ய லோகோ கே ஆஸ்ரம் மே ஜின் குஷ் ரோகியோ கா இலாஜ் கியா கயா உன்ஹோனே பனாய் ஹை வ சப்பல்.
0: பாபா ஆம்டே சிவாஜி ராவ் பட்வர்தன் மற்றும் அநேக மக்கள் ஆசிரமத்தில் தொழு நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்கள் தயாரிப்பதுதான் இந்த
1: செருப்புகள்.
0: உங்களில் யாருக்காவது தொழு நோய் வந்துள்ளதா?
1: நஹினா.
0: இல்லையல்லவா?
1: மே குஷ்ட ரோகியோ கா இலாஜ் கர் ரஹா ஹூ பிச்லே கை வர்ஷோ சே முஜே குச் நஹி ஹுவா நா ஹோகா. டாக்டர் குமார் நே அப்னி பாத் ரக்கி.
0: நான் தொழு நோயாளிகளுக்கு பல வருடங்களாக சிகிச்சை செய்து வருகிறேன். எனக்கு ஒன்றும் ஆகவில்லை, ஆகவும் ஆகாது. வர்ஷ வருடம்
1: ஃபிர் டாக்டர் குமார் நே பதாயா குஷ் ரோக் ஏக் சே தூசரே கோ நஹி ஹோதா.
0: தொழு நோய் ஒருத்தரமிருந்து மற்றொருவருக்கு வராது, பரவாது.
1: நா வ மாதா பிதா சே பச்சோ மே ஆதா ஹை.
0: மேலும் அது அம்மாவிடமிருந்து குழந்தைகளுக்கும் வராது. அது ஒருவித பாக்டீரியாவின் மூலம் வருகிறது. அது யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம்.
1: ஆனால்
0: சிகிச்சை மூலம் பூரண குணம் பெற முடியும்.
1: அவர்
0: போட்டோ மற்றும் ஸ்லைட் மூலம் காட்டி விளக்கினார்.
1: அப் விஜயான் மே இத்னி தரக்கி ஹுயி ஹை கி குஷ்ட ரோகி சம்பூர்ண ரூப் சே ஸ்வஸ்த் ஹோ சக்தா ஹை.
0: இப்போது விஞ்ஞானத்தில் தொழு நோயாளிகள் பூர்ணமாக குணமடைய இவ்வளவு வளர்ச்சி அடைந்துள்ளது.
1: அப்பங் நஹி ஹோதா.

0: அவன் அங்கஹீனம் அடைவதில்லை. அங்கஹீனம்.
1: காந்திஜி ஔர் மதர் டெரேசா நே தோ குஷ்ட ரோகியோ கி தின் ராத் சேவா கி.
0: காந்திஜியும் மதர் டெரேசாவும் தொழு நோயாளிகளுக்கு இரவும் பகலும் சேவை புரிந்தனர்.
1: பர் உனே குஷ்ட ரோக் நஹி ஹுவா.
0: ஆனால் அவர்களுக்கு தொழு நோய் ஏற்படவில்லை.
1: உஸ் சமய தோ விஞ்ஞான் நே ஆஜ் ஜைசி தரக்கி பி நஹி கி தி.
0: அந்த தருணத்தில் விஞ்ஞானம் இன்று போல அவ்வளவு வளர்ச்சி கூட அடையவில்லை. தரக்கி, வளர்ச்சி, முன்னேற்றம்.
1: டாக்டர் குமார் நே

0: மீண்டும் அவர் பேச்சை தொடங்கினார். நீங்கள் எல்லோரும் படித்தவர்கள்.
1: ஆப்கே பாஸ் கம்ப்யூட்டர் சுவிதா ஹே.
0: உங்களிடம் கம்ப்யூட்டர் வசதி உள்ளது.
1: ஆப் இன்டர்நெட் கே மாத்யம் சே ஜான்காரி பிராப்த் கர் சக்தே தே.
0: நீங்கள் இன்டர்நெட் மூலம் நோயை பற்றி பல விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம்.
1: பர் ஆப்னே ஐசா நஹி கியா ஔர் ஜக்கு கா பஹிஷ்கார் கர் தியா.
0: ஆனால் நீங்கள் அப்படி செய்யாமல் ஜக்குவை வெறுத்து ஒதுக்கி வைத்துள்ளீர்கள். பஹிஷ்கார் கர்னா ஒதுக்குதல்.
1: யே தேகியே ஜக்கு எக்தம் தீக் ஹோ கயா ஹே.
0: இதோ பாருங்கள், ஜக்கு முற்றிலும் குணமடைந்து விட்டு
1: ஆப்சே பி அதிக் ஸ்வஸ்த்.
0: உங்களை விட அதிக ஆரோக்கியமாக உள்ளான்.
1: வா லிக் பன் சக்தா ஹே.
0: அவனால் எழுதவும் படிக்கவும் முடியும்.
1: கேல் கூத் சக்தா ஹே.
0: விளையாடவும் குதிக்கவும் முடியும்.
1: ஔர் உஸ்கா ஷ்ரேய இஸ் சோட்டே காந்தி சுஹேல் கோ ஜாதா ஹே.
0: அவனுடைய இந்த பெருமை முன்னேற்றம் இந்த சிறிய காந்தியான சுஹேலை சேரும்.
1: டாக்டர் குமார் நே சுஹேல் கோ ஆகே லாக்கர் கஹா
0: என்று கூறிக்கொண்டே டாக்டர் குமார் சுஹேலை முன்னிறுத்தினார்.
1: ஜப் ஆப் ஜக்கு கோ அப்னா தோஸ்த் ஔர் அத்யாபக் அப்னா வித்யார்த்தி மான் லேங்கே தபி ஆப்கே ஸ்கூல் கா கௌரவ் படேகா.
0: எப்பொழுது நீங்கள் ஜக்குவை உங்களுடைய நண்பனாகவும் ஆசிரியர்கள் தங்கள் மாணவனாகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்போது உங்கள் பள்ளியின் கௌரவம் உயரும்.
1: டாக்டர் குமார் நே அப்னா பாஷன் பூரா கியா
0: என்று சொல்லி டாக்டர் குமார் தன் உரையை முடித்து கொண்டார்.
1: முக்கிய அத்யாபக் நே டாக்டர் குமார் கோ தன்யவாத் தேனே சே பஹலே அப்னி கல்தி மானி.
0: தலைமை ஆசிரியர் டாக்டர் குமாருக்கு நன்றி தெரிவிப்பதற்கு முன் தன் தவறை உணர்ந்தார்.
1: ஓர் டாக்டர் சாஹப் கே சாத் சாத் சுஹேல் கோ பி தன்யவாத் தியா.
0: பிறகு டாக்டருக்கும் சுஹேலுக்கும் நன்றி தெரிவித்தார். தன்யவாத், நன்றி.
1: தோஸ்தோ போலோ சோட்டே காந்தி சுஹேல் ஹிப் ஹிப் ஹுரே.
0: நண்பர்களே சொல்லுங்கள், சிறிய காந்தி சுஹேலுக்கு ஹிப் ஹிப் ஹுரே.
1: ஜக்கு நே கஹா ஔர் ஸ்கூல் கா பூரா ஹால் சோட்டே காந்தி சுஹேல் ஹிப் ஹிப் ஹுரே சே கூஞ்ச் உட்டா.
0: ஜக்கு சொல்ல பள்ளியின் ஹால் முழுவதும் சிறிய காந்தி சுஹேலுக்கு ஹிப் ஹிப் ஹுரே என்ற குரல் எதிரொலித்தது. இத்துடன் பாடம் முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: மொழி பயிற்சியில் ஹிந்தி பாடம் கேட்டும் கற்பித்தவர் ஆர் கமலஜா அவர்கள், மாணவர் நைதிக் ஸ்ரீவாத்சவா அவர்கள்.
3: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்க, ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
4: வந்துடுறோமா.
3: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
4: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
3: சைக்கிள்ல வர்ற கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
4: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
3: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டானே.
4: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
3: எரிபொருள் சிக்கனம்
4: என்றென்றும் முக்கியம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கன்னியாகுமரி மாவட்டம் தர்மபுரம் 4 சென்டிமீட்டர், நெய்யூர் கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சூரலக்கோடு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து புத்தனணை மயிலாடி பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் கன்னிமார் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. பாலமூரில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.4 டிகிரி.

செல்சியஸ். அதிக வெப்பநிலை கரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தருமபுரி, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிக வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது, மேலும் அதிகரித்து 1.5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை. நாளை மறுநாளுக்கான வானிலை இது. 20ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. வடகடலோர தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 23.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 21ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்கடலோர தமிழ்நாடு, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பு, வடமேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பித்துடன் நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரளமுதம் கேட்போம்.

0: மறைவாக கல்குடித்தாலும் வெளியில் கண்கிறங்க நடப்பவர்களை ஊர் மக்கள் தங்களுக்குள் மறைவாக இகழ்ந்து பேசுவர். குறள் எண் 927 அதிகாரம் கல்லுண்ணாமை.
1: உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞாற்றும் கல்வொற்றி கண் சாய்பவர்.
0: மறைவாக கல்குடித்தாலும் வெளியில் கண்கிறங்க நடப்பவர்களை ஊர் மக்கள் தங்களுக்குள் மறைவாக இகழ்ந்து பேசுவர். குறள் எண் 927 அதிகாரம் கல்லுண்ணாமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 5:30. திரைகானம் கேட்போம். முதல் பாடல் ஜில்லுனு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து, நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் குரல்களில்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கீழ் தண்டுகள்லேருந்து இருக்கிற அந்த கூட்டுப்புழு அதுலேருந்து வர்ற அந்து பூச்சிகள் களைச்செடிகளில் போய் உட்காந்துக்கும். அடுத்து போகும் நம்ம வந்து பயிரிடும் பொழுது திருப்பி இதை வந்து தாக்கும். வைர முதுகு பூச்சின்னு சொல்லுவோம், அது ரொம்ப தாக்குதல் அதிகமாக இருக்கும் எதுலனா இந்த முட்டைக்கோசில் இதெல்லாம். அதனால இந்த முள்ளங்கியை நம்ம போடலாம், இல்லை கடுகு செடியை நம்ம போடலாம், இந்த செவ்வந்தி இதெல்லாம் வந்து போடும் பொழுது புழுக்களுடைய தாக்குதலை கட்டுப்படுத்தலாம்.
0: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் V.A. விஜயசாந்தி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி குரல்கள். திரைப்படம் கோடம்பாக்கம்.

0: மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராணக் கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை

0: காணது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையெண் 301, இரண்டாவது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442915154449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18 தேதி.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி.

திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் அனுராதா அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி 7வது பகுதி. அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை. திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி ஏ விஜயசாந்தி அவர்களின் உரை. மெலிசை வேளாண் செய்திகளாகியன இடம்பெறும். 8:05 திரைகானம், 8:30 குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. 9:15 செய்தி சுடர், 9:30 குச்சேல சரித்திரம் இசைப்பேருரை. நிகழ்த்துபவர் நீடாமங்கலம் வி அலமேலு அவர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஜே கணேசன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை நாளும் அறிவோம். பிரதிபலிக்கும் பிரபஞ்சம் எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு. பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலத்தில் ஏஐ மூலம் போலி வங்கி செயலிகள், ஓஜி செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கே எல் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எம் விஜய் கணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சசிகலா ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பி சத்ய வாகீஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பொது இடங்களில் வைஃபை வசதிகளை இலவசமாக வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. மங்கள குரு கிருபா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 2:15 திரைகானம், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. புராணங்களில் விருட்சங்களும் விரதங்களும் உதவி பேராசிரியர் ஏ கீர்த்தி மாலினி அவர்கள் வழங்கும் உரை. 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கை.

0: குறித்த விமர்சனம். நாளை இரவு 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ கே தனசேகரன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள். சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை. கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்யத்து சாலிகா அவர்களின் உரை ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.1°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.7°C, பதிவான ஈரப்பதம் 84%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.6°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28.1°C, மழை உணரப்பட்டது, பதிவான ஈரப்பதம் 67%. சென்னைக்கு வந்த சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவாக 37 முதல் 38°C, குறைந்த அளவாக 27 முதல் 28°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
1: குட் ஈவினிங், This is Akashvani, the news read by Saira Mujtaba. Union Home Minister Amit Shah today highlighted that the government under the leadership of Prime Minister Narendra Modi destroyed the ISI-backed terror group Shehzad Bhatti network ahead of Independence Day. He informed that the government also thwarted its plans for subversive attacks by arresting more than 200 operatives. In a social media post, he said that security forces ripped apart the network by launching coordinated operations across different locations in 14 states, upholding a brilliant example of India's zero tolerance towards terrorism. He underlined that substantial recoveries, including IEDs, grenades bearing Pakistan Ordnance factory markings, pistols, live cartridges and CCTV cameras used for espionage were made from the ISI-funded group. Mr. Shah added that the network was involved in several terrorist activities. The government has approved 31 more applications under Electronics Components Manufacturing Scheme or ECMS with projected investment of 7,877 crore rupees. These approvals are expected to generate over 9,500 employment opportunities. These applications have come from 10 states, including 7 from Tamil Nadu and 6 each from Maharashtra and Haryana. Union Minister of Electronics and Information Technology Ashwini Vaishnav handed over the approvals to the applicants at a function in New Delhi. The applications are related to the manufacturing of products including acetylene black, speakers and microphones, optical transceivers, capacitors and coils. BJP National President Nitin Naveen today announced the new team of national office bearers of the party. Mr. Naveen has appointed 13 national vice presidents including Vasundhara Raje Sindhia, Tirath Singh Rawat, Ram Madhav, Vaijayant Jayapanda, Sardar Manpreet Singh Badal and Rekha Verma. Union Minister and BJP leader Piyush Goyal has been appointed as the national treasurer of the party. B.L. Santosh has been appointed as Organizational National General Secretary. Mr. Naveen has also appointed 8 party leaders as National General Secretary, including Vinod Tavade, Sunil Bansal, Smriti Irani and Biplab Kumar Deb. The party also named new heads of its various morchas, including Dr. Hemang Joshi as Yuva Morcha President, Roop Kumari Chaudhary as Mahila Morcha President and Bansilal Gurjar as Kisan Morcha President. Senior BJP leader and Prime Minister Narendra Modi has congratulated the newly appointed national office bearers of the party and those who have been given various responsibilities. Education Minister Prahlad Joshi today held a meeting with the Secretary, Department of Higher Education, DG of National Testing Agency, NTA and other senior officials in New Delhi. During the meeting, the minister directed that strict compliance be ensured of the established exam protocols. He also directed that a complete overhaul of confidential operations architecture, secluded rooms, air-gapped systems, device deposit protocols be implemented on a war footing. The agency has been further directed to conduct a thorough audit of all exam processes and submit a report on corrective action taken. The Qatar India Remittance Service based on post

0: சுமார் 5 வயது இருக்கும் பொழுது அருள்மொழிவர்மன் தவறி படகிலிருந்து பெருகி ஓடும் காவிரியில் விழுந்து விட்டது நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் தெரியும். அப்படி விழுந்த இளவரசனை ஒரு பெண்மணி, ஒரு மூதாட்டி காப்பாற்றினாள். அவள் காவிரித்தாய் என்று அனைவரும் நம்பினார்கள். அந்த காவிரித்தாயை தான் அடிக்கடி இலங்கையில் பார்த்ததாக அருள்மொழிவர்மன் தன்னுடைய தமக்கை குந்தவை தேவியிடம் கூறிக்கொண்டிருந்தான். என்னை காப்பாற்றிய காவிரித்தாயை இலங்கையில் நான் கண்டேனக்கா. என்ன பேசாதிருக்கிறாயே, உனக்கு ஆச்சரியமா இல்லை?
1: ஆச்சரியம் இல்லை தம்பி, ஆனால் ஆர்வம் நிறைய இருக்கிறது. அவளை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்.
0: ஒரு நாளில் ஒரு தடவையில் சொல்ல முடியாது. முக்கியமானதை மட்டும் சொல்லுகிறேன். காவிரி வெள்ளத்திலிருந்து என்னை அவள் காப்பாற்றியது மட்டுமல்ல, இலங்கையில் பல தடவை என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாள். உயிரை காப்பாற்றியது பெரிதல்லக்கா, எத்தனையோ பேர் தற்செயலாக பிறர் உயிரை காப்பாற்றுகிறார்கள். அவள் என்னிடத்தில் வைத்துள்ள அன்பு இருக்கிறதே, அதற்கு இந்த 7-14 உலகங்களும் இணையாகாது. ஏன், நீ என்னிடம் வைத்துள்ள அன்பை கூட அடுத்தபடியாகத்தான் சொல்ல வேண்டும்.
1: அதை சொல்வதற்கு நீ தயங்க வேண்டாம். உன்னிடம் என் அன்பு அவ்வளவு ஒன்றும் உயர்ந்ததல்ல, சுயநலம் கலந்தது. உண்மையைச் சொல்லுகிறேன் தம்பி, எனக்கு இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் மேன்மைதான் முதன்மையானது. அதற்கு நீ பயன்படுவாய் என்று உன் பேரில் அன்பு வைத்திருக்கிறேன். அந்த நோக்கத்துக்கு நீ தடையாயிருப்பாய் என்று தெரிந்தால் என் அன்பு வெறுப்பாக மாறினாலும் மாறிவிடும். ஆனால் அந்த வாய் பேச முடியாத, காது கேளாத ஸ்திரீயின் அன்பு அத்தகையதல்ல. நம்முடைய தந்தையிடம் 20 வருஷங்களுக்கு மேலாக அவள் உள்ளத்தில் பொங்கி ததும்பிக் கொண்டிருந்த அத்தனை அன்பையும் உன் பேரிலே சொரிந்திருக்கிறாள். அதற்கு 14 உலகமும் இணையில்லைதான்.
0: உனக்கு அது எப்படி தெரிந்ததக்கா?
1: எதை சொல்லுகிறாய் தம்பி?
0: அவள் நம்முடைய பெரிய தாயார் என்பது
1: தந்தை சொன்னதிலிருந்தும் வந்தியத்தேவர் சொன்னதிலிருந்தும் மூகித்துக் கொண்டேன். தம்பி, அவள் உன்னை தன் சொந்த மகன் என்று எண்ணியிருக்கிறாளா, அல்லது தன் சக்களத்தியின் மகன் என்று எண்ணியிருக்கிறாளா?
0: அந்த மாதிரி வேற்றுமையான எண்ணம் என் மனத்திலும் உதிக்கவில்லை, அவள் மனத்தில் எள்ளளவும் இருப்பதாக தெரியவில்லை.
1: நீ ஏன் அந்த மாதிரி வேற்றுமை படுத்தி பேசுகிறாய்? தம்பி, அந்த வாய் பேச முடியாத ஸ்திரீ வீற்றிருக்க வேண்டிய சிங்காசனத்தில் நம் தாயார் வீற்றிருக்கிறாள். அது தெரிந்திருந்தும் அவள் உன்னிடம் அத்தனை அன்பு வைத்திருந்தால் அது மிக்க விசேஷமல்லவா?
0: நான் அவள் வயிற்றில் பிறந்த மகனல்ல என்பது அவளுக்கு தெரிந்துதான் இருக்க வேண்டும்.
1: வயது வித்தியாசம் தெரியாமலா

0: போகும். அவளால் பேச முடியாது, மனதில் உள்ளதை சொல்ல முடியாது. ஏதோ சித்திரங்கள் எழுதி காட்டியதைக் கொண்டு எவ்வளவு தெரிந்து கொள்ளலாமோ அவ்வளவு தெரிந்து கொண்டேன். என்னிடம் அவளுடைய அன்பு இருக்கட்டும். நம் தந்தையிடம் அவள் எத்தகைய அன்பு வைத்திருக்க வேண்டும் என்பதை நினைத்தால் என் நெஞ்சு உடனே உருகிவிடுகிறது. அக்கா, என்னுடைய பிராயத்தில் அப்பா என்னைப் போல இருப்பாரா? இல்லை தம்பி, இல்லை. உன்னுடைய பிராயத்தில் நம் தந்தை மன்மதனை தோற்கடிக்கும் அழகுடன் விளங்கினார். நம்முடைய சோழகுலம் வீரத்துக்கு பெயர் போனதே தவிர அழகுக்கு பெயர் போனதல்ல. நம் பாட்டனார் அறிஞ்சய தேவர் அழகில் நிகரற்ற வைதும்பராயன் குலத்தில் பிறந்த கல்யாணியை மணந்தார். கல்யாணியை அறிஞ்சயர் மணந்தபோது அவள் பத்தரை மாற்று பசும் பொன்னொத்த மேனியும் பூரண சந்திரனையொத்த முகமும் கொண்ட புவன மோகினியாக விளங்கினாள். தற்சமயம் இத்தனை வயதான பிறகும் கல்யாணி பாட்டி எவ்வளவு அழகாயிருக்கிறாள் என்பதை நீயே பார்த்திருக்கிறாய். அதனால் நமது தந்தையும் அவ்வளவு அழகுடன் இருந்தார். சுந்தர சோழர் என்ற பட்டப்பெயரும் பெற்றார். நாம் நம்முடைய தாயாரை கொண்டு பிறந்திருக்கிறோம். திருக்கோவலூர் மலையமான் வம்சத்தில் பிறந்தவர்கள் அழகை வெறுப்பவர்கள், அழகு வீரத்துக்கு சத்ரு என்று நினைப்பவர்கள்.
1: அழகுக்கும் வீரத்துக்கும் என்ன சம்பந்தம் உண்டோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தமில்லை என்பதை அறிவேன்.
0: இல்லாவிடில், இந்த பெண் வானதி எதற்காக உன்னை தூண் மறைவிலிருந்து கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறாள்? அதோ அந்த படகில் சேந்தன் அமுதன் பூங்குழலியை ஏன் கண்கொட்டாமல் பார்த்து பரவசமடைந்து கொண்டிருக்கிறான்?
1: இளவரசன் புன்னகை புரிந்து, அக்கா, நீ எதிலிருந்தோ எதற்கோ போய்விட்டாய். என் பெரியன்னை என்னிடம் வைத்துள்ள அன்பை குறித்து சொன்னேன். அது போனால் போகட்டும். இவ்வுலகில் ஒருவரைப் போல் இன்னொருவர் தத்ரூபமாக இருப்பதென்பது சாத்தியமாக்கா?
0: ஏன் சாத்தியமில்லை? இரட்டை பிள்ளைகளாயிருந்தால் அது சாத்தியம். அல்லது தாயும் மகளும் ஒரே பிராயத்தில் ஒரே மாதிரி இருப்பது சாத்தியம்தான். இதைத் தவிர பிரம்ம சிருஷ்டியில் ஒருவருக்கொருவர் சம்பந்தமே இல்லாதவர்கள் அபூர்வமாக சில சமயம் ஒரே மாதிரி இருப்பதும் உண்டு.
2: பழுவூர் இளையராணியும் இலங்கையில் நான் பார்த்த நம் பெரியன்னையும் ஒரே மாதிரி இருப்பதாக வந்தியத்தேவர் சொல்வது உண்மையாயிருக்க முடியுமா?
1: நந்தினி சிறு பெண்ணாயிருந்தபோது அப்போதுதான் நான் பார்த்திருக்கிறேன். பழுவூர் இளையராணியான பிறகு நன்றாய் பார்த்ததில்லை.
0: உனக்கு என்ன தோன்றுகிறது? நான் பழுவூர் ராணியை பார்த்திருக்கிறேனே தவிர நம் பெரியம்மாவை பார்த்ததில்லை. ஆனால் வந்தியத்தேவர் கூறியது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். என் தந்தை கூறிய வரலாற்றிலிருந்து அதை தெரிந்து கொண்டேன் தம்பி.
1: தந்தையே கூறினாரா? உன்னிடம்
0: என்ன கூறினார்? எப்போது கூறினார்? சில நாளைக்கு முன்பு நானும் வானதியும் தஞ்சைக்கு போயிருந்தோம். அப்போது தம் இளம் பிராயத்தில் நடந்த சம்பவத்தை கூறினார். இலங்கைக்கு அருகில் உள்ள தீவில் தாம் தனியாக ஒதுக்கப்பட்டதையும் அந்த தீவில் ஒரு வாய் பேச முடியாத பெண் தம்மிடம் காட்டிய அன்பை பற்றியும் கூறினார். பராந்தகர் அனுப்பிய ஆட்கள் தம்மை அந்த தீவில் கண்டுபிடித்து அழைத்து வந்ததை பற்றியும் சொன்னார். தமக்கு இளவரசு பட்டம் சூட்டிய அன்று அரண்மனையின் வாசலில் நின்ற கூட்டத்தில் அவளை பார்த்தாராம். அடுத்த கணம் அவள் மறைந்து விட்டாளாம். அவளை தேடி அழைத்து வர முதன் மந்திரி அனிருத்தரையே அனுப்பினாராம். ஆனால் அந்த பெண் கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து கடலில் குதித்து இறந்து விட்டாள் என்று அனிருத்தர் வந்து சொன்னாராம். இந்த சம்பவம் நம் தந்தையின் உள்ளத்தில் 24 வருஷங்களாக இருந்து அல்லும் பகலும் வேதனை அளித்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தேன். அவள் இறந்து விட்டதாகவே தந்தை நினைத்து கொண்டிருக்கிறார். தம்மால் தமது குற்றத்தால் அவள் மனம் புண்பட்டு உயிரை விட்டுவிட்டதாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார். தம்பி, சோழ சாம்ராஜ்யத்தை பற்றி நம் மனக்கோட்டையெல்லாம் இருக்கட்டும். நீயும் நானுமாக முயன்று நம் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. நீ எப்படியாவது இலங்கையிலிருந்து அந்த மாதரசியை தஞ்சைக்கு அழைத்து வர வேண்டும். தந்தையிடம் அவள் இறந்து விடவில்லை, உயிரோடு இருக்கிறாள் என்பதை நேரில் நிரூபித்து காட்ட வேண்டும். இல்லாவிட்டால் நம் தந்தைக்கு இந்த ஜென்மத்திலும் மனசாந்தி இல்லை, மறுஜென்மத்திலும் அவருக்கு நிம்மதி இருக்க முடியாது.
1: அக்கா, சமீபத்தில் நான் 2-3 தடவை மரணத்தின் வாசல் வரையில் சென்று வந்தேன். அப்போதெல்லாம் என் மனதில் தோன்றிய எண்ணம் என்ன தெரியுமா? பெரியம்மாவை தந்தையிடம் அழைத்துப் போய் விடாமல் செத்துப்போகிறோமே என்ற ஏக்கம்தான். அக்கா, அந்த மாதரசியை நினைத்தாலும் என் உள்ளம் குமுறுகிறது. வாயிருந்தால் மனதிலுள்ள குறைகளையும் வேதனைகளையும் வெளியிட்டுச் சொல்லி ஆறுதல் அடையலாம். காதிருந்தால் பிறர் கூறும் ஆறுதல் மொழிகளை கேட்டு துக்கம் தீரலாம். வாயும் செவியும் இல்லாத ஒருத்தியினுடைய நிலையை எண்ணிப்பார். உள்ளத்தில் குமுறும் அன்பையும் ஆர்வத்தையும் துன்பத்தையும் வேதனையையும்

0: கோபத்தையும் தாபத்தையும் எல்லாவற்றையும் மனத்திற்குள்ளே அடக்கி வைத்திருக்க வேண்டும். அதிலும் நம் பெரியன்னையைப் போல ஆசாபங்கம் அடைந்தவளின் மனோநிலையை பற்றி சொல்ல வேண்டுமா? அவள் பைத்தியக்காரியைப் போல இலங்கை தீவின் காடுகளில் சுற்றித் திரிந்து கொண்டிருப்பதில் வியப்பென்ன? அதையெல்லாம் நினைக்க நினைக்க என் நெஞ்சு வெடித்துவிடும் போலிருக்கிறது. அவளை எப்படியாவது அழைத்து வந்து தந்தையிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகிறது. ஆனால் நம் தந்தை அதை விரும்புவார் என்று நினைக்கிறாயாக்கா? தந்தை விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நம்முடைய கடமை அது தம்பி. இறந்து போனவளின் ஆவி வந்து அவரை துன்புறுத்துவதாக எண்ணி இரவு நேரங்களில் நம் தந்தை அலறுகிறார். இதனாலேயே அவர் உடம்பு குணமடைவதில்லை. இது எப்படி உனக்கு தெரிந்ததுக்கா? இதுவும் தந்தை சொன்னாரா? தந்தையும் சொன்னார், என் தோழி வானதியும் சொன்னாள். வானதி சொன்னாளா? அவளுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அக்கா? நீ அவளிடம் சொன்னாயா என்ன? இல்லை இல்லை, தஞ்சை அரண்மனையில் ஒரு நாள் நிகழ்ந்ததை அவள் வாய்மொழியாகவே சொல்லச் சொல்கிறேன். இருந்தாலும் நீ ரொம்ப பொல்லாதவன் தம்பி. சோழர் குலத்தின் பண்பாட்டையே மறந்து விட்டாய். கொடும்பாளூர் இளவரசியிடம் ஒரு வார்த்தை பேசவும் இல்லை, சௌக்கியமாக இருக்கிறாயா என்று கேட்கக்கூட இல்லையே. மகாவீரரான சிறிய வேளாரின் புதல்விக்கு நீ செய்யும் மரியாதை இதுதானா? அழகாயிருக்கிறது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: தன் பேச்சை கேட்கிறவங்க அதை வச்சு தன்னை குறைவா மதிப்பிட்டிடக்கூடாது, இந்த கவலை எல்லோருக்கும் இருக்குது. நான் சொல்வதை கேட்டுவிட்டு சிரிக்க மாட்டாயே? கவலை தோய்ந்த குரல்ல குந்தவையை கேட்டார் சுந்தர சோழர். உங்களுடைய மனம் எவ்வளவு நொந்திருக்கிறது என்று எனக்கு தெரியாதா? தங்களை பார்த்து நான் சிரிப்பேனா? கண்ணில் நீர் மல்க சொன்னான் மகள். இதுக்கு அப்புறம்தான் தயங்கி தயங்கி தமது வாலிப பருவ அனுபவங்களை பகிர்ந்துகிட்டார் அல்லவா? இருந்தாலும் நடுவில், அருமை மகளே, சாதாரணமாக ஒரு தகப்பன் தன் மகளிடம் சொல்லக்கூடாத விஷயத்தை இன்று உனக்கு சொல்லுகிறேன்னு வேதனைப்பட்டதையும் கேட்டோம். தொண்டைமா நாட்டு முகத்வாரத்தை அடையறதுக்கு முன்னால ஒரு குளக்கரையில் சற்று ஓய்வெடுக்கும்போது கதையில் ஒரு முக்கியமான திருப்பத்தை கண்டோம். சித்த பிரமை கொண்டவள் போல் சுத்திக்கிட்டு இருந்த பேசும் சக்தியற்ற அந்த மூதாட்டி பூங்குழலியின் அத்தை, பொன்னியின் செல்வரின் பெரிய தாயார் என்பது தெரிய வருது. தன் தந்தையின் அந்தரங்கத்தை வேறு யாரிடமும் சொல்ல தாம் விரும்பலைன்னு ஏதாவது நேரிட்டு தன் தந்தையை சந்திக்க முடியாமல் போயிட்டா சக்கரவர்த்தியை எப்படியாவது சந்திச்சு தன் பெரியம்மை உயிரோடு இருக்காங்க என்பதை அவரிடம் சொல்லணும். அவர் இஷ்டப்பட்ட அந்த மூதாட்டியை அவரிடம் அழைத்து போகணும்னு பூங்குழலியை கேட்டுக்கிட்டது நினைவிருக்கும். குளிர் காய்ச்சலிலிருந்து மீண்டு இப்ப நந்தி மண்டபத்தில் தமக்கையுடன் பேசும்போது அந்த மூதாட்டியை பற்றி பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வரார் அருள்மொழிவர்மர். எப்படியாவது அவளை அழைச்சி வந்து தந்தையிடம் சேர்ப்பிக்க விரும்புகிறார். ஆனா தந்தை அது விரும்புவாரான்னு கேட்டதும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய கடமை அது என்கிறா குந்தவை. நல்லது. களத்திரம் என்கிற பதம் மனைவிங்கிற பொருள் உடையது. இந்த பகுதியில் வந்திருக்கிற சொல் சக்களத்தி, சக களத்தி அல்லது சக கிழத்தி. சக்களத்தி ஆயிடுச்சு. சக உடன், கிழத்தி தலைவி மனைவி, ஒன்றாக வாழற மாற்றாள் சக்களத்தி. அதாவது கணவனை பகிர்ந்து கொள்ளும் மற்றொரு மனைவி முதல் மனைவிக்கு சக்களத்தி. சங்ககால புலவர் பரணர் பாடின அகநானூற்று பாடலின் காட்சி இங்க நினைவு கூறத்தக்கது. இளம்பெண் ஒருத்தி என் ஆட்டத்தை கண்டுகளிக்க தலைவன் வந்தான், அதற்கே அவன் மனைவி அவனோடு ஊடினாள், என்னை தூற்றினாள், இனி அவனை கை கொண்டு அவளை அழ வைக்கிறேன் பார்னு சூடு வைத்தாளாம். ஒரு விசித்திரமான சக்களத்தி சண்டை. அடுத்து பத்தரை மாற்று பொன். இத்தொடரை பத்து அரை மாற்றுன்னு பிரித்து பத்து பங்கு பொன் அரை பங்கு செம்பு கொண்ட மாற்று மாத்து தர அளவீட்டு முறைன்னு பொருள் கொள்ளணும். இந்த விகிதத்தில் உருவாக்கப்படும் தங்க நகை உறுதியாக இருக்கும் என்பது கருத்து. சரி, அந்த மூதாட்டிய எப்படியாவது தஞ்சைக்கு அழைத்து வரும்படி முதன்மன்றி திருமலையப்பனுக்கு கட்டளையிட்டிருந்தார். அவரே இப்ப அவனுக்கு வேறு வேலை கொடுத்திருக்காரே.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: திரை இசை கேட்டீர்கள். விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
2: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
1: அதே தான்ப்பா, 60 ரூபா.
3: ஒவ்வொரு
4: கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கிராம நத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரைவான செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுதந்திர தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்த ISI ஆதரவிலான தீவிரவாத அமைப்பின் செயலை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு படையினர் 14 மாநிலங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். தீவிரவாத செயல்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மின்னணு உதிரி பாகங்கள் திட்டத்தின் கீழ் 31 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கான ஆணைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கினார். இதன் மூலம் 7000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான முதலீடுகள் கிடைக்கும் என்றும் 10,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது தேர்வு நடைமுறைகள் குறித்து முழுமையாக தணிக்கை மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் போது தேசிய தேர்வு முகமையின் 50% பணியாளர்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் 10 தலைமை பொறுப்புகளுக்கு புதிய அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்கி அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான முதன்மை கட்டமைப்பாளர்களாக ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதியதாரர்கள் நலனில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கிராமநத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்.
6: வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வழங்கப்படும் அனைத்து சான்றிதழையும் பொதுமக்களுக்கு விரைந்து வழங்கிடும் வகையில் 3 அலுவலர் படி நிலையில் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். பொதுமக்கள் தங்கள் வசிக்கும் இருப்பிட அருகிலேயே தங்களுக்கு

0: சேவைகளை பெறும் வகையில் முதல் கட்டமாக சென்னையில் 1,02,00,000 ரூபாய் செலவில் 12 சிறு வட்ட அலுவலகங்கள் அமைக்கப்படும். விவசாயி மற்றும் நில உரிமையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நிலவரி வசூல் 1436 பசிலி ஆண்டு முதல் அனைத்தும் ரத்து செய்யப்படும். கிராம நத்த காலி பனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்த 20 லட்சத்திற்கு மேலான ஏழை எளிய குடும்பங்களில் பயனடையும் வகையில் வீட்டுமனை பட்டா வழங்கிட சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் அவர்தம் வாழ்வாதாரம் மற்றும் முக்கிய உடைமைகளில் பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் நிகழ் நேர தரவு சேகரிப்பு மையம் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் விசாரணை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் நடைபெறும் குற்றச்செயல்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின்போது மதுபோதையால் ஏற்பட்ட மோதல் காரணமாக இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக குற்றச்செயல்கள் அதிகரித்ததால் கடந்த ஆட்சியை மக்கள் நிராகரித்ததாக அவர் கூறியுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக்கா ஆட்சியிலும் இதே நிலை தொடர்வது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தாவேக்க அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்தது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த செயற்கை பேரிடர் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு வட கடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் புத்தூர் ஏரி கால்வாய் புனரமைக்கும் பணியினை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்த பொருட்களின் விற்பனையகத்தை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் ரயில்வே கோட்டம் சார்பில் அயோத்தியா பட்டணத்தில் ரயில் பெட்டி உணவகம் தொடங்கப்பட்டுள்ளது. வடசென்னை பகுதிக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் பெரம்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர் மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-11 என்ற செட் கணக்கில் அயர்லாந்தின் சோஃபியா நொபிலை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரீசா

0: காளி காயத்ரி கோபிசந்த் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணையும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அசர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சிங்க்ஃபீல்டு கோப்பைக்கான செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞா நந்தா தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் உள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. முன்னதாக 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 462 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல் வீனில் சற்று முன் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பல்ஹத் ஜோஷி இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கிராமரத்த காலிமனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரங்கள்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பட்டம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெளியே அறுவடை பண்ண முடியாம.
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளையில் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களை
7: எனக்கும் சொல்லிக் கொடு, உன்னோட 1,000 எடுத்துட்டு போ. உங்க மொபைலை கொடுங்க, எடுத்துட்டு போ.
8: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
9: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
1: ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. முதல் பாடல் கிரீடம் இந்த படத்திலிருந்து சோனு நிகம், ஸ்வேதா ஆகியோர் குரல்களில்

0: மனம் இனிக்கும் இனிய திரையிசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை ரமேஷ் அவர்கள், வாசிப்பவர் ஷியாமளா.
1: தாவேக அரசின் 100 நாள் சாதனைக்கு பேரவைத் தலைவர் முதலமைச்சருக்கு தெரிவித்த வாழ்த்து. 2வது முறையாக விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த முதலமைச்சரின் அறிவிப்பு. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு அரசு தரப்பில் அளித்த விளக்கம் திருப்திகரமாக இல்லை என்று கூறி திமுக உறுப்பினர்களின் வெளிநடப்பு. மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் வருவாய்த்துறை மானிய கோரிக்கை மீதான உறுப்பினர்களின் விவாதம், அமைச்சர்களின் பதிலுரை ஆகியவை இன்றைய பேரவை நிகழ்ச்சியில் குறிப்பிடத்தக்க சம்பவங்களாகும். பேரவை கூடியதும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசின் 100 நாள் சாதனை குறித்து அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சருக்கு வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்தார். 100 நாட்களில் வலிமையான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் கோப்புகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டுள்ளார் என்றும், மதசார்பற்ற உண்மையான மக்கள் தலைவர் திரு விஜயின் பொற்கால அரசு பொறுப்பேற்று 100 நாட்களை கம்பீரமாக நிறைவு செய்துள்ளது என்றும் கூறினார். தமிழக வரலாற்றில் பொறிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பதை உணர்ந்து செயல்படும் அரசு இது என்றும், பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து மக்களின் பேராதரவுடன் அவர்களின் நாடித்துடிப்பை அறிந்து புதிய சிந்தனையுடன் களமிறங்கி பல்வேறு நலத்திட்டங்களை அரசு செய்துள்ளது என்றும் அவர் பாராட்டினார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி, வீடற்ற மக்களுக்கு புதிய வீடு கட்டித்தரும் திட்டம், தாய்மாமன் தங்க மோதிரம், சீர்திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை செய்து மக்களுக்கான அரசு என்பதை நிரூபித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வலிமையான, சமத்துவமான, ஊழலற்ற அரசு என்பதை நிரூபிக்கும் வகையில் செயல்படுவதாக தாவேக அரசுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். விளம்பர வெளிச்சத்தை தேடாமல் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் கூறிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மேலும் பல சாதனைகளை படைத்து தமிழகத்தை இந்தியாவின் முதல் மாநிலமாக மாற்ற மக்கள் பணியை தொய்வின்றி செய்யும் முதல்வருக்கும் அவரது அமைச்சரவை சகாக்களுக்கும் பேரவை சார்பில் வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் கோவை மற்றும் திருவொற்றியூரில் நிகழ்ந்த மாணவர் படுகொலை சம்பந்தமாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போது அமைச்சர்களுக்கும் அவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது. கோவையில் பொறியியல் கல்லூரி மாணவர் அமுதன் 20 பேர் கொண்ட கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இது கோஷ்டி பூசல் காரணமாக நடந்த கொலை என்று கல்வி அமைச்சர் கூறியிருக்கிறார். ஒரு மாணவனை 20 பேர் சேர்ந்து அடித்தது எப்படி கோஷ்டி மோதலாகும்? இது ஒரு படுகொலை என்பதில் சந்தேகமில்லை என்று திட்டவட்டமாக திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். போதைப்பொருள் பயன்பாடு பற்றி தகவல் தந்த அமுதனின் தகவல்களை குற்றவாளிகளிடமே காவல்துறை பகிர்ந்துள்ளது. அதுதான் அமுதனின் மரணத்திற்கு முக்கிய காரணம். இதனை அமுதனின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். அதனை என்னிடமும் தொலைபேசி மூலம் கூறினார்கள். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து கள்ளக்குறிச்சி நகரத்தில் ஆர்ப்பாட்டத்தை திமுக சார்பில் நடத்தியிருக்கிறோம். கோவையில் மட்டுமல்ல, சென்னை திருவொற்றியூரிலும் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்து தனுஷ் என்ற மாணவரை 30 பேர் கொண்ட கும்பல் அடித்து கொலை செய்துள்ளது. காஞ்சிபுரத்திலும் இதுபோன்ற சம்பவம் நடந்திருக்கிறது. சந்துரு, விக்கி என்ற 2 இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தாயும் மகளும் இரட்டை கொலை செய்யப்பட்டுள்ளனர். அம்பத்தூரில் ஆட்டோவில் வைத்து வைதேகி என்ற இளம்பெண்ணை கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளனர் என்று அவர் பட்டியலிட்டபோது பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை மட்டும் பேசுங்கள் என்று அறிவுறுத்தினார். இதுபோன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்க அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்று திரு உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அப்போது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு, திமுக ஆட்சியில் நடைபெற்ற போதைப்பொருள் சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி, திமுக ஆட்சியில் 2021 ஆண்டிலிருந்து 2026 ஆண்டு வரை போதைப்பொருள் சம்பந்தமான வழக்குகள் 40% அதிகரித்துள்ளது என்றார். உடனே திரு உதயநிதி ஸ்டாலின் குறுக்கிட்டு, சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜிடம் கேட்டால் முழு விவரங்களையும் தருவார் என்றும், திமுக ஆட்சியில் போதைப்பொருள் வழக்குகளில் சிறப்பாக செயல்பட்ட 15 காவலர்களுக்கு பதக்கம் வழங்கியிருக்கிறீர்களே, ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு காமராஜ், திரு எஸ் பி வேலுமணி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து,

காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் பேசினார்கள். தீர்மானத்திற்கு பதிலளித்த பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன், திருவொற்றியூரில் கொலையுண்ட தனுஷின் மூத்த சகோதரருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும், கோவையில் நிகழ்ந்த அமுதன் படுகொலை முன்விரோதம் காரணமாக நடைபெற்றது என்றும், போதைப்பொருள் தொடர்பாக நடைபெற்றது என்று கூறுவது உண்மை அல்ல என்றும் உறுதிபட கூறினார். அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேசியபோது, இறந்தவர்களின் தாயார் பக்கம்தான் முதல்வர் இருப்பார். நேற்றைய தினம் தனுஷ் வீட்டிற்கு சென்று பெற்றோரிடம் நானும் அமைச்சர் திரு ராஜ்மோகனும் பேசினோம். அவர்கள் நான்கு கோரிக்கைகளை வைத்துள்ளனர். போதைப்பொருள் நடமாட்டத்தை அடியோடு தடுக்க வேண்டும் என்பதுதான் அரசின் உறுதியான கொள்கை என்றார். சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் பதிலளித்தபோது, முன்விரோதம் காரணமாக மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான கொலை என்று கூறி திசை திருப்ப வேண்டாம். 3 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். பின்னர் கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர் அளித்த பதிலுரை திருப்திகரமாக இல்லை என்று திமுக கொறடா திரு ஏ வ வேலு கூறியதும், திமுக உறுப்பினர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வெளிநடப்பு செய்துவிட்டு மீண்டும் அவைக்கு திரும்பினர். பிறகு பேரவை விதி 110 கீழ் விவசாயிகளுக்கான 2வது தவணை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டார். நிதி நெருக்கடிக்கு மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் 15 நாட்களில் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க மே 25 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு விவசாய அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து அவர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் 2வது முறையாக கடன் தள்ளுபடி பற்றிய அறிவிப்பை வெளியிடுவதாக கூறினார். நிதி நெருக்கடிக்கு உள்ளான இக்கட்டான சூழ்நிலையும் மீண்டும் 75,000 ரூபாய்க்கான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 1,00,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பயிர்க்கடனில் 75,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். இதனால் அரசுக்கு சுமார் 953 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்றும், 13,00,000 விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கான மானிய கோரிக்கை விவாதத்தை திமுக உறுப்பினர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். தாவேக அரசின் நிதிநிலை அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட வருடத்திற்கு 6 சிலிண்டர் இலவசமாக வழங்குவது, முதியோர் ஓய்வூதிய உயர்வு மற்றும் மகளிர் உரிமைத்தொகை உயர்வு போன்ற வாக்குறுதிகள் இடம்பெறவில்லை என்றும் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் குறை கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன், தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றும், அவற்றை நிறைவேற்றி காட்டுவோம் என்றும், 100 நாட்களில் இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்பது பொருத்தமானதாக இருக்காது என்றும் கூறினார். கடந்த காலத்தில் திமுக அரசு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஆட்சி பொறுப்பேற்ற 28 மாதங்களுக்கு பிறகே மகளிர் உரிமைத்தொகை வழங்கியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். திமுக ஆட்சிக் காலத்தில் 27,00,000 பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்த திமுக உறுப்பினர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனின் கருத்து தவறானது என்று கூறிய அமைச்சர் திரு செங்கோட்டையன், திமுக ஆட்சியில் முறையாக பட்டா வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தார். இதற்கிடையே அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் எழுந்து தெரிவித்த ஒரு கருத்து திமுக உறுப்பினர்களிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதனை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். பின்னர் பேசிய திமுக உறுப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது பேரவையில் பேசிய ஒரு உறுப்பினர் கருணாநிதி என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாகவும், உடனே எம்ஜிஆர் அந்த உறுப்பினரை கண்டித்து மன்னிப்பு கோர வைத்தார் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், சுதந்திர தின விழா அன்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கோட்டையில் கொடியேற்றிய நிகழ்வை சுட்டிக்காட்டி, அத்தகைய உரிமையை பெற்றுத்தந்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்று கூறினார். இந்நிலையில் 110 விதி குறித்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்னதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கருணாநிதி குறித்து அமைச்சர் பேசியது தவறுதான் என்று குறிப்பிட்டு வருத்தம் தெரிவித்தார். இந்த நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், முதலமைச்சர் வரும்போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த திமுக உறுப்பினர் திரு கே என் நேரு, அவர் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்காதது குற்றமில்லை என்று தெரிவித்தார். இதையடுத்து அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன், உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த பிரச்சினையை எழுப்பிய திமுக உறுப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம், பேரவைத் தலைவர் அவைக்கு வரும்போது கட்சி வித்தியாசமின்றி உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று வரவேற்பது மரபாக உள்ளது என்றார். முதலமைச்சர் வரும்போது எழுந்து நின்று வரவேற்க வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்த கருத்து முரணாக இருப்பதாக கூறிய அவர், எதிர்க்கட்சித் தலைவர் அவைக்கு வரும்போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிப்பார்களா என்று கேட்டார். இதுகுறித்து விளக்கம் அளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், கட்சி மாச்சரியங்களை கடந்து அனைவரும் முதலமைச்சர் வரும்போது வணக்கம் தெரிவிப்பது ஒரு பண்பாடு, இது அவரவர் விருப்பம் என்று தெரிவித்தார். விவாதத்தின் போது பேசிய பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி, தமிழகத்தில் கடந்த 2021-22 ஆண்டுகளில் பெய்த கனமழை காரணமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். இது தொடர்பாக

0: 2023 ஆம் ஆண்டு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திருப்புகழ் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டதாகவும் அந்த குழு 600 பக்க அறிக்கையை சமர்ப்பித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த அறிக்கை 41 மாதங்களாகியும் தற்போது வரை ஏன் வெளியிடப்படவில்லை என்று கேட்டார். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு தளவாய் சுந்தரம் தனது மாவட்டத்தில் சித்த மருத்துவமனை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதாகவும் அது இதுவரை அமைக்கப்படவில்லை என்றும் கூறினார். உயர் சிறப்பு மருத்துவக் கல்வியில் 50 விழுக்காடு மாநிலங்களுக்கான ஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதையும் அதில் தமிழகத்தின் நிலைப்பாடு என்ன என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் கேள்வி எழுப்பினார். அமைச்சர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே அனல் பறக்கும் விவாதங்கள் நடைபெற்றாலும் ஆரோக்கியமான வகையில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் அமைந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை ரமேஷ் அவர்கள், வாசித்தவர் ஷியாமளா. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
2: திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆதியூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை தலைமையில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் மற்றும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பதி ஆகியோர் சிறப்பு பார்வையாளர்களாக பங்கேற்றனர். பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் தெரிவித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். முன்னதாக ஆதியூர் ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் தூய்மை பணியில் சிறப்பாக பணியாற்றி வரும் 20 தூய்மை பணியாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் பொன்னாடை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் தமிழரசி, ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குநர் விஜயகுமாரி, அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் நகரப்பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் பயின்று மத்திய அரசின் சான்றிதழ் பெற்று தொழில் முனைவோராக சுயதொழில் செய்து வரும் இளைஞர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன இயக்குநர் கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் பல்வேறு தொழில் பயிற்சி வகுப்புகள் இலவசமாக நடைபெற்று வருகிறது. இப்பயிற்சி வகுப்பில் பயின்ற இளைஞர்களுக்கு மத்திய அரசின் சான்றிதழ் வழங்கப்பட்டு சிறப்பாக செயல்படும் இளைஞர்களுக்கு மத்திய அரசின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், முத்ரா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கடனுதவி வழங்கும் திட்டங்களின் கீழ் தொழில் முனைவோராக கடனுதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டங்களின் கீழ் பயனடைந்து வெற்றிகரமாக சுயதொழில் புரிந்து வரும் தொழில் முனைவோர்களுக்கு இந்நிகழ்ச்சியில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் விற்பனைக்காக அரங்குகள் அமைக்கப்பட்டு சிறப்பாக தொழில் முனைவோராக பணியாற்றி வரும் 50 இளைஞர்களுக்கு ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் பதக்கங்கள் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகு சார்பில் HIV விழிப்புணர்வு தீவிர பிரச்சார இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்ட அளவில் HIV அதிதீவிர விழிப்புணர்வு நடவடிக்கைகளாக வாகனங்களில் விழிப்புணர்வு ஒட்டு வில்லைகளை ஒட்டியும் கிராமிய கலை நிகழ்ச்சிகளையும் மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். மேலும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிராமிய கலைக்குழுக்கள் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நிகழ்ச்சி பயணத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். கடந்த ஆகஸ்ட் 12 முதல் துவங்கிய இந்நிகழ்வு வரும் அக்டோபர் 12 வரை 60 நாட்களுக்கும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் HIV நிலை சக்சம் நிலையில் இருந்து சுரக்ஷித் இலக்கினை அடைய அனைவரும் இந்நாளில் உறுதியேற்போம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் ஞான மீனாட்சி, திட்ட மேலாளர் கவிதா மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் தூயநஞ்ச கல்லூரி வளாகத்தில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்னும் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை அரசு அலுவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் என அனைவரும் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கி பாராட்டினார். மேலும் பள்ளி கல்லூரிகளில் செயல்பட்டு வரும் போதைப் பொருள் தடுப்பு குழுவினர் மற்றும் தன்னார்வலர்களுக்கு சிறப்பான செயல்பாட்டிற்காக 3 இடங்களுக்கான விருதுகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாகர்

0: மாவட்ட வருவாய் அலுவலர் பாலசுப்பிரமணியன் மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழாவினை முன்னிட்டு மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்க பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். இதன்படி திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா, நாகராஜா உள்ளிட்ட 13 பேர் துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு பி எல் சந்தோஷ் கட்சியின் பொதுச் செயலாளராகவும், திரு ஷிவ் பிரகாஷ், திரு சாதன் சிங் இணை பொதுச் செயலாளர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பொருளாளராக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல், ஊடகத்திற்கான ஒருங்கிணைப்பாளராக திரு அனில் பலூனி நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் வெங்கடேசன் தேசிய செயலாளர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலில் அனைத்து மாநிலங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பல்வேறு துறைகளைச் சார்ந்தவர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த பட்டியல் உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு இது அவசியமாகிறது என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். பிரதமரின் சுதந்திர தின உரையில் அறிவிக்கப்பட்ட 7 அம்ச திட்டத்திற்கு வேளாண் துறை முழுமையாக செயல் வடிவம் கொடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வேளாண் துறை மற்றும் ஊரக மேம்பாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி வேளாண் துறை வலுப்படுத்தப்படும் என்றும் உணவு உற்பத்தி அதிகரிக்கப்படும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனே மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 60,000 கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். லவாலேயில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். புனேவிலிருந்து சத்தாரா மற்றும் சோலாப்பூர் இடையேயான நெடுஞ்சாலையை மேம்படுத்துவதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பீகார் மாநில அரசு கனிம வளத்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே கூறியுள்ளார். கனிம வளங்கள் முதலீடு தொடர்பாக பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கனிம வளத்துறையின் ஒப்பந்த புள்ளிகள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விருப்பம் உள்ள தொழில் நிறுவனங்கள் இதில் முதலீடு செய்யும் என்றும் அவர் கூறினார். பீகார் அரசின் ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற நடவடிக்கைகள் தொழில் முதலீடுகளை அதிகரிக்க உதவுவதோடு புதிய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் என்றும் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்தார். வேலை வாய்ப்பின்மை கடந்த மாதம் 5.1% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஊரக பகுதிகளில் வேலை வாய்ப்பின்மை

6.5% உள்ளது என்றும் நகர்ப்புறங்களில் இது 6.7% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் பீகாரில் உள்ள 500 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் இன்று கலந்துரையாடினார். ராஜ்கிரில் உள்ள நாளந்தா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கூட்டுறவுத்துறையின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த பாரத் டாக்ஸி தில்லி, மும்பை, லக்னோ, சண்டிகர், ஜெய்ப்பூர், கான்பூர், புனே ஆகிய நகரங்களிலும் குஜராத்திலும் செயல்பாட்டில் உள்ளதாக மத்திய அரசின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பாரத் டாக்ஸி அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 45,00,000 வாடிக்கையாளர்கள் பாரத் டாக்ஸிக்கான கைபேசி செயலியை பயன்படுத்தி வருவதாகவும் அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை வெளியிட்ட அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுதர்சன் ரெட்டி, இப்பணிகள் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி தொடங்கி கடந்த 10ஆம் தேதி வரை நடைபெற்றதாக கூறினார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் திரு சுதர்சன் ரெட்டி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியை மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவிற்கான வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதித்ததாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். உதம்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்நகர் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த உளவு தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மேற்குவங்கத்தில் 4 மாடி தங்கும் விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. பீர்பூம் மாவட்டத்திற்குட்பட்ட தாராபித்தில் உள்ள இந்த அடுக்குமாடி தங்கும் விடுதியின் முதல் தளத்தில் அதிகாலை 5 மணியளவில் இந்த தீ விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2,00,000 ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மணிப்பூரில் 6 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். கிழக்கு மற்றும் மேற்கு இம்பால் மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களையும் பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். மிசோரம் சட்டப்பேரவையின் 2 நாள் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் பாடலுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஃபிளாரஸ் மாகாணத்தில் இன்று அதிகாலை இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமை கூறியுள்ளது. பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டு வசதி வழங்கும் திட்டத்திற்கான நிதியினை பிற திட்டங்களுக்கு மாற்ற அந்நாட்டு அரசு முடிவு செய்திருப்பது கவலையளிப்பதாக உள்ளது என்று உலக வங்கி கூறியுள்ளது. பலூச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை மேற்கொள்வதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை பிற பணிகளுக்கு மாற்றுவது அந்த மாகாணத்திற்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் உலக வங்கி கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் விக்னேஷ் வெமுலா மற்றும் சரண்யா தேவி இப்பதக்கங்களை கைப்பற்றினர். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபிஉதய் சௌத்ரி, ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 21-16, 21-14 என்ற சிற்கணக்கில் நைஜீரியாவின் ஜோசப் ஆபேல், செகுன் ஒபசாஞ்சோ இடோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்து

0: ஆம்ஸ்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நவீன் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25 10 ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி. உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்: குறைந்த அளவு விதையே தேவைப்படும், அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோனோவீட்டர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோனோவீட்டரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கிறார். உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி, தட்டைப்பயறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது தொலைபேசி எண்கள் 0422-6611-23 0422-6611-43 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. பண்ணையாளர்கள் கவனத்திற்கு: புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழுப்பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேளாண் ஆலோசனைகள்: எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு பணியை மேற்கொள்ளுங்கள். நாற்றங்கால் வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அவற்றை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் 1 ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும்.

வரும் நாட்களில் வேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாத கரும்பிற்கு தோகை உரித்து வட்டம் கட்ட வேண்டும். கரும்பில் குருத்து மாவு பூச்சி மற்றும் போக்க போயிங் நோய் தாக்குதல் கரும்பு பயிரில் அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: பயிர் வளர்ச்சி குன்றி, குருத்து காய்ந்து இலைகள் மஞ்சள் நிறமாகவும் மற்றும் கரும்புகள் வலு குன்றியும் காணப்படும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். ஆகாஷ்வாணி, நேரம் 7:30. இப்போது கேட்போம்.

0: சங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி. யார் அது என் வீட்டு திண்ணையில உட்கார்ந்துருக்கிறது?
1: நம்ம வள்ளி.
2: செல்வி வந்துட்டியா?
1: உனக்காக தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன்.
0: கடை தெருவுக்கு போயிட்டு வரேன். ஆமா, என்ன விஷயமா என்னை தேடிக்கிட்டு இங்க காத்துக்கிட்டு இருக்க? ஏதாச்சும் முக்கியமான செய்தியா?
1: ஆமா செல்வி, எங்க கழனியில ஏரோட்டி, விதைப்பு, தொழு உரம்னு எல்லாமே அங்கக முறையில தானே ஒண்ணுக்கு நாலு பேருக்கிட்ட விசாரிச்சு தானே செஞ்சுக்கிட்டு வரோம்.
0: உங்க கழனிய நானும் பார்த்தேனே, பயிரெல்லாம் நல்ல பச்சை பசேல் வளர்ந்து வருதே.
1: ஆனா இப்ப பூச்சிங்க வர ஆரம்பிக்குது செல்வி. நம்ம மாணிக்க அண்ணல்ல மருந்து அடிமா சரியாயிடும்னு சொன்னாரு.
0: அட, அதுக்கு நீ என்ன சொன்ன பிள்ள?
1: நானும் சரி மச்சானும் சரி, இயற்கை முறையிலேயே பூச்சிகளை விரட்டலாம்னு இருக்கோம். அது விஷயமா தான் உன்னை பார்த்து என்ன செய்யலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு போக வந்தேன்.
0: நல்லதா போச்சு வள்ளி. அங்கக வேளாண்மையில ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகள் இருக்கு. அதெல்லாம் என்ன ஏதுன்னு தெளிவா எடுத்து சொல்றாங்க திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் V.A. விஜயசாந்தி அவங்க. நீ முத இந்த விவரங்களை கேளு.
3: பொதுவாகவே நவீன வேளாண்மை முறைகளை இப்போ நம்ம கையாள்வதன் மூலம் நம்ம எப்படி இருக்கோம்னா, விவசாயத்தில் நம்ம முன்னோடியாக தான் இருக்கிறோம். ஆனால் அதிகமாக, அதாவது பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமான அளவு நம்ம உரத்தையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்துகிறோம். ஸோ அதனால் நம்ம அந்த வேளாண் இடுபொருட்களுக்குண்டான செலவு அதிகமாகிறது. அதே மாதிரி நச்சு தன்மை கொண்ட வேளாண் பொருட்கள் தயார் செய்கிறோம். அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அங்கக வேளாண்மை முறையில் நம்ம மாறினா அதற்கு ஒருங்கிணைந்த முறையில் தான் நம்ம கொண்டு போகணும். அதனால் பூச்சி விரட்டிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதில் கொண்டு வரணும். முதலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா உளவியல் முறைகள் ரொம்ப முக்கியம். உளவியல் முறைகள், அதுக்கப்புறம் இயந்திர தொழில்நுட்பங்கள், உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள், அதுக்கப்புறம் தாவர பூச்சி கொல்லிகள் அல்லது தாவர பூச்சி விரட்டிகள், அப்புறமா அங்கக பூச்சி கொல்லிகள், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறைவிழுங்கிகள், ஒட்டுண்ணிகள், இதெல்லாம் வந்து இந்த லிஸ்டில் வரும். ஸோ ஒன்றுனா நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே, அதாவது உளவியல் முறையிலேருந்தே எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து கோடை உழவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோடை காலத்தில் வந்து நிலத்தை வந்து நம்ம ஆழமாக உழுகிறது மூலமாக இதுக்கு முன்னாடி பயிர் செஞ்ச, அறுவடை செஞ்ச அந்த தண்டுகளில் இருந்து, அந்த இலைகளில் இருந்து முட்டை குவியல்கள், புழுக்கள், கூட்டுப்புழுக்கள் அதெல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ அது உள்ள மண்ணை வந்து மேற்பரப்புக்கு நம்ம புரட்டி போடும் பொழுது இந்த இவையெல்லாம் பறவைகள் மற்றும் இந்த கடும் வெப்பத்தினால என்ன ஆகும்னா இதெல்லாம் வந்து அழிஞ்சிடும். ஸோ இதுலேயே நம்ம வந்து ஒரு 10% வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா களை கட்டுப்பாடு. களை வந்து வரப்பில் மட்டும் இல்லாமல் வயலை சுற்றி இருக்கிற களைகளையும் நம்ம வந்து கட்டுப்பாடில் வைத்துக்கணும். இந்த ஆஃப் சீசனில், அதாவது நம்ம அறுவடை செஞ்சதுக்கப்புறமா அந்த கீழ்த்தண்டுகள்லேருந்து இருக்கிற அந்த கூட்டுப்புழு அதுலேருந்து வர்ற அந்து பூச்சிகள் களை செடிகளில் போய் உட்காந்துக்கும். அடுத்து போகும் நம்ம வந்து பயிரிடும் பொழுது திருப்பி இதை வந்து தாக்கும். அப்போ நம்ம அந்த களைகள் ஆல்டர்னேட் ஹோஸ்ட் அப்படிங்கிற அந்த களைகளை வந்து நம்ம முதல்ல அழித்து சுத்தமாக வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பயிர் சுழற்சி முறை. முக்கியமாக அந்த நெல் சாகுபடி செய்யும் இதில் பார்த்திங்கன்னா மூணு போகமுமே, அதாவது சொர்ணவாரி, சம்பா, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நவரை, மூணுமே வந்து நெல்லே இப்படி போட்டுட்டு வரும்பொழுது அது கண்டினியூஸாக வந்து இந்த தண்டு புழுக்களுக்கு, இலை சுருட்டு புழுக்களுக்கெல்லாம் அது சோர்ஸ் ஆயிரும். அப்போ பயிர் சுழற்சி முறைகளில் நம்ம போகணும். இந்த மாதிரி பயிர் சுழற்சி பண்ணும்போது மண்ணோடைய தரமும் நமக்கு இதாகும், அதே மாதிரி இந்த பூச்சிகளுடைய தாக்குதலும் நம்ம வந்து குறைக்கலாம். அடுத்தது விதைக்கும் பருவம்.

நம்ம வந்து ஒவ்வொரு சீசன்லையும் வந்து எந்த நேரத்தில் நம்ம விதைக்கிறோமோ அங்கே பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பருவத்தை அந்த நாட்களை ஒரு 15 நாட்கள் தள்ளி அப்படி நடும்பொழுது நம்ம வந்து அந்த பூச்சி தாக்குதலிருந்து நம்ம தவிர்க்கலாம். அடுத்து கவர்ச்சி பயிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்ச்சி பயிர்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஊடு பயிராகவும் விடலாம், இல்லைன்னா வரப்பு பயிராகவும் விடலாம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஆமணக்கு செடி எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த மாதிரி வரப்பு பயிர்கள் போடும் பொழுது இந்த அந்துப்பூச்சிகள்லாம் முதல்ல வந்து வரப்பு பயிரில் இலை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த இலைகளில் வந்து முதல்ல வந்து முட்டை குவியலை வைக்கும். அப்போ அதுலேருந்து வர புழுக்கள் வந்து தான் வந்து ஒரு முட்டை குவியலேருந்து ஒரு 200-250 புழுக்கள் அப்படியே போய் தாக்குதல் ஆரம்பிக்கும். அப்போ இந்த வரப்பு பயிர்களை வந்து நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகளோ இல்லை பூச்சி விரட்டிகளோ நம்ம இது பண்ணி அதை நம்ம கட்டுப்படுத்தலாம். இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா முட்டைக்கோசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடுகு செடியோ இல்லை முள்ளங்கி செடியோ வரப்பு செடியாகவோ இல்லைனா ஊடு பயிராகவோ நம்ம போடலாம். வைர முதுகு பூச்சின்னு சொல்லுவோம், அதாவது டைமண்ட் பேக் மாத்துன்னு சொல்லுவோம், அது ரொம்ப தாக்குதல் அதிகமாக இருக்கும் எதுலனா இந்த முட்டைக்கோசில் இதிலலாம். அதனால் இந்த முள்ளங்கியை நம்ம போடலாம் இல்லை கடுகு செடியை நம்ம போடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மஞ்சள் கலரில் பூக்கும் செடிகளான இந்த செவ்வந்தி இதெல்லாம் வந்து நம்ம ஊடு பயிராகவோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வரப்பு பயிராகவோ போடும் பொழுது 100 புழுக்களுடைய தாக்குதல் வந்து கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று வந்து இந்த பச்சை புழு அப்படின்னு சொல்லுவோம், அந்த பச்சை புழு தாக்குதல் வந்து உங்களுக்கு இந்த வரப்பு பயிரே வந்து அதை வந்து எடுத்துக்கிறனால மெயின் கிராப்லேருந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு இதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே உங்களுக்கு வந்து நன்மை செய்யும் பூச்சிகள் அதிகமாக வந்து இந்த செவ்வந்தி பூக்களை வந்து நீங்கள் வரப்பு பயிராக இது போடும்போது இந்த சிலந்திகளோ அப்படி இல்லைனாக்கா பொறிவண்டுகளோ அதிகமாக வந்து உங்களுக்கு நன்மை செய்யும் பூச்சிகளை அது கவர்ந்தெழுக்கும். ஸோ இது ஒரு வகையான முறைன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி காய்கறி பயிர்களில் ஊடு பயிராக வெங்காயத்தை போடுவாங்க, அதுக்கப்புறம் புளிச்சக்கீரையை போடலாம் வரப்பு பயிராக. ஸோ இப்படி பண்ணும்போது இலைப்பேன்கள் இதெல்லாம் வந்து வெங்காயத்தில் அதிகமாக போயிடும், உங்களுக்கு வந்து மெயின் கிராப்பில் வந்து தாக்குதல் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பயிறு வகை செடிகளில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து வண்டுகளை எல்லாம் வந்து திசை திருப்புறதுக்கு வந்து சணப்பு பயிரை சாகுபடி செய்யலாம். அதை வந்து பசுந்தாள் உரமாகவும் போடலாம், இல்லைனா முதல்ல வந்து பசுந்தாளில் விதைச்சு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா 45 நாளில் 40 நாளில் மடக்கி உழுதும் போடலாம். அடுத்து கம்பளி பூச்சி இல்லைன்னா இந்த புரோடீனியா புழு இந்த பச்சை புழு இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆமணக்கு செடி ரொம்ப உகந்ததாக இருக்கும். அது வந்து வரப்புகளில் நம்ம போடலாம், வரப்பு பக்கத்துலேயே இல்லாட்டினாலும் கொஞ்சம் தள்ளி கூட நம்ம வரப்பு செடிகளை ஆமணக்கு செடியாக வளர்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த 100 புழுக்களெல்லாம் இது பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த மஞ்சள் சாமந்தி அது வந்து நீங்கள் வரப்பு பயிராக போட்டிங்கன்னா 100 புழுக்கள் எல்லா இடத்துலையும் தாக்குதல் இருக்காது. ஒரு சில இடங்களில் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த டியூப் ரோஸ்ன்னு சொல்கிற அந்த இடத்துலலாம் நிறைய 100 புழு தாக்குதல் இருக்கும். அப்போ இந்த செவ்வந்தி பூக்களை ஓரங்களில் நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உளவியல் முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இல்லாமல் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு இடத்துலேருந்து குடிபெயர்ந்து பக்கத்து வயல்லேருந்தோ இல்லை வந்து அடுத்த ஊரில் இருந்தோ இந்த அந்துப்பூச்சிகள் பறந்து வந்து தான் வந்து புதுசாக நீங்கள் வந்து சாகுபடி செய்துள்ள பயிரில் வந்து முட்டையை முதல்ல வைக்கும். ஸோ அப்போ வந்து எப்படி உள்ள வருது அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்காணிக்கணும். இந்த கண்காணிக்கிறதுக்கு சில பொறிகள் இருக்கிறது. அந்த பொறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து விளக்கு பொறி. ஸோ இந்த விளக்கு பொறிக்கு பெரிய செலவு பண்ணி நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் பளிச்சுன்னு நல்லா எரியிற நம்ம குண்டு பல்பு அந்த மாதிரி பல்புகளை வச்சு நம்ம வரப்புகள்லேயே வந்து நீங்கள் மோட்டார் பக்கத்தில் அந்த விளக்கு பொறிகளை நீங்கள் வைக்கலாம். விளக்கு பொறிக்கும் இந்த கீழே தரையில் ஒரு பேசினில் தண்ணீரில் எண்ணெய் கலந்து நீங்கள் வைக்கும் பொழுது எந்த வகையான அந்துப்பூச்சிகள் வந்து முட்டை வைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சிடலாம். அப்போ அது உள்ளே வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது நீங்கள் பூச்சி விரட்டி மருந்துகளை தெளித்து இது பண்ணிக்கலாம். இது ஒரு வகையான உங்களுக்கு ஒரு பொறி ஆகும். இன்னொரு பொறி என்ன அப்படின்னா முக்கியமாக இந்த இனக்கவர்ச்சி பொறிகள் இப்போ மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது. அந்த மாதிரி இனக்கவர்ச்சி பொறிகளில் 1 ஏக்கருக்கு 5 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வைக்கலாம். இது எந்தெந்த மாதிரி பயிர்களுக்குன்னா நெல்லுக்கு குருத்து பூச்சி, அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்ப்புழு, அதே மாதிரி வெண்டைக்கு காய்ப்புழு, தென்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காண்டாமிருகத்துக்கும் சிகப்பு கூன்மண்ட்டுக்கும் இந்த மாதிரி இதுக்கு உண்டான இனக்கவர்ச்சி பொறிகள்லாம் இருக்குது. ஸோ அந்த வண்டுகள் வந்து விழுகிறத நம்ம அதை கண்ட்ரோலுக்கும் வச்சுக்கலாம், இல்லை கண்காணிப்பதற்காக கூட இந்த பொறிகளை நம்ம உபயோகப்படுத்தலாம். இது ஒரு வகையான பொறி. இன்னொன்று எல்லா பயிர்களிலுமே முக்கியமாக வந்து காய்கறி பயிர்களில் அதே மாதிரி பந்தல் காய்கறிகளில் வைரஸ் நோய் தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வைரஸ் நோய் தாக்குதல்லாம் எதிர் மூலியமாக வருது அப்படின்னா இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து இந்த நோய் கிருமியை பரப்பும். அப்போது இந்த சாறு உறிஞ்சும் பூச்சி புழுக்களை விட இதோடய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 100 மடங்கு அதிகமாக இருக்கும். இது எல்லாமே வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளான இலைப்பேன் அதே மாதிரி வெள்ளை ஈ சில இதில் வந்து அசுவினி பூச்சிகள் இதுனால தான் வந்து தாக்குதல் அதிகமாக இருக்கும். அப்போ இதுக்கு வந்து விவசாயிகள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அதே மாதிரி மல்லிகையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மொட்டில் வர ஒரு ஈ மொட்டு ஈன்னு சொல்லுவோம், இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து சார் உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு மருந்துகளை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு முறைகள் விவசாயிகள் பயன்படுத்துறதுனால அது கட்டுப்படுத்த முடியாது. திரும்ப திரும்ப அதனுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு தான் வருமே தவிர அதை குறைக்க முடியாது. இதுக்கு ஒரு நல்ல

சிறந்த பொறி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறியை வந்து ஏக்கருக்கு ஒரு 12 வீதம் நீங்கள் வச்சிட்டிங்கனாக்கா சிறிய லேசாக காத்தடிக்கும் போது கூட இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகள் எல்லாமே அதில் போய் ஒட்டிக்கும். அப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை அடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் மல்லிக்கோ கத்திரிக்கோ நீங்கள் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிக்கலாம், இல்லை பூச்சி விரட்டிகளை நம்ம அடிக்கலாம். இதே இலைப்பேன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊதா நிற ஒட்டும் பொறியை நீங்கள் வைக்கலாம். பந்தல் காய்கறிகளுக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கக முறையில் மெயினாக இந்த பண்ணை கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு தடவை அறுவடை பண்ணிட்டோம்னா அந்த பயிருடைய தாள்களில் தான் அந்த பூச்சிகள் அதுக்கப்புறமா அந்த பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் தாக்கப்பட்ட இலைகள் இருக்கும். அந்த இலைகளை நம்ம அங்கேயே நம்ம அந்த பண்ணை கழிவுகளை போடும் பொழுது அதிலிருந்து அடுத்து வர பயிருக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு பரவுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த எஞ்சிய பண்ணை கழிவுகள்லாம் நம்ம இந்த நிலத்திலேயே இல்லாமல் அதை வரப்புலையும் நிலத்தையும் நம்ம சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த பயிருக்கு போகணும். ஸோ இது ஒரு உளவியல் முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கு எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர் ரகங்கள் அது எந்த பயிராக இருக்கலாம். இப்போ நெல்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்டு துளைப்பானுக்கும் இலை சுருட்டு புழுக்கு இதுக்கெல்லாம் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து நிறைய வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ரகங்களை நம்ம தேர்வு செய்து நம்ம சாகுபடி செய்யலாம். விதையும் பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி விதைகளில் நிறைய இந்த வைரஸ் நோய் பரவக்கூடாது, விதையின் மூலியமாகவும் பரவும். அதனால் நல்ல தரமான விதைகளை நம்ம எடுத்து விதை நிறுத்தி செய்து நம்ம அதை நட்டு அதுக்கப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா பூச்சிக்கு நோய்க்குண்டான எதிர்ப்பு திறன் அதில் வந்துடும். நல்ல விதை தேர்வு நீங்கள் செய்தீங்கன்னா. ஸோ இதை நட்டு உங்களுக்கு இது பண்ணும் பொழுது பெரிய பெரிய புழுக்கள்லாம் வரும் நிலக்கடலையில், கத்திரி இதுலலாம் ரொடீனியா புழுக்கள்லாம் வரும். ஸோ இந்த புழுக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் வரும் பொழுது சின்ன சின்ன பறவைகள் வந்து அதை கொத்தி சாப்பிடுவதற்கு ஏதுவாக வயல்களில் நீங்கள் பறவை சட்டம் வைக்கலாம். இப்போ ஒரு புழுவை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே அது அந்து பூச்சியாக மாறும் பொழுது அந்த ஒரு பெண் அந்து பூச்சி உங்களுக்கு 200-300 முட்டைகள் போடும். அதனால் இந்த மாதிரி முறைகளை நம்ம ஒருங்கிணைந்து நம்ம அதை பின்பற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையிலேயே நன்மை செய்யும் பூச்சிகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். சிலந்திகளுடைய எண்ணிக்கை பொறிவண்டுகள்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் கும்புடு பூச்சி, அதுக்கப்புறம் முட்டை ஒட்டுண்ணிகள், அதாவது குளவி வகையை சேர்ந்தது சின்ன சின்ன ஈக்கள் மாதிரி இருக்கும் அந்த முட்டை ஒட்டுண்ணிகள். இந்த மாதிரியான ஒரு இயற்கையாகவே இருக்கிற நன்மை செய்யும் பூச்சிகளுடைய எண்ணிக்கை இப்போ ரசாயன முறையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுல ரொம்பவே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இல்லை அறவே இருப்பது இல்லை. அப்போது இந்த மாதிரி அங்கக முறையில் நம்ம வந்து பின்பற்றி வந்தோம்னா இயற்கையாகவே இந்த நன்மை செய்யும் பூச்சிகளுடைய எண்ணிக்கை உங்களுக்கு அதிகரிக்கலாம். அப்போ அதிகரிக்கும் பொழுது இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள், புழுக்கள் இதையெல்லாம் இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் சாப்பிடும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த புகையான் பூச்சின்னு சொல்லுவோம் நெல்லில், அப்போது அங்கக முறையில் வந்து பரிந்துரைக்கப்பட்ட அந்த உளவியல் முறைகள்லாம் நம்ம செய்யும் பொழுது ஒரு குத்துக்கு ஒரு சிலந்தி இருந்தாலே போதுமானது, அந்த சிலந்தி உங்களுக்கு இந்த புகையான் பூச்சிகளை எல்லாத்தையுமே விழுங்கி சாப்பிட்றோம். பொறிவண்டுகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பயிறு வகைகளில், அதுக்கப்புறம் இந்த காராமணி காய்கறி பயிர்களில், இந்த அஸ்வினி பூச்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா இலை நுனிகளில் அப்படியே ஆயிரக்கணக்கான பூச்சிகள் வந்து உட்காரும். அப்போது இந்த பொறிவண்டுகள் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த பொறிவண்டுகள் அந்த அஸ்வினி பூச்சிகளை எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ இது வந்து இயற்கையாகவே அதுவே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி தான் கும்புடு பூச்சிகள், முட்டை ஒட்டுண்ணிகள் இயற்கையாகவே இருக்குது. அந்த இயற்கையாகவே இருக்கிறதை நம்ம வந்து அதோடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒட்டுண்ணிகள் சில பயிரில் தாக்கிற சில பூச்சிகளுக்கு ஒட்டுண்ணிகள் வந்து மார்க்கெட்டில் விற்குது, அதையும் வாங்கியும் நம்ம வெளியிடலாம். ஆனால் அதை பண்ணிட்டு உடனே திருப்பி நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம அடிக்கக்கூடாது. அப்போ வயலில் அது இருக்காது, அது திரும்பி வந்து அது இறந்து போயிடும், திருப்பி நீங்கள் ரிலீஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்ஸ் வந்துடுச்சு நீங்கள் வந்து பொருளாதார சேத நிலையை தாண்டி தாக்குதல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சு இது பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பூச்சி விரட்டிகள் அதாவது தாவர பூச்சிக்கொல்லிகளை நம்ம பயன்படுத்தலாம். இது ரொம்ப முக்கியமாக எல்லா விவசாயிகளும் இதை பயன்படுத்த இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பொதுவாக இந்த இயற்கையில் பண்ணுறவங்க அங்கக முறையில் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து அந்த ஆதி காலத்தில் பண்ணுற முறைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது சரியான முறையில் எந்த நேரத்தில் அதை வந்து இது பண்ணி செய்யணும் அப்படிங்கிற முறைகளை தெரிஞ்சுட்டு இந்த தாவர பூச்சிக்கொல்லிகளை பண்ணலாம். இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்காது, நம்ம வயல்லையே சுற்றுப்புற சூழலில் இருக்கிற சில தாவரங்களை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து அதுலேருந்து எப்படி நம்ம தயார் பண்ணி பண்ணலாம். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வேம்பு, வேம்பு வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறையாவே இருக்குது. கோடை காலத்தில் உங்களுக்கு அந்த வேம்பு பூ எடுத்து பழம் வைக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம அந்த கொட்டைகளும் வந்து என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து அதை சேமித்து வருடம் முழுதும் அதை வச்சுக்கலாம். ஸோ இந்த வேம்பு, அடுத்தது நொச்சி, தும்பை, அரளி, எருக்கு இந்த மாதிரியான இலைகளை எடுத்து நம்ம வந்து

0: பூச்சிக்கொல்லி மருந்தாகவோ இல்லை பூச்சி விரட்டிகளாகவோ நம்ம தயார் செய்யலாம். ஸோ இந்த பூச்சி விரட்டிகளில் முக்கியமாக வந்து முதல் முதல்ல பார்த்திங்கன்னா புகையிலை கஷாயம், அதாவது இந்த புழுக்களுக்கு, இந்த பருத்தியிலையும் சரி அதே மாதிரி இந்த காய்கறியில் காய்கறி புழுக்களுக்கும் இந்த புகையிலை கஷாயம் வந்து கண்ட்ரோல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கண்டறியப்பட்டுள்ளது. இந்த புகையிலை செடியை பார்த்திங்கன்னா காட்டு புகையிலை கிடைச்சா ரொம்ப நல்லது. இது ஒரு 2 கிலோ எடுத்துட்டு நல்லா இடித்து அதை 15-20 லிட்டர் தண்ணியில் நல்லா ஒரு 2-3 மணி நேரம் நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஒரே ஒரு கொதி வர வரை பண்ணிவிட்டு 80 லிட்டர் தண்ணீரில் நல்லா கலந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாட்கள் 1 வாரம் வரைக்கும் கூட நம்ம அதை ஊற வச்சு நம்ம வந்து அதை ஸ்ப்ரே பண்ணோன்னா இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகளும் சரி இந்த காய்ப்புழுக்களுக்கும் சரி நல்ல ஒரு கட்டுப்பாடு நமக்கு தெரியும். இதில் முக்கியமாக நம்ம 2 வகையை சொல்லலாம், வேப்பம் கொட்டைச்சாறு இல்லாட்டி வேப்ப எண்ணெய். வேப்ப எண்ணெய் வந்து வேப்ப எண்ணெய் எந்த இடத்துல ஆட்டி எடுக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது, கடைகளில் வாங்கிறத விட. இல்லைனா அடுத்து வேப்பங்கொட்டை சாறு. இந்த வேப்பங்கொட்டை சாறு வந்து எப்போ நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா இப்போ எப்பயுமே 1 ஏக்கருக்கு 5 கிலோ தேவைப்படும் அப்படிங்கிறது தான் கணக்கு. இந்த 5 கிலோ வேப்பங்கொட்டையை முதல் நாளே நல்லா இடித்து நல்லா ஆட்டு உரலோ இதில் இடித்து நீங்கள் வந்து அதில் ஒரு பக்கெட்டில் போட்டு அடுத்த நாள் வந்து அந்த 100 லிட்டர் தண்ணீரை அதை மேக்கப் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு காடா துணியில் நல்லா வடிகட்டி அதை நீங்கள் அடுத்த நாளே இது உபயோகப்படுத்தலாம், இல்லாட்டி 4 நாட்கள் வரைக்கும் வச்சும் நம்ம அதை உபயோகப்படுத்தலாம். இது தாவர பூச்சி விரட்டியில் ரொம்ப முக்கியமானது. இது வந்து 1 வருடத்திற்கு நீங்கள் இந்த வேப்பம் கொட்டைகளை நீங்களே வந்து உங்களுடைய 1 மரம் இருந்தால் போதும் அதுலேருந்து எடுத்து நீங்கள் சேமித்து வச்சுக்கலாம். அப்போ உங்களுடைய செலவும் கம்மியாகும், உங்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துக்கு போடுற செலவையும் நீங்கள் அதை கம்மிப்படுத்தலாம். வேப்ப எண்ணெய்னா 3%, வேப்ப எண்ணெய் வந்து 3%னா 1 லிட்டருக்கு வந்து 30 மில்லி. அது கூட வந்து நீங்கள் வந்து சோப்பு சொல்யூஷனோ இல்லைனா சோப்பு பவுடரோ நீங்கள் கலந்து நீங்கள் அதை அடிக்கலாம். வேப்ப எண்ணெயை நீங்கள் அடிக்கலாம், எண்ணெயும் தண்ணீரும் கலக்காதனால நீங்கள் அதை சேர்த்து இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா காதி சோப்பு வாங்கி அந்த பவுடரை நீங்கள் கலந்து நீங்கள் வேப்ப எண்ணெய் அடிக்கலாம். இது சார் உறிஞ்சும் பூச்சிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பூச்சி விரட்டி ஆகும். இது இல்லாமல் ஆவாரம்பூ, புங்கம்பூ, வேப்பிலை இந்த 3 இலைகளையுமே நீங்கள் அரைச்சி நீங்கள் 1 கொதிநிலை வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் 100 லிட்டர் தண்ணீரில் கரைச்சி நீங்கள் அதுவும் அடிக்கலாம். அடுத்தது நொச்சி, அப்புறமா சோத்துக்கத்தாலை, பீனாரி இலை கரைசல், இதுவும் அதே மாதிரி நீங்கள் இந்த 3 இலைகளையும் இது பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற இலைகளை விட சீத்தாப்பழ இலைன்னு ஒன்று இருக்குது. இந்த சீத்தாப்பழ இலை அதே மாதிரி சீத்தாப்பழ கொட்டை அதில் இருக்கிற இது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே வந்து பூச்சி விரட்டிகளில் ரொம்ப முக்கியமானது. இது நிறைய வந்து பயோ ப்ராடக்ட்ஸில் இதை கலந்து தான் இது பண்ணுறாங்க. நீங்கள் சீத்தாப்பழம் இருந்ததுன்னா அதையுமே வந்து நீங்கள் சீத்தாப்பழ இலையுமே எடுத்து நீங்கள் அதையுமே இந்த வடிசாறு மாதிரி நம்ம எடுத்து நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இயற்கை முறையில் ஒருங்கிணைந்த முறையில் உங்களுடைய வயலில் எந்தெந்த மாதிரி செடிகள் இருக்குது அதை முதல்ல தெரிஞ்சுட்டு உங்கள் பயிரில் எந்த நேரத்தில் வந்து இந்த பூச்சி வந்து தாக்குதல் வந்து இறங்குது அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டு பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது இல்லை அந்த நிலை வரும் பொழுது இந்த மாதிரியான பூச்சிக்கொல்லி அல்லது பூச்சி விரட்டிகள், தாவர சாறுகள் இதை பயன்படுத்தி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆக உங்களுக்கு இதுக்குண்டான செலவும் கம்மியாகும், ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் வாங்குவது செலவும் கம்மியாகும், அப்போ வருமானம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்.
1: என்ன பிள்ள, அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் V.A. விஜயசாந்தி அவங்க எம்புட்டு அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல.
2: இவங்க சொன்ன அத்தனை வழிமுறைகளும் ரொம்ப சுலபமா இருக்கிறதோட எளிமையா கிடைக்கிற பொருட்களை வச்சே செய்யக்கூடியதாகவும் இருக்கு. எங்க கழனியில பூச்சிகளை இவங்க சொன்ன முறையிலேயே கட்டுப்படுத்திடலான்னு தைரியம் வந்துருச்சு.
1: இயற்கை முறையில பூச்சிகளை கட்டுப்படுத்துறது ஆரோக்கியமான பயிர் கிடைக்க உதவுது, அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் உறுதி செய்யுது.
2: சரியா சொன்ன, இது அவசியம் மாணிக்க அண்ணனுக்கும் சொல்லி புரிய வைக்கணும்.
1: தேவையான விஷயங்க கிடைச்சிருச்சா?
2: தேவைக்கு அதிகமாவே விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் வாரேன்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: பசுந்தீவனம் பதப்படுத்துதல் மற்றும் சேமிப்பு. தீவன பயிர்கள் தமிழக உழவர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. தீவன பயிர்கள் கால்நடைகளுக்கு மட்டும் உணவாகாமல் நகர்ப்புற மனிதர்களின் நல்வாழ்விற்கும் அதிக பலன்களை அளிக்கின்றன. பயறு வகை தீவன பயிர்கள் இயற்கையாக வளிமண்டலத்தில் உள்ள தழைச்சத்தை கிரகித்து வேகமாக மண் வளத்தை பெருக்குகின்றன. பசுந்தீவன பயிர்கள் பால் உற்பத்தியின் முதுகெலும்பு என்றே கூறலாம். நம் நாட்டின் மொத்த பால் உற்பத்தியில் தமிழ்நாடு 8 இடத்தை வகிக்கிறது. எனினும் தீவன பயிரின் தேவையில் சுமார் 42.6% குறைபாடு உள்ளது. நம் நாட்டில் ஆண்டு முழுவதும் உள்ள தீவன உற்பத்தியை கணக்கிடும்போது பற்றாக்குறை இருந்தாலும் மழைக்காலங்களில் தேவைக்கு அதிகமாக பசுந்தீவனங்கள் கிடைக்கின்றன. இவற்றை வீணாக்காமல் சேமித்து பற்றாக்குறை காலங்களில் பயன்படுத்துவது சிறந்ததாகும். பசுந்தீவனத்தை பதப்படுத்துதல் இரு வகையாக கூறலாம். ஊறுகாய்ப்புல் அல்லது பதப்படுத்தப்பட்ட பசுந்தீவனம் மற்றும் உலர் தீவனம். தரமான ஊறுகாய்ப்புல்லின் குணங்கள் என்னென்ன? புல்லின் பசுமை அதிகம் மாறாமல் மர வண்ணத்தில் இருக்கும். நல்ல ஈர்க்கக்கூடிய மணம் வீசும். கார அமில நிலை சுமார் 4 இருக்கும். அதிக அளவு லாக்டிக் அமிலமும் குறைந்த அளவு பியூட்ரிக் அமிலமும் இருக்கும். ஊறுகாய்ப்புல் தயாரிக்கும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம். ஊறுகாய்ப்புல் என்பது குழி வெட்டி அதில் தீவன பயிர்களை போட்டு காற்று புகாமல் மூடி பதப்படுத்தும் பசுந்தீவன முறையாகும். தீவன பயிர்களை பூக்கும் பருவத்தில் அறுவடை செய்வது அவசியமாகும். சோளம், மக்காச்சோளம், கம்பு, கோஃபோர், நீர்ப்புல், கினியாப்புல் ஆகியவை ஊறுகாய்ப்புல் தயாரிப்பதற்கு உகந்த தீவன பயிர்களாகும். பசுந்தீவனத்தை பதப்படுத்தி சேமிக்கும் செய்முறையினை தெரிந்து கொள்ளலாம். தக்க பருவத்தில் அதாவது ஈரப்பதம் 70-75% இருக்கும்போது அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்த பின் வயலிலேயே 3-4 மணி நேரம் உலரவிட வேண்டும். உலர்ந்த தீவனத்தை 4-5 சென்டிமீட்டர் நீளமுள்ள துண்டுகளாக வெட்ட வேண்டும். ஊறுகாய்ப்புல் தயாரிப்பிற்கு என்று தயாரிக்கப்பட்ட சிமெண்ட் தொட்டியில் அல்லது மரத்தினால் ஆன பெட்டியில் வெட்டிய தீவனத்தை அடுக்கடுக்காக நிரப்ப வேண்டும். 15 சென்டிமீட்டர் உயரத்திற்கு வெட்டிய தீவனத்தை நிரப்பி அதன் மீது கரும்பு சர்க்கரை பாகு 3-4 கிலோ, யூரியா 1/2 கிலோ, உப்பு 1/2 கிலோ என்ற அளவில் தூவ வேண்டும். பின்பு நிரப்பிய தீவன பயிர்களுக்கு இடையே உள்ள காற்று முழுவதையும் நன்கு அழுத்தி வெளியேற்ற வேண்டும். அதேபோல மற்ற அடுக்குகளையும் தயாரிக்க வேண்டும். ஒவ்வொரு அடுக்கையும் மிதித்து காற்றை வெளியேற்றுவது அவசியமாகும். தொட்டி நிரம்பியவுடன் பாலித்தீன் பேப்பரை விரித்து அதன் மேல் மண்ணை கொட்டி காற்று புகாமல் பூச வேண்டும். தொட்டியில் மழைநீர் புகாமல் இருக்க கூரை அமைத்தல் அவசியம். பூசிய மண்ணில் அவ்வப்போது விரிசல் ஏற்பட்டு காற்று உள்ளே புகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். 3 மாதத்திற்கு பிறகு தொட்டியை திறந்து ஊறுகாய்ப்புல்லை பயன்படுத்தலாம்.

ஊட்டமேற்றிய மற்றும் பதப்படுத்திய கரும்பு தோகை தீவனம். இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கரும்பு ஓராண்டு கால பயிராகும். கார்த்திகை, மார்கழி, தை மாதங்களில் கரும்பு வெட்டப்படும். அப்போது ஏராளமான கரும்பு தோகை கிடைக்கும். ஒரு டன் கரும்புக்கு தோராயமாக 150 கிலோ தோகை கிடைக்கும். இத்தோகையை பயன்படுத்தி தீவனமாக மாற்றுவதன் மூலம் ஆண்டு முழுவதும் பயன்படுத்த முடியும். 1000 கிலோ கரும்பு தோகைக்கு தேவைப்படும் பொருட்கள்: கரும்பு கழிவுப்பாக அல்லது வெல்லம் 20 கிலோ, சமையல் உப்பு 10 கிலோ, யூரியா

கழிவு பாகு கரைசலை தெளிக்க வேண்டும். ஒவ்வொரு அரை அடிக்கும் இக்கரைசலை தெளிக்க வேண்டும். 1000 கிலோ தோகைக்கு தேவையான 10 கிலோ யூரியாவை 20 லிட்டர் தண்ணீரில் கரைத்து 20 கிலோ கரும்பு கழிவு பாகுடன் சேர்த்து குழியின் உயரத்திற்கு ஏற்ப அதிலிருந்து ஒரு பகுதியை தெளிக்க பயன்படுத்த வேண்டும். உப்பையும் அதுபோலவே சீராக தூவ வேண்டும். இறுதியாக குழியின் விளிம்பு வரை நிரம்பிய பின் கூம்பு வடிவமாக அமைத்து நன்கு அழுத்தி பாலித்தீன் விரிப்புகளை கொண்டு காற்று மற்றும் மழைநீர் புகாமல் மூடிவிட வேண்டும். பாலித்தீன் விரிப்பு மீது தேவையான அளவு மண் கொட்டி நன்றாக பூசி மொழுகிவிட வேண்டும். தீவனம் நிரப்பி மூடப்பட்ட குழியை குறைந்தது 1 மாத காலத்திற்கு மூடிய நிலையிலேயே விட்டுவிட வேண்டும். காற்றும் மழைநீரும் புகாமல் பாதுகாக்கப்படும் நிலையில் இத்தீவனத்தை சில காலங்கள் வரை சேமிக்க முடியும். குழியை திறக்கும்போது முதலில் மேல் பகுதியில் உள்ள மண்ணை நீக்க வேண்டும். பின்பு பாலித்தீன் உறையை சிறிதே அகற்றி தேவையான தீவனத்தை எடுத்த பிறகு மீண்டும் நன்கு மூடிவிட வேண்டும். குழியை திறக்க ஆரம்பித்துவிட்டால் தொடர்ச்சியாக எடுத்து பயன்படுத்துவது நல்லது. ஊட்டமேற்றிய மற்றும் பதப்படுத்திய கரும்பு தோகையின் நன்மைகள்: வறட்சி காலங்களில் தீவனமாக பயன்படுத்தலாம், சுவை ஏற்றப்பட்ட தோகையை கால்நடைகள் விரும்பி உண்ணும், கால்நடை உட்கொள்ளும் திறன் அதிகரிக்கும், எரிசக்தி மற்றும் புரதத்தின் அளவு அதிகரிக்கிறது, கரும்பு தோகையில் 1.05% செரிமான புரதமும் 15.66% மொத்த செரிமான சத்துக்களும் இருக்கும். பதப்படுத்தப்பட்ட கரும்பு தோகையில் இவை முறையே 3.49 மற்றும் 22.78% அதிகரிக்கும். உலர் தீவனம்: தீவன பயிர்கள் முழுமையாக முதிர்ச்சி அடைவதற்கு முன்பு, அதாவது 50% பூக்கள் வந்தவுடன் அறுவடை செய்து உலர வைத்து சேமிக்க வேண்டும். தீவன பயிர்கள் வைக்கோல், சோளக்கட்டை போன்று மஞ்சள் நிறத்தில் இல்லாமல் பச்சை நிறத்தில் இருத்தல் அவசியம். இதனுடைய ஈரத்தன்மை 15% தான் இருக்க வேண்டும். இனி செயல்முறையை தெரிந்து கொள்ளலாம். உலர் தீவனத்தை சூரிய ஒளி இருக்கும் நாட்களில் தயாரிக்க வேண்டும். முதல் நாள் பனித்துளிகள் உலர்ந்தவுடன் மதியம் 1 மணி வரை அறுவடை செய்து வயலிலேயே உலர்த்த வேண்டும். பின்பு மாலை 4 மணிக்கு தீவன பயிரை திருப்பிவிட வேண்டும். 2வது நாள் மீண்டும் 2 முறை வயலிலேயே திருப்பிவிட வேண்டும். 3வது நாள் மீண்டும் திருப்பிவிட்டு உலர வைத்து சேமித்துக் கொள்ளலாம். அதாவது ஈரப்பதம் 15% குறைவாக இருக்க வேண்டும். பயறு வகை தீவன பயிர்களில் இருந்து உலர் தீவனம் தயாரிக்கும் போது இலைகள் உதிர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே கவனமாக பயிர்களை கையாள வேண்டும். மழைக்காலங்களில் வேலி அல்லது ஏற்ற குச்சி அடுக்குகளில் உலர வைக்கலாம். உலர் தீவனம் தயாரிக்கும் போது இலைகள் உதிர்வதை தடுக்க படிப்படியாக உலர வைப்பதன் மூலம் 20% வரை புரதச்சத்து குறைவதை தடுக்கலாம். எனவே விவசாயிகள் பசுந்தீவன பதப்படுத்துதல் மற்றும் சேமித்தல் முறையை கையாண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: தெரிவித்துள்ள அவர், சுதந்திர தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்த ISI ஆதரவிலான தீவிரவாத அமைப்பின் செயலை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தொடர்பாக பாதுகாப்பு படையினர் 14 மாநிலங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். தீவிரவாத செயல்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின்போது ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அமித் ஷா கூறியுள்ளார். மின்னணு உதிரி பாகங்கள் திட்டத்தின் கீழ் 31 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கான ஆணைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கினார். இதன் மூலம் 7000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான முதலீடுகள் கிடைக்கும் என்றும் 10000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது தேர்வு நடைமுறைகள் குறித்து முழுமையாக தணிக்கை மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின்போது தேசிய தேர்வு முகமையின் 50% பணியாளர்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் 10 தலைமை பொறுப்புகளுக்கு புதியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்கி அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான முதன்மை கட்டமைப்பாளர்களாக ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதியதாரர்கள் நலனில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. வழக்கின் விசாரணை வரும் 24 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் நடைபெறும் குற்றச் செயல்களை தடுக்க தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது மதுபோதையால் ஏற்பட்ட மோதல் காரணமாக இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக குற்றச் செயல்கள் அதிகரித்ததால் கடந்த ஆட்சியை மக்கள் நிராகரித்ததாக அவர் கூறியுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக ஆட்சியிலும் இதே நிலை தொடர்வது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்தது அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த செயற்கை பேரிடர் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-19 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஷி யு கியூவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் PV சிந்துவும் மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணையும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபி உதய் சௌத்ரி, ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. அசர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சிங்ஃபில் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து 2வது இடத்தில் உள்ளார். இலங்கைக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில் உதயகீதம் திரைப்படத்தில் இருந்து முதல் பாடல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை

ஆகாஷ்வாணி. நேயர்கள் கேட்கவிருப்பது மாண்புமிகு இந்திய

0: இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு.
1: தஞ்சாவூர் சாஸ்திரா கல்வி நிறுவனம் பொறியியல் கல்லூரியாக ஆரம்பிக்கப்பட்டு 40 ஆண்டுகள் நிறைவு செய்திருப்பதையும், நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற்று 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதையும் கொண்டாடும் விதமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தார். நிகழ்வில் தமிழ்நாடு கேரளா மாநிலங்களின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் அவர்களும், மாநிலங்களவை உறுப்பினர் எஸ் கல்யாண சுந்தரம் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் எஸ் வைத்திய சுப்பிரமணியன் அவர்கள் பல்கலைக்கழகத்தின் சிறப்புகளை எடுத்துரைத்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் உயரிய அறிவுறுத்தலின் பேரில் தமது நிறுவனத்தில் பல்வேறு முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக துணைவேந்தர் குறிப்பிட்டார். மாணவர்களின் நல்வாழ்வையும் நவீன கல்வி தரத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் இம்மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். உலக புகழ்பெற்ற கணிதவியலாளர் ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களின் அசாத்தியமான திறமையையும் அவரது கணித பங்களிப்புகளையும் துணைவேந்தர் தனது உரையில் பெருமையோடு நினைவு கூர்ந்தார். மாணவர்களிடையே கணித ஆர்வத்தை வளர்க்கவும் ராமானுஜன் போன்ற ஆளுமைகளின் சிந்தனைகளை பின்பற்றவும் வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். துணைவேந்தர் முனைவர் எஸ் வைத்திய சுப்பிரமணியன் அவர்களின் உரையை தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் 6 புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள். விழாவில் சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் அவர்கள், மாணவர்களின் ஒழுக்கம் பொறுமை நற்பண்புகள் ஆகியவை அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம் குடும்ப சூழலில் இருந்துதான் தொடங்குகின்றன என்றார். பெரியோர்களின் வலுவான குடும்ப பிணைப்புகளும் பெரியோர்களை மதிக்கும் பண்பும் தான் இளையோரை தவறான வழிகளில் செல்லாமல் பாதுகாக்கும் அரணாக விளங்குகின்றன என்றும் குறிப்பிட்டார். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதுடன் தங்களது குடும்ப விழுமியங்களையும் நல்ல பண்பாடுகளையும் காத்து தேச கட்டமைப்பிற்கு பங்களிக்க வேண்டும் என்று ஆளுநர் கேட்டுக்கொண்டார்.
2: It's a great pleasure to be here amongst you all celebrating this year, in fact celebrating this journey of success by the Shastra University. Shastra University has not impressed the people of Tamil Nadu only, but throughout our country Shastra's name has been impressed all over the people. They see this. It is really heartening to see what have you, the progress which have been done here. Thanks to the all the people who founded this, all the people who have been heading this institute for last many years. They have in right perspective understood what is education, where it is needed, why it is needed, and to whom it is to be given. Real power which I see is here, sitting here. This is the power. This is the disciplined power. This is the dedicated power. This is the devoted power. And these people you who are sitting here have something in your mind. Today's educational institutions, they are providing all sorts of education to all our students, all our aspiring young people. And we get everything that we want. We have different programs. There are many other collaborators also who are coming forward to help our students through the institutions. What we require today is we get everything. We will have to just ponder over one issue, whether all of us we get the correct samskaras in our institutions or not. Those samskaras are very much important. Unfortunately, our families do not have this samskar today. Family was the bond, that is the bond which we had throughout our years, in our ancestral years also. That was keeping us together, giving us all sorts of education, all sorts of samskara, how to behave with other people, how to behave with the elders, and how to behave in the society. Now that onus has come on the institutions of educational institutions. Thanks to all of you here. Let us hope for a better future. Let us contribute towards the Vikasit Bharat of Prime Minister Narendra Modi ji. We all will be part of it. That's all. Namaste, Nandri.

0: தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரலேகர் அவர்களின் இவ்வுரையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையுரை ஆற்றினார். சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ரூபி வெள்ளி விழா சிறப்புரை ஆற்றினார்.
1: ஆன்மீக உணர்வுடனும் பாரம்பரிய பெருமிதத்துடனும் பல்வேறு வகையில் சிறப்பாக கொண்டாடப்படும் தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் தஞ்சாவூருக்கு வருகை தருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புனிதமான ஆடி மாதத்தில் அனைவராலும் சிறப்பாக வழிபடப்படும் காவேரி அன்னைக்கு என்னுடைய வணக்கங்களை செலுத்துகிறேன். இந்த ஆடி 18 திருச்சியில் குழாய் நீரால் கொண்டாடப்பட்டதை நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு ஒன்றை சொல்கிறேன், இறைவன் நல்லவர்களை சோதிப்பானே தவிர ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான். விரைவிலேயே நம்முடைய மேட்டூர் அணை நிரம்பும் நிரம்பும் நிரம்பும், அதனுடைய 120 அடியை தொடும். தஞ்சையை விளைவிக்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு உணவு ஏது என்கின்ற நிலையில் இறைவன் நம்மை கைவிட மாட்டான். காவிரி என்பது வெறும் நதி அல்ல, தமிழகத்தின் நீண்ட நெடிய தொன்மையான கலாச்சாரம். வேளாண்மை மற்றும் மக்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்த உயிர் நாடியாகும் காவிரியின் வளத்தால் செழித்த டெல்டா பகுதிகளின் மையமாக வரலாற்று பெருமை வாய்ந்த நம்முடைய தஞ்சை விளங்குகிறது. அதனால்தான் தஞ்சை தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்றும் பெருமையுடன் அழைக்கப்படுகிறது. இலக்கியம், இசை, நடனம், ஓவியம், சிற்பம், கைவினை பொருள்கள், ஜவுளி, கட்டிடக்கலை, நீர் மேலாண்மை, சமையல் கலை, எதை சொன்னாலும் அதிலே தனி முத்திரை பதிக்கின்ற மண் எது என்று சொன்னால் நம்முடைய தஞ்சை மண் என்பதை பெருமையோடு பறைசாற்ற முடியும். தஞ்சையின் வீணை தஞ்சாவூர் பொம்மை. தஞ்சாவூர் பொம்மை என்று சொன்னால் ஏதோ தலையாட்டி பொம்மை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. எப்படி சாய்த்தாலும் நான் கவிழ மாட்டேன், நிமிர்ந்து நிற்பேன் என்பதுதான் அதனுடைய அடையாளம். 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை பேசும் உலக புகழ் பெற்ற பெரிய கோயில் பிரகதீஸ்வர் திருக்கோயிலை எழுப்பிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் வரலாற்று சிறப்புமிக்க மண்ணில் நான் இன்றைக்கு நிற்பது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ராஜராஜ சோழன் மட்டுமல்ல, அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் தான் அவனுடைய காலத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படையை வைத்திருந்தான். அவன் கட்டிய கோயில்கள் தான் இன்றைக்கும் இந்தோ சீனா வரை பரவி கிடக்கிறான். கடாரத்திலே இருந்து இந்தோ சீனா வரை அவன் கட்டி ஆண்டிருக்கிறான் இலங்கை உட்பட. இத்தகைய வரலாற்று பாரம்பரியம் மிக்க அறிவுசார் வளம் நிறைந்த இந்த தஞ்சை மண்ணில் நவீன கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதுமை சிந்தனையை வளர்க்கும் சிறப்பு மிகுந்த நிறுவனமாக சாஸ்திரா பல்கலைக்கழகம் திகழ்கிறது. எப்பொழுதெல்லாம் நல்லவை போற்றப்படுகின்றதோ தானாக அந்த நல்ல சமுதாயம் அமைந்துவிடும். யாரும் கட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதில் சாஸ்திராவினுடைய பங்கு ஒரு உன்னதமாக இருப்பது நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்றது. இந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம் 100 ஆண்டுகளை மட்டுமல்ல 1000 ஆண்டுகளை தாண்டியும் இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் தொடர்ந்து கல்வி சேவை ஆற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை.
0: தஞ்சை மண்ணின் பெருமைகளை எடுத்துரைத்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் கல்வி கற்பதற்கு வயது தடையில்லை என்று வலியுறுத்தும் விதமாக தொடர்ந்து பேசினார்.
1: I appreciate that our new education policy 2020 is guiding pillar for all the progress in education across all levels from kindergarten to the PhD. In higher education research, flagship schemes like ANRF, PMRF, PM Vidyalakshmi, multiple entry, multiple exit, flexibility and others have strengthened the higher education framework of India. 2 days before I have seen one news in the NEET examination, a person of 51 years old get through. Why I am telling all these things? There is no age limit for studying. There is no age limit for getting yourself educated. You have to educate yourself till the last breath of you. That is where the world is going today. And we also must move towards it.
0: நாம் சார்ந்த சமூகத்திற்கு நன்மை செய்யும் வகையில் மாணவர்கள் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
1: It is all that all the research scholars, students,

0: நேரம் 8:43:30 ஆகாஷ்வாணி.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி

நேரம் 8:45. ஆகாஷ்வாணி திரைகானம் ஒலிக்கும் நேரம் இது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் பாடல்கள். முதலில் இதய கோவில் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்போம்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய

0: ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301-2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442-415-1549.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18
3: மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். தொடரும் பாடல் உன் கண்ணில் நீர் வழிந்தால் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டு ரசித்த அந்த பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது நேயர்களே. சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashvani. I am Saira Mujtaba with the news at 9. The headlines. ISI-backed terror group Shehzad Bhatti network destroyed ahead of Independence Day, says Home Minister Amit Shah. Over 200 operatives held. Government approves 31 new proposals worth nearly 7,900 crore rupees under Electronics Components Manufacturing Scheme. Education Minister Prahlad Joshi holds meeting with senior officials on examination reforms, directs National Testing Agency to conduct thorough audit of all exam processes. BJP announces new team of national office bearers, Piyush Goyal, Smriti Irani and Vasundhara Raja Sindhya among key names. Indians in Qatar can now send money home through UPI from post

0: நாடுகளில் இந்த ஏஜிங், அதாவது வயதாவது என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது. ஜப்பான் ஆகட்டும் அல்லது பிரிட்டன் ஆகட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க, அதாவது முதியோர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து விட்டது. அப்போ அங்கே உழைக்கக்கூடிய கரங்கள், இளையோர் கரங்கள் வந்து மிகவும் குறைவாக இருக்கின்றன. அப்போ அங்கே தேவைப்படக்கூடிய மனித உழைப்பை கொடுப்பதற்கு போதிய கரங்கள் அங்கே இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய அபாயமாகவும் சிக்கலாகவும் வந்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரோம். இந்த இடத்துல நாம் இந்தியா வந்து ஒரு மகத்தான ஒரு வாய்ப்போடு இருக்கிறது. என்ன வாய்ப்பு? இந்தியாவில் கிட்டத்தட்ட 54% என்பவர்கள் இளைஞர்கள் மட்டும்தான். அப்படின்னா என்ன, இவர்கள் அத்தனை பேருமே உழைக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டை வளப்படுத்தக்கூடியவர்கள், இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு இவர்கள்தான் வந்து முகவரியாக இருக்கப் போகிறவர்கள். அப்போ இயல்பாக நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள், 2047 நாம் 100வது ஆண்டை கொண்டாடும் பொழுது நிறைய இளைஞர்கள் நம்மிடம் இருக்கப் போகிறார்கள், வலிமையான இளைஞர்கள் நம்மிடம் இருக்கப் போகிறார்கள், இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை அவர்கள்தான் வந்து முன்னெடுத்து செல்ல போகிறார்கள். அந்த சமயத்தில் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு இடராக ஒரு விஷயம் வந்து இருக்கிறது. என்ன அப்படின்றால், இந்த போதை பழக்கம், போதை பொருள் பயன்பாடு என்பது. இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு வர்த்தகம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சர்வதேச அளவில் எல்லாரும் வந்து இது ஒரு தொழில், அதை வந்து பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத கும்பல்கள் வந்து அதை செய்கிறார்கள், அதை ஏற்றுமதி செய்கிறார்கள், இறக்குமதி செய்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு அதனுடைய பொருளாதாரம் என்ற பார்வையில் மட்டும் அதை அணுகக்கூடியவர்கள் இருக்கு.
1: இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். என்னன்னா, இந்த போதை அப்படின்ற விஷயத்தில் புழங்கக்கூடிய அந்த பணம் அப்படின்றது தீவிரவாத அமைப்புகளுக்கு கொண்டு செல்லப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட இருக்கு.
0: நிறைய அதில் வந்து நீங்கள் மாற்றுக்கருத்து கிடையாது. நம்ம அதனுடைய பின்னணி நோக்கத்திலேருந்து நாம் ஆரம்பிப்போம். அதாவது ஒரு நாடு இளைஞர்கள் வளமாக இருக்கிறார்கள், அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், அவர்களால் வந்து நாட்டை வளப்படுத்தி விட முடியும் என்றால் எப்படி அந்த வளத்தை தடுப்பது, எப்படி அந்த வளர்ச்சியை தடுப்பது, எப்படி அதை முடக்குவது? இளைஞர்களை முடக்கிவிட்டால், அந்த உழைக்கும் கரங்களை முடக்கிவிட்டால் நாம் வந்து அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை முடக்கிவிட முடியும். இது சர்வதேச நாடுகள் பலதனுடைய ஒரு எண்ணமாக நிச்சயமாக இருக்கிறது. அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நம்ம இவர்களுடைய போதையை வந்து நம்ம வந்து பழக்கத்தை, நீங்கள் வந்து போதைப் பொருளுடைய பயன்பாட்டையும் போதைப் பொருளை கிடைப்பதை வந்து சுலபமாக்கி விட்டோம் என்றால் இந்த பழக்கமானது நிச்சயமாக அவர்களை உழைக்கும் திறனற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களுடைய உழைப்பு என்பது வீணாகிவிடும். அப்போ இந்த வீணாகக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய உழைப்பும் இந்த நாட்டுக்கு செல்ல வேண்டிய விஷயம், அதை வந்து செல்லாமல் தடுத்துவிட்டால் அது வந்து பெருவெள்ளமாக மாறிவிடும். அப்போ இயல்பாகவே நாம் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 6.7% பொருளாதார வளர்ச்சி என்பதோ, அல்லது 8% வளர்ச்சியை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பதோ, அல்லது நம்ம வந்து நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 trillion எக்கானமின்னு நம்ம பேசுகிறோம். அப்போ இந்திய அளவில் அதே மாதிரி நம்ம பேசுகிறோம். ஸோ நம்முடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 crore நாம் தொட வேண்டும் என்றும் அந்த இலக்குகளை நோக்கி நாம் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கேற்ப தொழில் வளத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், அதற்கேற்ப நம்முடைய பயிற்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், முதலீடுகளை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த அத்தனைக்குமே எது அடிப்படை? இங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் கரங்கள் தான், இளைஞர்கள் தான். அப்போது இளைஞர்களை நீங்கள் முடமாக்கிவிட்டால், அவர்களை சிந்தனை ரீதியாக நீங்கள் சரிவில்லாதவர்களாக மாற்றிவிட்டால் நிச்சயமாக இந்த வளர்ச்சியானது தடைபட்டுவிடும். இது வந்து ஒரு நிச்சயமாக சர்வதேச அளவில் பல நாடுகள் இதை ஈடுபடுவதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. நமக்கு இது யாரையும் குறிப்பிட்டு சொல்லுவது என்பது சாத்தியமில்லை. அப்போது இயல்பாகவே நம்முடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்பது, இதற்கு பின்னணியில் இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகளையோ அல்லது அதற்கான நோக்கத்தையோ நம்மால் யூகிக்கத்தான் முடியும். ஆனால் என்ன செய்ய முடியும்? இந்த பழக்கத்தை நம்மால் நிறுத்த முடியுமா? நிறுத்த முடிவான வாய்ப்பு என்ன? அதுதான் நம்முடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. இன்னொரு வகையில் நம்ம இதை இப்படியும் திருப்பி பார்ப்போம். என்னென்னா, ஒருத்தர் அந்தலேருந்து வந்து ஒரு நோக்கத்துக்காக செயல்படுறார்னா அதற்கு இலக்காக கூடியவர் இந்த பக்கம் இருக்கிறார் இல்லையா, அவர் இளைஞர். அப்போ இந்த இலக்காக கூடிய இளைஞர் வந்து என்ன சிக்கலோடு இருக்கிறார்? அவருக்கு ஏதோ மனநல பாதிப்புகள் இருக்கின்றன, அவருக்கு ஏதோ குறைகள் இருக்கின்றன, அவர் ஏதோ வாழ்க்கையில் ஏதோ அடைய வேண்டிய விஷயங்களை அடைய முடியாமல் போகிறார், அல்லது அவருக்கான ஒரு வெளிப்பாடு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்போ இங்கே வந்து இவர் வல்னரபிள்னு சொல்லுவோம், அதாவது இவர் வந்து பாதிப்புக்கு உள்ளாவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் பட்டாளம் இங்கே இருக்கிறது. அப்போ இவர்களுக்கு மனரீதியான ஒரு பலத்தையும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்போ இந்த பக்கம் நாம் போதுமான அளவு இவர்களையும் இளைஞர்களை மனரீதியாக வலுவாக்கி விட்டோம் என்றால் இப்படிப்பட்ட பழக்கத்திற்கு இவர்கள் அடிமையாக மாட்டார்கள். அப்போ இரண்டு பக்கமும் நாம் வந்து இதை எப்படி வந்து சமப்படுத்துவது? பொருள் ஒன்று கிடைக்காமல் இருக்க வேண்டும். அப்போ போதைப் பொருள்கள் தடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு முயற்சி. அதை வந்து இந்திய அரசாங்கம் கடுமையாக மேற்கொண்டிருக்கிறது. அதற்கான தடுப்பு முயற்சிகளும் அதற்கான தண்டனைகளும் அதுக்கு மீது போடப்படக்கூடிய வழக்குகளும் மிக அதிகமாக இருக்கின்றன. அது வந்து ஒரு கடுமையான ஒரு முயற்சியை மத்திய மாநில அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு புறம். இந்த பக்கம் இளைஞர்களை நாம் தயார் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு போதைப் பொருள் பழக்கத்திற்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்க வேண்டும். அப்போது அந்த ஆளாகாமல் இருப்பது என்பதுதான் இந்த முயற்சி. போதையில்லா இந்த

0: இந்தியா என்ற இந்த ஒரு திட்டத்தினுடைய நோக்கம் வந்து 100 வாரங்களுக்கு இதை வந்து மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. அப்போது என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வைத்து இந்த இளைஞர்களை நாம் உருவாக்குகிறோம், அவர்களுக்கு புத்திசாலிகளாக உருவாகிறார்கள், ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் பாதை தவறி போகிறார்கள். அந்த எண்ணத்திற்காக அந்த மாதிரியான பாதை தவறி போகிறார்கள் என்பதை நம்மால் யூகிக்க முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியும். அல்லது கண்டுபிடித்தாலும் நாம் அதை வந்து படிப்படியாக நாம் அதை சீர் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்றால், இந்த போதை பழக்கமானது என்ன விதமான தீங்குகளை ஏற்படுத்தும், உங்களுக்கும் ஏற்படுத்தும், உங்கள் சமுதாயத்துக்கு ஏற்படுத்தும், உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படுத்தும், நீங்கள் சார்ந்து வாழக்கூடிய இந்தியாவுக்கு என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை அவளுக்கு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த 100 வாரங்களும் அந்த முயற்சியைத்தான் மத்திய அரசாங்கம் செய்ய இருக்கிறது.
1: நிச்சயமா சார், இந்த 100 வார கால இந்த செயல் திட்டம் அப்படின்றது தற்போது இருக்கக்கூடிய இந்த உலக சூழலில் எந்த அளவுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது சார்?
0: மிக அவசியமான ஒன்று. சர்வதேச அளவிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, பல நாடுகளில் எண்ணற்ற போதைப்பொருள் வஸ்துக்கள் வந்து இன்றைக்கி சுலபமாக கிடைத்து கொண்டிருக்கின்றன. அப்போது அரசாங்கம் மிக கடுமையாக, அதுவும் குறிப்பாக நமது அரசாங்கம் இல்லை, ஒவ்வொரு நாட்டினுடைய அரசாங்கமும் இதை கடுமையாக வந்து சட்டங்கள் போட்டு தடுத்து வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் மரண தண்டனை அளவுக்கு கூட நீங்கள் பல நாடுகளில் வந்து இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கு வந்து அவங்க தண்டனையாக வழங்குகிறார். அதனால் முடங்கி போகக்கூடிய சமுதாயம், இளைஞர்களுடைய ஒரு உழைப்பு, அவருடைய வாழ்வாதாரத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டினுடைய தலைமையும் இதை நிச்சயமாக ஒழித்தே தீர வேண்டும் என்று தான் ஒவ்வொரு நாடுமே நினைத்து வருகிறது. அதனால தான் அவங்க அது கடுமையான சட்டத்தை போட்டு தடுக்கிறாங்க, அந்த புழக்கத்தை வந்து முழுமையாக தடுக்கிறாங்க. இது தடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதற்கான மாற்று வழிகளை கடைபிடித்து பல்வேறு உற்பத்தியாளர்களும் அதை வந்து அந்தந்த நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிமுறையை தேடும். இது வந்து ஒரு மாதிரி அந்த போலீஸ் திருடன் மாதிரியான ஒரு மோதலாக தான் இது இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இன்னும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமது அரசாங்கம் இதனுடைய இன்னொரு பகுதியை கையில் எடுத்து கொண்டிருக்கிறது. அதாவது தடுப்பு என்பதற்கும் அதுக்கான ஒரு போலீஸ் ரீதியான ஒரு பல்வேறு அமைப்பு ரீதியான முயற்சிகள் என்பது ஒரு பக்கம், அது வந்து கண்டிப்பாக அரசாங்கம் செய்து தான் தீர வேண்டும், செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் பாதிக்கக்கூடிய தனி நபர்களை குறிவைத்து இந்த இயக்கமானது இந்தியாவில் இப்போது 100 வாரங்களுக்காக தொடங்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது பயன்படுத்துபவர் இல்லை என்றால் அதற்கான பொருளுக்கான தேவை என்ன? அப்போ இயல்பாகவே நாம் எங்கே இடத்துல நம்ம இந்திய அரசு வருகிறது என்றால், இந்த பயன்படுத்தக்கூடியவர்களை நாம் விழிப்புணர்வு பெற செய்து விட்டோம் என்றால் அவள் தொடக்கூட மாட்டார்கள், அவர்கள் அந்த பக்கம் போகவே மாட்டார்களே. அப்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு உந்துதலால், ஏதோ சொல்ல முடியாத பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு பழக்கத்துக்கு நீங்கள் ஆட்பட்டு விடலாம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கூட உருவாகாமல் தடுப்பது எது? அப்போது நீங்கள் வந்து இதெல்லாவற்றையும் களைவது என்பது அவசியமாக இருக்குது. அதற்கு தான் இந்த 100 வாரங்களுக்கான ஒரு திட்டமாக அவர்கள் வந்து கையில் எடுத்திருக்கிறார்கள். அந்த 100 வாரங்களின் வாயிலாக இந்த இளைஞர்களிடம் போய் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி, எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கான சிக்கல்கள் இருக்கலாம், மனச்சிக்கல்கள் இருக்கலாம், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போயிருக்கலாம், நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு பிடிமானமும் கூட இல்லாமல் இருக்கலாம், இது எல்லாவற்றுக்கும் தீர்வு போதை அல்ல. இது எல்லாவற்றுக்கும் தீர்வு நிச்சயமாக வெளியே இருக்கிறது, அதற்கான மாற்று இருக்குது, நீங்கள் உங்களை வளப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, ஆனால் எந்த வகையிலும் அது போதைதான் அதற்கான தீர்வு என்ற இடத்திற்கு நீங்கள் போய்விடக்கூடாது என்பதை பற்றிய விழிப்புணர்வை தான் இந்த அடுத்த 100 வாரங்களில் மத்திய அரசாங்கம் செய்ய இருக்கிறது.
1: நிச்சயமா சார், ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு காவல் படை அந்த மாதிரி விஷயங்களை வந்து அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழலில், இன்னொரு பக்கம் பாதிக்கப்படக்கூடிய அந்த தனிநபர்களை வந்து இலக்காக வைத்து அவர்களுடைய அந்த மனதை இதில் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற அளவுக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு நிலையையும் வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 வார காலத்திற்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து இயக்கம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்கப்படும் சார் இதில்?
0: விரிவான திட்டமிடல் தான் இதுக்கு பின்னாடி போயிருப்பதாக தெரிகிறது. என்னென்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் அமைப்புகள், தன்னார்வ தொண்டர் அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் அத்தனை பேரையுமே ஒருங்கிணைத்து இந்த 100 வாரத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கலை, பண்பாடு, ஓவியம், நடனம், பேச்சு போட்டி, இந்த மாதிரி ஏராளமான இளைஞர் ஒருங்கிணைப்பு விஷயங்களை வந்து செய்ய போகிறார். இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பின்னணி ஒன்று இருக்குது, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். என்னென்னா, இன்றைக்கு இளைஞர்கள் பெரும்பாலும் தனிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வந்து செல்ஃபோனும் இன்டர்நெட்டும் வந்த பிற்பாடு அவர்கள் வந்து தனியர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து எங்கும் வெளியே போய் யாரோடும் பழகுவதில்லை. சாதாரணமாக ரயிலில் பயணம் செய்தால் கூட முன்பெல்லாம் பக்கத்து சீட்டில் யார் இருக்கிறார்களோ அவரோட உட்கார்ந்து பேசி கொண்டு போவது என்பதெல்லாம் ஒரு காலத்து பழக்கமாக இருந்தது. இன்றைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பேசுவதே என்பது ஏதோ அவமானகரமாகவும் அது ஏதோ அநாகரிகமாகவுமே கருதக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இன்று வந்துவிட்டது. எல்லோரும் காதல் ஒரு ஏற்பாடை மாட்டிக்கொண்டு அவர்கள் பாடல் கேட்கிறார்களோ ஏதோ ஒன்றை பார்த்துக்கொண்டோ அவர்கள் வந்து தங்களுடைய ஒரு சொந்த ஒரு கற்பனைக்குள்ளே

0: வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். இது வந்து ஒரு காலமாற்றத்தால் ஏற்பட்ட ஒரு சிக்கல் என்று வைத்துப் போறோம். ஆனால் இந்த சிக்கலிலிருந்து இவர்களை மீண்டும் சமூக குழுக்களாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவர்களை ஒருங்கிணைந்த ஒரு குழு செயல்பாடுகளுக்குள் கொண்டு வர வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் இந்த 100 வாரங்களில் மத்திய அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. என்ன விதமாக செய்யறது? நாடகம், ஸ்ட்ரீட் பிளேஸ் போட போறாங்க, இல்லை இந்த மாதிரி இசை, நடனம், இந்த மாதிரி எல்லா விதமான கலை வடிவங்களும்,
1: மாரத்தான், அந்த மாதிரி விஷயம்,
0: ஆமா, மாரத்தான், இது மாதிரியான ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட், ஸ்போர்ட்ஸ்ல என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்க முடியுமோ, என்னென்ன அமைப்புகள் எல்லாம் வந்து இதில் என்னென்ன விதமான இன்ட்ரெஸ்ட் எல்லாரையும் வந்து இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து அன்னைக்கு ஒவ்வொரு சண்டேவும் விதவிதமாக திட்டமிட்டு அவர்களையெல்லாம் வந்து இந்த சமூகத்தினுடைய ஒரு குழுக்குள்ளே அவங்கள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி இருக்குது. உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு முயற்சி என்னென்னா, அவர்களை இந்த தனிமையிலிருந்து மீட்டெடுப்பது என்பது தான் இந்த சிக்கலுக்கு சரியான தீர்வாக இருக்க முடியும். அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பெரும்பாலும் நீங்கள் படிப்பவராக இருந்தாலும் சரி, வேலை செல்பவராக இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் அன்றைக்கு இருந்தன. வாசிப்பதற்கு அவர்களுக்கு நிறைய நேரம் இருந்தது. அந்த வாசிப்பதன் மூலமாக அவர்கள் வந்து தங்களை வந்து வளப்படுத்தி கொண்டார்கள். இன்றைக்கு என்ன ஆயிட்டது என்றால், குறிப்பாக இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய போதையாக அது மாறியிருக்கிறது. அப்போ என்ன நினைக்கிறாங்க, அதற்குள்ளேயே மணிக்கணக்கில் அவர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள், அதற்குள்ளேயே அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தங்களுக்குடைய உலகத்தை தாங்களே கட்டமைத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் வெளியே இருக்கக்கூடிய உலகம் என்பது அது அல்ல என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ இயற்கையாகவே அவர்கள் தனியர்களாக மாறுகிறார்கள். இப்போ இதுதான் அடிப்படை சிக்கல். இதுலேருந்து தான் நீங்கள் மனநல பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றன. நீங்கள் வந்து ஒரு சோஷியல் பீயிங்காக இருந்துட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து நல்லபடியாக இருப்பீங்க. உங்களுக்கு சோஷியல் இன்ட்ராக்டிவிட்டியே இல்லை, சமூகத்தோடு எந்த விதமான தொடர்புமே இல்லை அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து இன்னும் சிக்கலுக்குள்ளே போய் மாட்டிக்கொள்கிறீங்க. நீங்கள் இயல்பாகவே வந்து இந்த மாதிரியான போதைப்பொருள் பழக்கத்துக்கு என்பது இந்த அடிப்படை தனிமை தான் காரணமாக இருக்குது. உங்களுக்குள்ளேயே நீங்களே வந்து விரோதிகளை உருவாக்கி கொண்டு, உங்களுக்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கே நீங்கள் வந்து போரிட்டு கொண்டு, அதற்கு நீங்களே வந்து சமாதானம் தேடிக்கொண்டு, இதெல்லாம் வந்து சொந்த கற்பனைகள். இந்த சொந்த கற்பனைகளை விட்டு உண்மையாகவே வெளியே வர வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. அந்த வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த 100 வாரங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த இளைஞர்கள் வெளியே வருவார்கள். அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக பல்வேறு அமைப்புகள் வந்து இதில் திரண்டிருக்கின்றன. அந்த அமைப்புகள் வாயிலாக அவர்கள் வந்து ஆன்மீக அமைப்பாக இருக்கலாம், சமூக அமைப்புகளாக இருக்கலாம், எதுவானா இருக்கலாம், அவங்க வந்து இந்த இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் அமராதீர்கள், தனிமையை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை வெளியே கூட்டு வர போறாங்க. அது வந்து நிச்சயமாக அவர்களை குறைஞ்சபட்சம் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ச்சியாக யாரோ ஒருத்தர் மாரத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ ஒரு யோகா பண்ணிக்கொண்டே இருக்கிறார்னா, அதை ஒரு பழக்கமாக்கிட்டோம்னா அடுத்த வாரத்திலேருந்து அவர் நிச்சயமாக வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்கிறதுக்கு கண்டிப்பாக தெரியும் அவர். ஏன்னா இன்னைக்கு எங்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு தானே நிறைய விஷயங்கள் கிடைக்காம இருக்கா, இவங்களுக்கு இப்போ எங்கேஜ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த எங்கேஜ்மெண்ட்டை தான் அரசாங்கம் உருவாக்கி தருகிறது, அந்த அமைப்புகள் வாயிலாக உருவாக்கி தருகின்றன. அப்போது அந்த அமைப்புகள் வந்து இவ்வளோ எங்கேஜ் பண்ண ஆரம்பிச்சுனாவே அவங்க காலங்காத்தாலே வீட்டுக்குலேருந்து வெளியே வந்து அவங்க தங்களுடைய இந்த மாதிரியான ரெகுலர் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் தங்களை வந்து சம்மந்தப்படுத்தினாங்களாவே போதும். அப்போ இயல்பாகவே அவங்களுக்கு உடம்பு டயர்ட்னஸ் வந்துடும், கலைத்து போய் அவர்கள் அடுத்த நேரம் போய் படுத்து விட்டு அவர்களுடைய இயல்பான வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ நம்ம அந்த தனியர்களை மீட்க வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கிறது. அதைத்தான் இந்த 100 வாரங்களில் செய்யப் போகிறார்.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி.
0: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி தொடர்வது குசேல சரித்திரம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியுள்ளவர் நீடாமங்கலம் வி. அலமேலு அவர்கள், பரூர் எம் கே. அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஜே. கணேசன் அவர்கள் மிருதங்கம்.

சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இந்த ஸ்லோகத்தை சொன்னது ஒரு சின்ன 5 வயசு குழந்தை. பக்திய பத்தி பேசறச்ச நம வித பக்திய அந்த 5 வயசு குழந்தையாகிய பிரஹ்லாதன் தகப்பனார்கிட்ட சொல்றான். ஹிரண்யகசிபுனுடைய பிள்ளை பிரஹ்லாதன், ஹிரண்யகசிபு நாராயணனை வெறுப்பவன், தன்னுடைய ஊர்ல தன்னுடைய பேரை சொல்லணும், தன்னையே பாடணும், தன்னையே ஸ்துதி பண்ணணும், இந்த நாராயணங்கிற பேரை சொல்லவே கூடாதுன்னு பகவான விரோதியா வச்சிருந்துட்டான். அவனுடைய பிள்ளை பிரஹ்லாதன் அவனுக்கு நல்ல வாத்தியார வச்சு, சண்டாமர்க்கன்னு வாத்தியார வச்சு தன்னை பத்தியே சொல்லி தரும்படி சொல்லியிருக்கான். ஒரு நாளைக்கு குழந்தைய மடியில அமர்த்தி கொண்டு, டே பிரஹ்லாதா, ஒரு உன்னதமான பாடத்தை உங்க வாத்தியார் என்னடா சொல்லி கொடுத்துருக்காருன்னா, அப்பதான் சொல்றான் சிரவணம்னு ஆரம்பிச்சான். ஹிரண்யகசிபு நினைச்சான், பேஷ் பேஷ், நம்முடைய பெயரை சிரவணம் பண்ணணும்னு சொல்லி தரானோன். அடுத்தது கீர்த்தனம்னா, ஓவோ, நம்முடைய பெயரையே பாடணுமா பஜனையான். மூணாவது வார்த்தை என்ன குழந்தை சொன்னான், விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம். டே முட்டாளே, உன் பேர் இல்லடா, பகவானுடைய நாமத்தை அவனுடைய பேரை சொல்லி பாடி பாத சேவனம் பண்ணணும்னு. அந்த 9 விதமான பக்திய குழந்தை சொல்றான். கற்றலில் கேட்டலே நன்று, சிரவணங்கிற பக்தி ஒரு உன்னதமான பக்தி. சில பேர் பாடமாட்டா ஒன்னும் செய்யமா, ஆனந்தமா காதுனால கேட்டு கேட்டு பகவான்கிட்ட பக்தியை வச்சிரு. கீர்த்தனம், சில பேர் அழகா பாடுவா, பஜனையை பண்ணுவா, பகவானிய பாடுவா. சில பேர் மனசுலயே தியானம் பண்ணிப்பா. சில பேர் பகவானுடைய பாத சேவனை, பகவானுடைய அடியார்களுக்கு பாத சேவனத்தை பண்ண, அது ஒரு தினசான பக்தி. வந்தனம், தாசியம், சக்கியம், பகவானோட சிநேகிதமா இருக்கிறது, அது ஒரு பக்தி. அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், தன்னையே பகவான்கிட்ட கொடுக்கறது, அது ஒரு தினசான பக்தி. பக்தியில 9 வகையை அந்த குழந்தை சொல்றான். அந்த மாதிரி சக்கியங்கிற பக்தியை பண்ணினவன் சுதாமாங்கிற பக்தன். பகவானை தவிர அவனுக்கு வேற ஒன்றும் தெரியாது. பகவானையே நினைச்சு நினைச்சு இருக்கக்கூடிய அந்த சுதாமன் பகவானோடு படித்தவன்.

கிருஷ்ணனுடைய சிநேகிதனாக இருக்கக்கூடிய அந்த குச்சேல எண்ணினாலும் பரவசம்.

பகவானுடைய ஸ்நேகிதன், ஆத்ம பந்து. இந்த சாந்திபினியிடம் பகவான் பாடம் கற்றுக்கொள்ளும் பொழுது கூட படித்தவர். பகவான் கோகுலத்தை விட்டு வடமுதரைக்கு வந்த பிறகு அவந்திபுரம் என்னும் இடத்துல சாந்திபினியிடம் பாடத்தை கற்றுண்டார். 64 நாள் பாடம், 64 கலைகளை 64 நாட்களிலே கற்றுண்டார். சதா சர்வகாலம் பகவத் தியானம். ஒரு பக்தன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி குணத்தை உடையவர். திருநாத விசுனீச்சேன தரோரு விசகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனீய சதா ஹரிஹி. பக்தாளுடைய லட்சணத்தை மகான்கள் சொல்றச்ச, பக்தா தன்னை புல்ல காட்டில் எளிமையா வச்சுப்பாளாம். திருநாத விசுனீச்சேன ரொம்ப தன்னை சிறியவர்களாகவே நினைச்சுப்பான். பொறுமையில எப்படி இருப்பானா, தரோருபி சகிஷ்ணுனா மரத்தை காட்டிலும் ரொம்ப பொறுமையோடு இருப்பான். மரத்தை வெட்டினாலும் என்ன பண்ணினாலும் அந்த மரத்துக்கு கோபமே வராது. மறுபடி வளர்ந்து பூக்களை கொடுத்து காய்களை கொடுத்து உபகாரமாகவே இருக்கும். அந்த மாதிரி பொறுமையில சிறந்தவனாக இருக்க அமானினா மானதேன, பெரிய பெருமை வந்தாலும் சந்தோஷப்பட மாட்டான், கஷ்டம் வந்தாலும் துக்கப்பட மாட்டான். கீர்த்தனீய சதாகரிகி, சதா சர்வகாலம் பகவானுடைய அனுக்கிரகம் எல்லாத்தையும் நினைச்சுட்டு போவோம். அதுக்கு மேல அவனுக்கு வேற ஒண்ணும் கெத்தியே கிடையாது. அப்படிப்பட்ட மகான்களில சிறந்த உன்னதமான சிரேஷ்டமான சுதாமா என்பவன் பகவானோடு படிச்சவன். என்னாம் நாளில் கற்ற ஈழலில் தோழர் தம்முள் கண்ணனும் தாமனோடும் கலைமுறை சொல்

சாந்திவினியிடம் குருகுல மாசம் இருந்து அவர்கள் கற்றுக் கொடுத்த வேதத்தை மட்டும் படிக்கல. வேதத்துல என்ன வழிமுறைகள் சொல்லி இருக்கோ அதையெல்லாம் தன்னுடைய மனசுல வச்சு வச்சு அந்த முறைப்படியே வாழ்ந்துட்டு இருக்கு. பகவானும் கூட படிச்சுட்டு இருக்கான். பகவானுக்கு 64 நாளைக்கு 64 கலைகளை சொல்லி கொடுத்துட்ட. சுதாமன்லாம் பல வருஷம் சாந்திபினியிடம் படிச்சவன். ஆய கலைகள் 64 64 நாட்கள் முடிஞ்சு 65வது நாள் பகவான் கிருஷ்ணன் சாந்திபினியிடம் போய் நமஸ்காரம் பண்ணி, குருதேவா உங்களுக்கு ஒரு குரு காணிக்கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேனும். அப்ப அவர் சிரிச்சார், கிருஷ்ணா உலகத்தை ரட்சிக்கக்கூடிய எம்பெருமானே நீயே எனக்கு சிஷ்யனாக கிடைச்ச பிறகு வேற என்னடா காணிக்க வேணும், இதுவே நான் பண்ணின பெரிய பாக்கியம், பாக்கியம் எனக்கு எதுவும் வேண்டாம், என்னுடைய பத்னி உள்ள இருக்கு அவகிட்ட வேணா அதான் காணிக்க வேணுமா கேளு. கிருஷ்ணன் உள்ளே சென்று குரு பத்னிக்கு நமஸ்காரத்தை

குருநாதர் எந்த காணிக்கையும் வேண்டான்னு. தங்களுக்கு ஏதாவது வேண்டுமா, விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதை எனக்கு முடிஞ்ச அளவு நான் செஞ்சு தரேன்னா பகவான். அப்ப அந்த குரு பத்தினி ஆரம்பிச்சான்.

ஹே கிருஷ்ணா, நானும் உன் குருநாதரும் பெற்ற என்னுடைய குழந்தை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி குழந்தைக்கு 4 வயசு இருக்கிறச்ச, நான் ஒரு பக்கம், என்னுடைய கணவன் ஒரு பக்கம், அந்த குழந்தையினுடைய கையை பிடித்து கொண்டு ஸ்நானம் பண்ணக்கூடிய நேரம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கா. இன்னும் முழுமையா சொல்லல. அதுக்குள்ள பகவான் அங்கிருந்து கிளம்பிட்டான். அவன் ஏன் கிளம்பினார்? ஏன்னா இந்த தாயார் என்ன சொல்ல போறாருன்னா கிருஷ்ணனுக்கு தெரியும். சர்வாந்தர்யாமி சர்வ தர்ஷனஹா. இந்த தாயார் என்ன சொல்ல போறா? டே கிருஷ்ணா, இந்த குழந்தைய எழுந்துட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் என்னைக்கு நீ குருகுலத்துக்கு வந்தாயோ அன்று முதற்கொண்டு நாங்கள் சௌக்கியத்தை அடைஞ்சிட்டோம். அதனால இனிமேல் நீ இந்த குருகுலத்தை விட்டு போகவே வேண்டாம்னு சொல்ல போறாவோ. அப்படி சொன்னால் பகவானுடைய பாக்கி கடமைகள்லாம் என்ன ஆறுது? அவ அந்த வார்த்தையை சொல்லுவதற்குள்ளே பகவான் வேகமாக கிளம்பி பிரபாச தீர்த்தத்துக்குள்ள போய் அப்படி முழுகி தேடதான் பஞ்சஜனங்கிற ராட்சசன் மீன் உருவத்தில் இருக்கான். அவன்தான் அந்த குழந்தையை எடுத்து சென்றிருப்பானோன்னு நினைச்சு மீனுடைய வயிற்றை கிழித்து அங்கே குழந்தை இருக்கானோன்னு பார்க்க, அதுக்கு பதிலாக சங்கு தான் இருந்தது, பெரிய சங்கு. அதுதான் பாஞ்சஜன்யம்னு பகவான் எடுத்து ஊத ஆரம்பித்தார். சரி, உலகத்தில் எல்லா இடத்துலையும் தேடி தேடாத இடம் ஒன்றே ஒன்று தான், யமலோகம்தான். அப்படி பகவான் காலை வச்சாச்சுன்னா எல்லாரும் பாவனம் அடைஞ்சுடுவார். அதனால பகவான் சங்கை ஊதிக்கொண்டு யமலோகத்துக்கு முன்னாடி நிற்கிற நேரம் ரெடியாக யமதர்மராஜன் காத்துன்னு இருக்கான். பகவான் வந்த உடனே ஸ்வாகத்தம் சொல்லி அக்னி ஆச்சமனிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணினார். பகவான் சொன்னார், யமதர்மனே, அதெல்லாம் இருக்கட்டும், எங்கள் குருநாதர் பெற்ற குழந்தையை நீ தான் கொண்டு வந்திருக்கணும், வேற எங்கேயும் உலகத்தில் இல்லை. அந்த குழந்தை எங்கேங்கிறச்ச மன்னவன் எங்கே என்றான், தென்னவன் இங்கே என்றான்னு தயாராக யமதர்மராஜன் குழந்தைய பின்னாடி வச்சுருந்துருக்கான். இந்த குழந்தைக்கு அப்படி என்ன ஆச்சு? அந்த குழந்தைய யமதர்மராஜன் கொண்டு வந்துட்டான். கிருஷ்ணனை பார்த்து சொன்னான், கிருஷ்ணா, நீ இந்த பூலோகத்தில் கண்ணனா பிறந்து கோகுலத்தில் அற்புதமான லீலைகளை பண்றேன்னு கேள்விப்பட்டேன். நீ இருக்கிற இடத்துக்கு நானும் சனி பகவானும் வருவதற்கு தகுதி கிடையாது. உன்னுடைய தரிசனத்தை அடையணும்னு நினைச்சு ஆசைப்பட்டு நீ எப்படியும் ஒரு நாள் சாந்தீபினியிடம் பாடம் கற்க வருவாய், அவருக்கு குருதட்சணை கேட்பாய், அதுக்காக இந்த குழந்தைய முன்கூட்டியே எடுத்து வந்தேன்னு கொடுத்தான். சாந்தீபினியிடம் குருதட்சிணையாக அவர் பெற்ற பிள்ளையை பகவான் கொடுத்து மறுபடியும் தாயார் தகப்பனாரிடம் வந்துவிட்டு அப்புறம் பகவானுடைய வாழ்க்கை வேற மாதிரி போயாச்சு. அப்பொழுதெல்லாம் இந்த சுதாமா பகவானோடு இருந்து எல்லா கலைகளையும் கற்று

ஒரு குடும்பின்னு சொல்றாளே தவிர வேற ஒண்ணும் அதிகமா குழந்தைகள் இருக்கான்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் வழக்கம் இல்லை. கிரகசாசிரமத்தை அனுஷ்டரிச்சிருக்கார். ஆனா குஜராத்துடைய சரித்திரத்தை சொல்றவா 27 குழந்தைகள்னு பலவிதமா குழந்தைகள் உண்டு, ஏகப்பட்ட குழந்தைகள்னு சொல்லியிருக்காளே தவிர அதுவும் தவிர சுச்சாமான்னு பேர் அவளுக்கு. குசேலன் கொண்டு வரக்கூடிய செல்வத்தை வச்சுண்டு தனத்தை வச்சுண்டு வீட்டுல எல்லாருக்கும் சமையலா பண்ணி உணவை போட்டு மிஞ்ச

ஏன்னா தான் பட்டினியாக இருந்ததுனால தேகம் இழைச்சி இருப்பாள். குஜேரன் யாரிடமும் ஏன் பகவான்கிட்டயே இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டான். அந்த பகவானுடைய நினைப்பிலேயே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற நேரம் அப்ப குஜேல பத்தினி நினைச்சாள், குழந்தைகளும் நாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், பகவானும் லக்ஷ்மியின் கணவனான ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பகவான் கிருஷ்ணனுடைய சிநேகிதன் நம்முடைய கணவன். ஒரு தடவை கிருஷ்ணனை போய் பார்த்து வந்தால் பரவாயில்லையே நினைச்சு கணவன்கிட்ட சொல்றார். அவளுக்கு அந்த கிருஷ்ணனுடைய ஞாபகம் வருது. கிருஷ்ணனை பார்க்க போனோம்னா அவனுக்கு ஒரு தனி ஏதாவது ஒரு காணிக்கை எடுத்துட்டு போகணும், அதையும் என்ன பண்ணுவதுன்னு யோசிக்கிறான்.

நிகழ்ச்சிய மனசுல தோன்றது. பூர்வம் ஸ்மிருத்வா, பூர்வத்துல என்ன ஞாபகம் வந்தது? ஒரு சமயம் பகவான் பலராமனோடு கோகுலத்துல இருக்கிறச்ச மாடுகளை மேய்ச்சுண்டு போற நேரம், அந்த பிருந்தாவனத்துல எங்கெங்கோ மாடுகள் அலைய எல்லா மாடுகளையும் சேர்த்து அந்த உச்சி வெயிலா இருக்கிற நேரத்துல பகவானும் தோழர்களும் ரொம்ப பசியினால கஷ்டப்பட்டான். குழந்தைகள்லாம் பகவான்கிட்ட சொல்றது, கிருஷ்ணா பசி தாங்கலைய சுவாமி, பசிக்கிறது. அப்ப பகவான் நிமிர்ந்து பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல இருந்து மெல்ல புகை வந்து இருக்கு. சர்வாந்தரியாமியாக இருக்கக்கூடிய பகவான் உணர்ந்துண்டான், அங்க யாக தீட்சிதர்கள் பெரிய யாகத்தை நடச்சுருக்க. அந்த தீட்சிதர்களுக்கு யாகம்தான் முக்கியம். யாகநாதனாக இருக்கக்கூடிய பகவான் கோகுலத்துல அவதாரம் பண்ணினதெல்லாம் அவ வந்து லட்சியமே பண்ண மாட்டான். அங்க யாக தீட்சிதர்கள் யாகத்தை செய்கிறார்கள்னு அறிந்து கொண்ட பகவான் தன்னுடைய சிநேகிதன் ரெண்டு பேரை அனுப்பி, நீ நேரே சென்று அவர்களிடம் கிருஷ்ணனும் பலராமனும் இந்த காட்டின் எல்லையிலே அமர்ந்திருக்கிறார்கள்னு சொல்லு, அவளுக்கு சாப்பிட அன்னம் ஏதானும் வேணும். இந்த குழந்தைகள் அங்க போனா தீட்சிதர்கள் யாகத்தை செய்து கொண்டிருக்கிற நேரம் ஒருவரும் இந்த குழந்தைகளை கவனிக்கல. இவர்கள் சொன்னதை காதலியை வாங்கல அலட்சியப்படுத்தினார்கள். அந்த நேரம் குழந்தைகள் மறுபடியும் பகவானிடம் வர, பகவான் நீங்க அவர்கள்ட்ட போக வேண்டாம், யாக பத்தினிகள் இருக்கா அந்த ஸ்திரீகள்கிட்ட போங்க. அப்ப யாக பத்தினிகள் பகவானையே எப்பொழுது பார்க்க போறோம்? கோகுலத்துல பிறந்திருக்கிறானே, அவனுடைய தர்சனம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, அந்த கிருஷ்ண பக்தியில சிறந்தவர்களாக இருக்கிற நேரம். இந்த கண்ணனுடைய தோழர்கள் வந்து கிருஷ்ணனும் பலராமனும் காட்டில இருக்கிறார்கள், அவர்களுக்கு சாப்பிட ஏதாவது உணவு கொடுங்கள்னு கேட்ட நேரம் காதில் இந்த மொழி கேட்டு மங்கையர்கள் காதலுடன் எழுந்தார். ஓ பகவான் வந்திருக்கார், யாருக்கும் கிடைக்க முடியாத பாக்கியம்னு அவசரம் அவசரமா வேலையை பண்ணி பாயசானதல் சூப ருச்சிக்கிறதர பாக தோக நவநீத சாஷ்குல்ய ஏகப்பட்ட பதார்த்தங்கள் கலந்த உணவுகள் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு பகவான் எந்த இடத்துல இருக்கானோ பார்க்க கிளம்பி போறான். அப்ப அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு சின்ன பெண் குழந்தை, எல்லாரும் கையில எடுத்துட்டு போறாளே பகவானுடைய தர்சனம் கிடைக்க போறது. அந்த காலத்துல குழந்தைகளுக்கு பசிக்கிறதுன்னா அவர்கள் கையில கொஞ்சம் அவலை கொடுத்து வைப்பா, அவலை சாப்பிட்டு பசிய ஆத்திப்பா. அந்த மாதிரி இந்த பெண் குழந்தைய கையில அவலை வச்சுட்டு இருக்கா, தன்னுடைய வஸ்திரத்துல கட்டி வச்சு அவளும் அந்த கூட்டத்தோடு செல்கிறாள். அந்த நேரத்துல பகவான் அந்த காட்டு பகுதியிலே

அப்படி சிநேகிதர்கள் நடுவிலே ஒரு தோழனுடைய தோளிலே கையை போட்டுக்கொண்டு ஒரு தாமரை பூவை காதில சொருகிக்கொண்டு மயில் பீலி என்ன பீதாம்பரத்தை தரித்து கொண்டு துளசி மாலையை தரித்து கொண்டு ஒரு காலை மடித்து ஒரு காலை ஒய்யாரமாக வைத்து கொண்டு அற்புதமான தர்சனத்தை பகவான் அந்த குழந்தைகளுக்கு ஸ்திரீகளுக்கு காட்டினான். வண்ணமயில் பீலி வட்டவரை சீலு தொங்கு சரம்புத்து தூமலின் கொத்து நாகப்படத்தொத்து நத்து புல்லாக்கு ஒத்தவடம் எட்டவடம் காசிசரம் கண்டசரம் கனகசரம் ஆரம் வங்கிவளை கங்கணம் வாசிப்பு மோதிரம் அற்புதமான பகவானுடைய தர்சனத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நமஸ்காரத்தை தெரிவிச்சு எல்லாரும் அந்த உணவுகளை பகவான்கிட்ட வச்சா பகவான் எல்லா உணவுகளையும் நகர்த்தினான்.

வாயில போட்டு. அப்புறம் அந்த பெண்கள் கொண்டு வந்த உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு அவளுக்கு பரம அனுகிரகம் பண்ணினான்னு சரித்திரம். அந்த பெண்ணானவள் தான் இந்த சுதாமாவை திருமணம் பண்ணிட்டு இருக்க. வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமே, எப்படியாவது ஒரு தடவை கிருஷ்ணனை போய் தாங்கள் தர்சனம் பண்ணிட்டு வந்தாக்க சௌக்கியம்னு சொல்ல. கிருஷ்ணன்கிட்ட பணத்தை கொடுங்கோ அதெல்லாம் ஒன்றும் கேட்க சொல்லலை. அப்படி யோசிக்கிற நேரம் பகவானுக்கு தான் எடுத்துட்டு போனோம். அப்ப அவள்னு அவளுக்கு தோணி. ஒரு குழந்தைகள் இருக்க வீட்டுக்கு போனாலோ இல்ல வயசானவா இருக்கிறவாளை பார்க்க போனாலோ இல்ல பகவானுடைய சந்நிதிக்கு போனாலோ நம்ம வெறுங்கையோட போகக்கூடாது. ஒரு குருநாதரை பார்க்க போறோம், ஏதோ ஒரு வாழைப்பழம் நம்மளால சக்திக்கு எது முடிகிறதோ அதை வாங்கிட்டு போகும். அந்த மாதிரி இந்த குச்சேலை பத்தி நினைச்சால் குச்சேலை நினைச்சா என்ன வீட்டுக்குள்ள போனா எந்த பொருளும் இல்லை. தினந்தோறும் வரக்கூடிய பொருளை வைத்து சமையலை பண்ணி சாப்பிட்டு சரி என்ன செய்வதுன்னு நினைக்கிற நேரத்துல குச்சேலை பத்தினிக்கு அந்த பூர்வம் ஸ்மிருத்வா பகவான் அமரம் சாப்பிட்டானே அது ஞாபகம் வர கணவனிடம் சொன்னால் நாதா பகவானுக்கு அவளை ரெடி பண்ணி எடுத்துட்டு போலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய விப்பாளருடைய நாலு வீட்டில் போனால் நாலு கைப்பிடி பிரித்துல தண்டுக்கும் நாலு பிடி கைப்பிடி அவளை வாங்கிட்டு வந்தான். அந்த அவள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அவளை இடிக்கக்கூடிய நேரத்தில் பக்குவமாக இடிச்ச அவளா இல்லை. அந்த அவளை எடுத்து பார்க்குறா பகவான் வெண்ண சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப மென்மையா இருக்கக்கூடிய அந்த வாயில இந்த ரொம்ப குத்தக்கூடிய அவளை போட்டா பகவான் வாயெல்லாம் நொந்து போயிடுமேன்னு அந்த நாலு பிடி அவளை உரல்ல போட்டால் பகவான் சாப்பிடக்கூடிய அளவுல பக்குவமா மறுபடியும் இடிக்க ஆரம்பிச்சு

கையளவு அவளை எடுக்கிறாள். அவளை நீங்க என்ன பாக்கியம் பண்ணிருக்காய்? உலகத்தை ரட்சிக்கக்கூடிய பகவானுடைய வாயில நீ போக போகிறாய். இந்த சதுர்தச புவனாதிகளையும் ஆளக்கூடிய பகவானுடைய வாய்க்கு போகக்கூடிய பாக்கியம் உனக்கு இருக்கு.

சுதாமா பார்க்க. சுதாமாக்கு குச்சேலன்கிற பேர் நிரந்தரமாயிடு. ஏன்னா ஏழ்மையினால வஸ்திரங்கள் எல்லாம் கிழிஞ்சு போயிடுது. அந்த கந்தல் வஸ்திரத்தை தான் கட்டின்னு இருக்க. சேலம் சேலம்னா வஸ்திரம், குச்சேலம்னா கிழிந்த வஸ்திரத்தை அணிஞ்சு. அதை தைச்சு கூட போட்டுக்கக்கூடிய சக்தி வசதி இல்லை. அதனால நிரந்தரமான பேரே குச்சேலன் ஆயிடுச்சு. குச்சேலன் எட்டு நின்று பார்க்கிறா, தன்னுடைய மனைவி உரல்ல போட்டு இடிக்கிறாள், குழந்தைகள் எல்லாம் பக்கத்துல இருக்கு, எல்லாரும் நேர அருக வந்தா.

தமிழ் பாடல் தான். அவள் இடித்த அவள் இடித்த லக்காரம் இழைச்சு போச்சுன்னா லக்காரம் ஆயிடும். அற்புதமா அன்றைய தினம் பகவான் தன் கையில் இருந்து அவளை எடுத்துக்கொண்ட ஞாபகத்தினால இன்றைய தினம் அவளை தயார் பண்ணினாள். அந்த குச்சேலனுடைய கிழிஞ்ச வஸ்திரம் அதுல ஒரு ஓரமா கட்டி முடிச்சு போட்டு குச்சேலன் அப்படி தோல்ல போட்டு போறான். இந்த பகவானுடைய தரிசனம் நமக்கு கிடைக்குமா? நம்முடைய தரித்திர நிலை எங்க? பகவானுடைய வைகுண்டாதிபதி ஜெகநாதனுடைய பெருமை எங்கே?

தரித்திர நிலையில இருக்கிறேனே, பகவானுடைய திரு கண்ணால நம்மை பார்த்து நமக்கு பரம அனுகிரகத்தை பண்ணுவானா பகவான்? எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி குருகுலத்துல பார்த்து அப்புறம் அவனை பார்க்கவே முடியல. பகவானை பார்க்கறதுக்கும் ஜென்ம கோடி சுகிருதேகி நலபியத்தே. நாம பகவானுடைய தரிசனம் பண்ணணும், மகான்களை தரிசனம் பண்ணணும்னா கூட பிராப்தம் இருந்தாதான் கிடைக்குமே தவிர இல்லைன்னா கிடைக்காது.

துவாரகைக்கு நடந்து போற வழியில மனசு படப்படுத்தது. பகவானுடைய தர்சனம் கிடைக்குமா? உடம்பு படபடக்க, மனசு படபடக்க, கண்ணோ தவிக்கிறது. பகவானுடைய தர்சனம் எப்படி கிடைக்கும்?

அமைதியாக இரு. கருநீல மேகம்போ கட்டுக்கொண்டை மேலே செருகும் தொகையால அந்த ஜோதி புன்னகையை நான் எப்பொழுது பார்ப்பேன் பார்ப்பேன்னு அப்படி தவிச்சு தவிச்சு அப்படி துவாரகையை நினைச்சுன்னு போறோம். பகவான் அற்புதமான துவாரகை, அதை நினைத்து அந்த குசேலன் போகக்கூடிய நேரம் எட்டி கோபுரம் தெரியுது. இந்த துவாரகையினுடைய அழகை பார்த்து பார்த்து ரசிக்கிறான். பகவான் நம்மள பார்ப்பானா, என்ன பண்ணுவான், அவன் பெருமை என்ன, நம்முடைய சிறுமை என்ன, அப்படி எட்டி பார்க்கிறார். ஆயிரம் பொருளுரையால் ஆன பெரும் மண்டபங்கள், ஆயிரம் பொருளுரையால் ஆன பெரும் மண்டபங்கள், ஆகாசம் தனை மறைக்க ஆடகப்பன் கோபுரங்கள், வாசலுக்கு மாட்டி வைத்த வர்ண வர்ண தோரணங்கள், மரகதத்து பொன் தூண்கள், மாட்டி வைக்க விதானங்கள், கால் வைக்க லஜ்ஜையிடும் கனவர்ண சித்திரங்கள், கற்பனையில் ஆகாத கட்டிடங்கள் சுற்றிடங்கள், மேல்பரத்த பூச்சரங்கள், விளையாடும் தரணமணி, விதவிதமாய் கொலுக்கூடம், கொலுக்கூடம் தாண்டியதும் குளமமைத்த மண்டபங்கள், கோவிந்தா மாதவனே, கோபாலா கேசவனே, கொற்றவனே நற்றவனே என அடியார் பண்பாட நலுங்காது திறந்து விடும் ஞானத்து வாசல்கள். ஞானத்து வாசல்களை தாண்டி நடுவமைத்த திருச்சபைகள், நாரதரின் வீணை இசை நாளெல்லாம் கேட்டிருந்து கானத்தை எதிரெடுத்த கனகமணி பண்டாரம், காவியத்து சிங்காரம், வளைவமைத்து மணிக்கட்டி வைரசரம் தொங்க விட்டு துளைராசி ஜோதிகளை தூயதென கணக்கிட்டு நெடிசரங்கள் போவார்க்கும் வருவார்க்கும் வழி சொல்ல நீலமணி ஒளிவீச நிர்மலமாம் வேதிகைகள். அந்த துவாரகையினுடைய அலங்காரத்தை பார்த்து பார்த்து பார்த்து அப்படியே ரசிக்கிற, ஆஹா எப்பேற்பட்ட துவாரகை, அது பெரிய பிரம்மாண்டமான இடம். ஏழு வாசப்படிய தாண்டி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனம், பெரிய சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்துல பகவான் அமர்ந்திருக்கார். மகாலட்சுமி ஆகிய ருக்மணி தாயார் அமர்ந்திருக்க ருக்மணியின் மடி மீது பகவான் அப்படி படுத்துருக்க, குசேலன் ஏழு மதில் தாண்டி ஏழு நிலைப்படி பெரிய பெரிய வாசற்படிய தாண்டி எட்டி வரான். கிழிஞ்ச வஸ்திரம், படபடக்கூடிய மனது, யாராவது காவலாளிகள் பார்த்து உள்ளே அனுப்ப மறுப்பார்களோன்னு மனசுல கவலைப்பட்டு கொண்டு அப்படி ஏழு மதிலை தாண்டி வாசப்படிய தாண்டி நிற்கிற நேரம் உள்ள இருக்கக்கூடிய பகவான் அப்படி பார்க்கிறார். தன்னுடைய ஆத்ம பந்துவாகிய அந்த சுதாமாவாகிய குச்சேலன் அப்படி எட்டி நின்று உள்ள வரலாமா வேண்டாமான்னு தவிக்கக்கூடிய நேரம் பகவான் சடான்னு ருக்மிணி தாயார் மடியிலிருந்து எழுந்தார். தாயாரை நகர்த்தினார். ஒரு பசுமாட்டை பிரிந்த கன்றானது எப்படி தாயை பார்த்தவுடனே ஓடோடி வருமோ அந்த மாதிரி பகவான் வேகமா ஓடி வரான். மூ உலகம் காணாத முழு முதலை

ஒரு தாய் பசுவை கன்று பார்த்தால் எப்படி ஓடி வருமோ அந்த மாதிரி வேகமா ஓடி வந்தான். சுதாமா கூறி குறுக்கி நிக்கிற நேரம் ஓடி வந்து அணைச்சுக்கிறான். அந்த ஆலிங்கன சௌக்கியத்தை சுதாமா என்ன பண்ணுவான், குச்சேரன் எப்படி நினைப்பான், அப்படியே அணைத்து தூக்கி வேகமா உள்ள எடுத்துட்டு அழிச்சுடுவான், தூக்கிண்டே வந்துடுறான். குச்சேரன் சுதாமா மெலிந்த தேகம், அவனை அப்படியே தூக்கி அணைத்துன்னு வந்து கட்டில் அமர்த்தினான். தான் கீழே அமர்ந்தான், காலை பிடிச்சு விடுறான், கையை பிடிச்சு விடுறான், தாம்பாளத்தை கொண்டு வந்து பாதத்தை வச்சு தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணி அந்த ஜலத்தை தன்மேல புரோட்சிச்சுக்கிறான். தன்மேல புரோட்சிச்சு கொண்டு எல்லா இடத்திலையும் தெளிக்கிறார். என்ன பண்றதுன்னு புரியல, குச்சேலன் வாயை திறக்க முடியல. பகவான் தன்னை பார்ப்பானோ?

தவிச்சவனுக்கு இவன் பண்ணக்கூடிய காரியங்கள் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச முடியல. பகவான் கேட்கிறான், உட்கார்த்து வச்சான், சந்தனத்தை கொண்டு வருவான், குங்குமத்தை கொண்டு வருவான், என்ன என்ன வாசனை திரவியங்கள் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து பாதத்துக்கு பூஜையை பண்ணி அர்ச்சனையை பண்ணி நைவேத்தியம் பண்ணி எல்லாத்துக்கும் அந்த குச்சேலன் மௌனமா இருக்கும். வாய் திறந்து ஒண்ணுமே பேச, வாய் திறந்து ஒரு மொழி ஏனும் சொல்லும். குச்சேலா, வாய திறக்கவே மாட்டேங்கிற, என்ன பேச முடியும் பகவான்? கிடைக்க முடியாத வைகுண்டாதிபதி ஜெகநாதன் இவனை வச்சு பூஜை பண்றத பார்த்தா நினைச்சே பார்க்க முடியாத விஷயம். அப்படி கட்டில விட்டு ஓடாடி வந்தவன் குஞ்சலனை கொண்டு அமர்த்தி வச்சான். பக்கத்துல ருக்மிணி தேவி நிக்கிறா, அவ கையில ஒரு விசிறியை கொடுத்து நீ விசிறுங்க. தாயார் விசிற பகவான் பலவிதமான உபச்சாரங்கள். அதோ பவேஷ்ய பர்யங்கே ஸ்வயம் சத்யம்

உலகத்தையெல்லாம் காட்டக்கூடிய பகவான். இப்படி பல விதமான உபச்சாரம் பாக்ய சிநேகிதனாச்சு. சாந்திபினியோடு படிக்கக்கூடிய நேரத்துல என்னென்னலாம் நடந்ததோ எல்லாத்தையும் ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்க. குருவனுடைய வஸ்திரத்தெல்லாம் துவைப்பா, துவைக்கக்கூடிய நேரத்துல கல் மேல துணி துவைக்க கவி ஒன்று போட்டிடுவார். கிருஷ்ணன் குருநாதருடைய வஸ்திரத்தை துவைக்கரிச்சு கல்லுக்கிட்ட சொல்லுவான், கல்லே கல்லே பொறுத்துக்கொள், குருநாதருடைய வஸ்திரத்தை நான் உனக்கு துவைக்கிறேன், உன் பேர்ல மன்னிச்சுக்கோம்பானோ. ஏன்னா குழந்தையாக இருந்து என்னென்ன லீலையை பண்ணலாமோ அதெல்லாம் சாந்திபினியிடம் படிக்கிறச்ச 12 வயசு 13 வயசு பால்ய நினைவுகளை நினைச்சு நினைச்சு. அப்ப ஒரு நாளைக்கு அவ பேசிக்கிறா, அப்பா கிருஷ்ணா நம்ம குரு பத்னி நம்ம எல்லாரையும் காட்டுக்கு போய் விறகு எடுத்துன்னு வர சொன்னான். அந்த காலத்துல அடுப்பை மூட்டி விறக வச்சு எரிய வச்சு அதுலதான் உணவு தயாரிக்கிறது வழக்கம். குரு பத்னி காட்டுக்கு போய் விறகு எடுத்துடுவான்னு சொன்னான். கிருஷ்ணன் பலராமன் சிநேகிதர்கள் எல்லாரும் சேர்ந்து விறகு எடுக்க போனோம். விறகு எடுத்த நேரம் காலம் இல்லாத நேரத்துல திடீர்னு மழை வந்துடு, வெள்ளமான வெள்ளம், என்ன பண்றதுன்னு ஒருத்தருக்கும் ஒன்னும் புரியாத நேரம். புரியாத நேரத்துல ஒருவரோடு ஒருவர் கைய கோத்து கொண்டு அந்த இருட்டுல தவறி வேற இடத்துக்கு போய்விடக் கூடாதேன்னு பகவானுக்கு கவலை. இரவோடு இரவாக பலவிதமான கேளிக்கைகளை செய்து கொண்டு ஒருவரோடு ஒருவர் கையை பிடித்து கொண்டு அப்ப குருநாதர் தன் பத்தினி கிட்ட கேக்குற, அடியே குழந்தைகளை காணுமே, பலராமன் எங்க, கிருஷ்ணன் எங்க, பாக்கி குழந்தைகள் எங்க? அப்ப மனைவி சொல்றா சாந்திபினியிடம், நான் தான் அவளை காட்டுக்கு அனுப்பிச்சேன், வரவு கொண்டு வர சொன்னேன், இன்னும் இரவு முழுவதும் வரவில்லையேன்னு தவித்து சாந்திபினி மறுநாளைக்கு வெயில் வந்த நேரத்துல கிருஷ்ணா பலராமான காட்டுக்கு தேடிண்டு தானே சென்று குழந்தைகளை அழைச்சுன்னு. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயமா பகவான் சுதாமனோடு பேச அபினஸ்மர்ய

அமர்தௌசு மகத்விஜ மாத வருஷம் அபு தீவிரம் நிஷ்டுராஸ்தன இத்னவ. இந்த மாதிரி பலவிதமான விஷயம்

ராத்திரி முழுக்க பகவான் பேசிட்டு இருக்க பேசினே இருக்கக்கூடிய பகவான் என்ன நினைச்சா, அப்பா குச்சேலா நீ அங்கேருந்து வர நேரத்துல என்னுடைய அண்ணிக்கு எங்கிட்ட ரொம்ப ஆசை ஜாஸ்தி, ஏதானு கொடுத்துருப்பாளே எனக்குன்னு என்னுடைய அண்ணி எதையாவது கொடுத்துருப்பாள். குச்சேலனுக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. ரொம்ப அற்புதமான அரண்மனைகள், பளிங்கு போன்ற தரைகள், தூண்கள், இவனும் அழுக்கு வஸ்திரத்தை தரிச்சுட்டு இருக்கா, அழுக்கு முட்டையில அவள் வேற. இந்த அவளை எப்படி பகவானுக்கு நாம கொடுக்கறது? ரொம்ப சங்கோஜமா நாணப்பட்டு மௌனமா இருக்கும். குச்சேலா ஏதாவது பேசி, என்னுடைய அண்ணி எனக்கு என்ன கொடுத்துருக்கா, அண்ணி என்ன கொடுத்தாள், அண்ணி என்ன கொடுத்தாள்னே பகவான் கேட்டு. பகவானுக்கு நமக்கு வசதி இருக்குன்னு ஏகப்பட்ட பாயசம் பச்சடி அக்கார வடிசரம் பாயசம் ஜாங்கிரியும் அல்வா பதிர்மேனி லட்டு ஒரு பூவந்தியும் உட்கார பட்சணம் உளுந்து வடமருக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி சொஜ்ஜியோடு கேசரியும் சேமியா பகாலம் பார்த்து என்ன பலவிதமான உபச்சாரங்களை ஆடம்பரத்துக்கு பண்ணினா அதெல்லாம் எடுத்துக்க மாட்டான். பகவான் என்ன சொல்றான், எனக்கு ஏதோ ஒரு பழம், ஒரு புஷ்பம், எல்லாம் ஒண்ணுமே உங்களால முடியலையா, ஒரு தீர்த்தம் கிருஷ்ணாய் தான் உனக்கு கொடுக்க முடியுதுன்னா அதையே எனக்கு கொடுங்க. பகவான் ரொம்ப அற்புதமா அதையே ஏத்துப்பான். பகவத்கீதையிலையும் பகவான் இதைத்தான் சொல்றான், நீங்க உங்க சக்திக்கு மீறி எனக்கு செய்யணும்னு அவசியம் கிடையாது, உங்க சக்திக்கு உட்பட்டு தீர்த்தத்தை கொடுங்க, உங்க அன்பு பக்தி தான் முக்கியங்க. அந்த மாதிரி இவனுக்கு குச்சேலனுக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. போய் போய் இந்த கிழிந்த வஸ்திரத்தில் உள்ள அவளை கொடுக்கணுமே, எப்படி பகவான் சாப்பிடுவான்? அப்படி இருக்கிறத பகவான் தொட்டு தொட்டு, டே குச்சேலா என்னடா அண்ணி என்ன கொடுத்தாள், அண்ணி என்ன கொடுத்தாள், பிடிச்சு பிடிச்சு இழுக்கிறான். அப்படி இழுக்கிற நேரம் வஸ்திரம் கீழே விழுந்து அந்த மூட்டை அப்படி அவிழக்கூடிய நேரம் பகவான் வேகமா எடுத்தான், மூட்டையை பிரிச்சான், அப்படி அந்த அவலை எடுத்தான் பகவான். அப்படி எடுத்து ஒரே ஒரு பிடி வாயில போட்டுருந்தான். கேட்க வேணுமா, ஏற்கனவே மகாலட்சுமி எந்த நேரத்துல விசிற ஆரம்பிச்சாலோ அந்த நேரத்துல குச்சேலனுடைய கிரகம் மாறி போச்சு. மகாலட்சுமி பார்வை பட்ட உடனே அலட்சுமி அங்கேருந்து போயிட்டான். இப்ப பகவானுடைய குச்சியில ஒரே ஒரு பிடி அம்பல் அப்படி வாயில போச்சு. அற்புதம் அற்புதம் என வெண்ணை தின்ற வாய்க்கு நோகுமோ என்று மெல்ல மெல்ல அது மென்மையான அவளா பார்த்து அமைச்சிருக்காளே குச்சேல பத்தினி. ஒரு பிடிய போட்டுன்னா ரெண்டாவது பிடி எடுத்து போட்டுக்கிற நேரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ருக்மிணி தாயார் இப்படி வேகமா கைய பிடிச்சா, நாதா போற ஒரு பிடிக்கே உலகமெல்லாம் அங்க போயாச்சு, ரெண்டாவது பிடிய போட்டுட்டா வைகுண்டம் நீங்க நானும் எல்லாருமே அங்கேயா செல்ல வேண்டும்னு மனசுல நினைச்சு அந்த அவள் அந்த ருக்மிணி தாயார் வாயில போட்டுட்டாள். அற்புதம் அற்புதம் பகவான் நினைச்சு நினைச்சு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே அணைச்சு கொண்டு அந்த குச்சேலனை அணைக்கிறச்ச பகவானுக்கு பலராமனை அணைக்கிறது மாதிரி இருந்தது. குச்சேலனுக்கு வாய் வார்த்தையே இல்லை. உலகத்தை ஆளக்கூடிய ரட்சகனாகிய பகவான் நமக்கு இப்படி உபச்சாரத்தை பண்ணிக்கிறானேன்னு மௌனம். இரவு பகவானுடைய பொன்னாடியை போர்த்தி கொண்டு இருவரும் தூங்க உஷக்காலத்துல பகவான் எழுப்பினான், குச்சேலா குச்சேலா. ராத்திரி முடிஞ்சு சூரியன் உதயம் ஆயிடுச்சு. ரொம்ப வெயில் வந்த பிறகு நீ வெளியில போனா கஷ்டப்படுவ, அதனால நீ வெயில் வருவதற்கு முன்பாகவே சீக்கிரம் கிளம்பி அண்ணி உன்னை தேடுவான், சீக்கிரமா கிரகத்துக்கு போடான்னு எழுப்பி பகவான் குச்சேலனை அனுப்பிச்சு வச்சான். குச்சேலன் கொஞ்ச தூரம் போற வரைக்கும் அப்படியே பகவானுடைய அணைப்புல இருந்தது மாதிரியே இருந்தது. திடீர்னு ஒரு சத்தம், குச்சேலா குச்சேலான்னு பகவான் ஓடி வரான் பின்னாடி. நான் மறந்து என் பொன்னாடியை உன் பேர்லயே வச்சுட்டேன், நீ உன் தரித்திர நிலையில இந்த பொன்னாடி எடுத்துட்டு போன, நீ திருடி கொண்டு சென்றாயோன்னு உன் பேர்ல எல்லாரும் சந்தேகப்படுவா, உனக்கு அந்த

கஷ்டம் கூடாதுன்னு அந்த பொன்னாடையும் பகவான் வாங்கிட்டு செல்ல, பகவத் ஸ்மரணையிலேயே அந்த குச்சேலன் தன்னுடைய ஊருக்கு வரான். தன் தெருவுக்கு வந்தானோ இல்லையோ, அங்க ஏகப்பட்ட குழந்தைகள், அற்புதமான பெண்மணி முத்தான மினுமினுக்க, மூக்குத்தி பளபளக்கம், நத்தும் முல்லாக்கும் நாட்டியமாய் செய்தாட, கொத்தாழம் பூவடங்கள் கொண்டையிலே சுத்திக்க, கொவ்வை கனி இதழ்கள் கோவிந்தன் தன்னை பாட, வெண்பட்டு செரிகைகள் வேலைப்பாடு அதிசயமாய், அற்புதமான அந்த குச்சேல பத்தினி ஓடி வந்து குச்சேலனுக்கு நமஸ்காரத்தை பண்ணு. இவன் வீடு மாதிரி இன்னும் நாலு வீடு இருக்கு. எந்தெந்த நாலு வீட்டிலேருந்து அவளை பெற்றாலும் அந்த நாலு வீட்டையும் பகவான் அரண்மனையை ஆக்கினான். இந்த குச்சேல பத்தினி நாதா நாதாங்க குழந்தைகள் தகப்பனை பார்த்து தந்தையா தந்தையான்னு கூப்பிட காதை ஒத்திண்டான். அம்மா நீ யாருன்னு தெரியவில்லையே, என்னுடைய கிரகத்துக்கு வரலானா இது என்னுடைய கிரகமும் இல்லையே, நீ என்னுடைய பத்தினி இல்லையேன்னு குச்சேலன் சொல்ல அவோ தவிக்கிறான். நாதா நான் உங்க பத்தினி தான், இதெல்லாம் பகவானுடைய கிருப்பையினால எந்த நேரத்துல துவாரகைக்கு சென்றீர்களோ அந்த நேரத்தை இதெல்லாம் பகவானுடைய பெரிய கிருப்பையினால நடந்து. ஆனா இவன் பத்தினு குச்சேலன் ஏத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னா பகவான் எல்லாத்தையும் மாத்திட்டான், வஸ்திரத்தை மாத்திட்டான், நகை நெட்டு ஆபரணங்கள் மகாலட்சுமியா இறங்கி வந்தது மாதிரி இருக்கு. ஹே கிருஷ்ணா, நான் உன்னை வந்து தரிசனம் பண்ணினாலும் பண்ணினேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு பெண்மணி என்னை வந்து நாதான்னு கூப்பிடுகிறாளே, என்ன செய்வேன்னு பகவானியே, ஹே கிருஷ்ணா முகுந்தா ஜனார்த்தனா அப்படி பகவானுடைய நாமத்தை சொல்றச்ச இந்த பெண்மணி அந்த குச்சேல பத்தினி ரொம்ப கஷ்டப்பட்டு, ஹே கிருஷ்ணா உன்னுடைய திருவிளையாட்டு இப்படியா இருக்கும்னு இப்படி கழுத்துல கைய வச்ச உடனே அவளுக்கு அவளுடைய மாங்கல்யம் பட்டுது. பகவான் எல்லாத்தையும் மாத்தினான், ஆடை ஆபரணங்கள் என்ன, வைர வைடூரியங்கள் என்ன, ஆனா குச்சேலன் கட்டின அந்த மாங்கல்யத்தை மட்டும் பகவான் மாத்தல. அவளுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் வீட்டை மாத்தினா, நாட்டை மாத்தினா, அலங்காரம் என்ன, தோட்டம் என்ன, குழந்தைகள் எல்லாம் ரொம்ப அலங்காரத்தோடு ஓடி வருவது என்ன, எல்லாத்தையும் மாத்தின பகவான். இவளுக்கு ஒரே ஒரு சாட்சி, குச்சேலன் கட்டின அந்த மாங்கல்யம், ஒரு மஞ்சள் துண்டை வச்சு அந்த மஞ்சள் கயிறை கட்டியிருக்கானே, அதை எடுத்து காமிச்சா, நாதா நீங்க நான் உன் பத்தினி தான் நம்புவதற்கு ஒரே சாட்சி, இதோ பாருங்கள் தாங்கள் கட்டிய மாங்கல்யம்னு எடுத்து காட்டின உடனே குச்சேலனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பகவானுடைய கிருபை எப்படி வரும்னு தெரியாது, கஷ்டப்படுத்துறானே நினைச்சு பாளே தவிர அது கஷ்டம் நல்லத்துக்கு தான். அந்த மாதிரி பக்குவம் வருது ரொம்ப துர்லபம். உலகத்துல எவ்வளவோ பொருள்கள் இருந்தாலும் மனச கட்டுப்படுத்தின்றிருந்தான்,

ஆடம்பர வாழ்க்கைக்கு மனசு போனாலும் அதுல ஒண்ணுத்திலையும் ஈடுபடாமல் அப்படியே எப்படி மறைகள் வேதங்கள் மகான்கள் மனசை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிற நியதியை வச்சிருக்காளோ அந்த மாதிரி நியதியில வாழக்கூடிய அந்த குச்சேலன் அவனுடைய பத்தினி அவனுடைய பத்தினி குழந்தைகளுக்காக மாத்திக்காம இருந்து பகவானுடைய கிருப்பைய நினைச்சாள். நினைச்ச நேரத்துல ரெண்டு குடும்பத்தோடு குழந்தைகளோடு மேன்மேலும் பகவத் பக்தியை அடைஞ்சு எந்த நேரத்துல மோட்சத்தை அவளுக்கு கொடுக்கணுமோ அந்த நேரத்துல பகவான் மோட்சத்தை கொடுத்தான்னு குச்சால சரித்திரம். பகவானுடைய அவதாரங்கள் எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வரா, மத்ய பூர்ம வராத நரசிம்ம எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டு வந்த சுக பிரம்மம் பகவான் கிருஷ்ணாவதாரத்தை ரொம்ப விவரமா பாகவதத்துல சொல்லியிருக்க. ஆனா இந்த கதையை மேன்மேலும் சொல்லிச்சா அப்புறம் சொல்றேன் அப்புறம் சொல்றேன் அப்புறம் சொல்றேன்னு கடைசியா குச்சேல சரித்திரத்தை சொல்லியிருக்க. இந்த குச்சேலங்கிற பக்தனுடைய இந்த சரித்திரத்தை யார் யார் கேட்கிறாளோ

வைக்கிறார்களோ சொல்ல வைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இடைவிடாத பக்தியை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கிறான்னு அதுக்கு பலஸ்ருதியை சுக்கர் சொல்ற. அப்படிப்பட்ட குச்சேல சரித்திரம்

நேயர்கள், இதுவரை குசேல சரித்திரம் இசை பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியுள்ளவர் நீட்டாமங்கலம் வி. அலமேலு அவர்கள், பரூர் எம். கே. அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஜே. கணேசன் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:30. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கவிருப்பது பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா குரல்கள்.

0: வீராபிமன்யு திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியுள்ள பாடலை கேட்டீர்கள். தொடரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில். பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து.
1: காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா,
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் பி பி ஸ்ரீநிவாஸ், பி சுசீலா குரல்களில். வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

கேட்டு ரசித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.1°C, இயல்புக்கு 2.3°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.7°C, இயல்புக்கு 1.8°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.6°C, இயல்புக்கு 2.8°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 28.1°C, இயல்புக்கு 2.6°C கூடுதல். மழை உணரப்பட்டது. பதிவான ஈரப்பதம் 76%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை, 4 அறிவோம் பிரதிபலிக்கும் பிரபஞ்சம். எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலத்தில் ஏஐ மூலம் போலி வங்கி செயலிகள், ஓஜி செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:30 திரைகானம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கே எல் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எம் விஜய கணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் செந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சசிகலா ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடியுள்ள பக்தி

0: பாடல்கள் ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பி சத்யவாகீஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பொது இடங்களில் வைஃபை வசதிகளை இலவசமாக வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, மங்கள குரு கிருபா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 2:15 திரைகானம், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சியில் புராணங்களில் விருட்சங்களும் விரதங்களும், உதவி பேராசிரியர் ஏ கீர்த்தி மாலினி அவர்கள் வழங்கும் உரை. 2:55 வானிலை, 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள், சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை, கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்யத்து சாலிகா அவர்களின் உரை. 8:05, 9:15 திரைகானம். நாளை இரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் மூளை ஒரு விஞ்ஞான பார்வை, நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜே செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நாளை பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் சாருலதா சந்திரசேகர் அவர்களின் வீணை இசை, டி எம் சுதர்சன் அவர்கள் மிருதங்கம். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renuka. Union Home Minister Amit Shah has informed that the government under the leadership of Prime Minister Narendra Modi destroyed the ISI-backed terror group Shehzad Bhatti network ahead of Independence Day. He informed that the government also thwarted its plans for subversive attacks by arresting more than 200 operatives. In a social media post, he said that security forces ripped apart the network by launching coordinated operations across different locations in 14 states, upholding a brilliant example of India's zero tolerance towards terrorism. The security agencies launched a coordinated multi-state operation on 12th of this month using a real-time intelligence sharing system with state police forces to counter Shehzad Bhatti network-linked disruptions. The network was involved in several terrorist activities. Shehzad Bhatti network, a Pakistan-based ISI-backed terror syndicate, linked to grenade, IED and petrol bomb attacks and targeted killings across India. The government has approved 31 more applications under Electronics Components Manufacturing Scheme, ECMS, with projected investment of 7,877 crore rupees. These approvals will result in a total production of electronics components worth 82,000 crore rupees and are also expected to generate over 9,500 employment opportunities. These applications have come from 10 states, including 7 from Tamil Nadu and 6 each from Maharashtra and Haryana. Union Minister of Electronics and Information Technology, Ashwini Vaishnaw, handed over the approvals to the applicants at a function in New Delhi. In Jharkhand, following a 24-day protest by JPSC and JSSC aspirants, the state government has cancelled the 2024 JSSC CGL examination and all competitive examinations conducted by the TDPL agency. Chief Minister Hemant Soren announced the decision this evening after chairing a special cabinet meeting. The state government has also ordered a comprehensive probe into recruitment examinations conducted by the Jharkhand Public Service Commission, JPSC, and the Jharkhand Staff Selection Commission, JSSC, since 2014. However,